கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 10 திருமுறை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அறந்தரு திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த தேவாரம், தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராண முறையில் பதிவு செய்யப்பட்டது. சேக்கிழார் அருளிய பெரிய புராணம்.

ஓம் நமச்சிவாய. சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் நமச்சிவாய. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருமுதுகுன்றம் நடநாட்டு தலங்கள் 22 ஒன்று திருமுதுகுன்றம், விருத்தாசலம், பழமலை, விருத்தகிரி என்பன வேறு பெயர்கள். பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின. அம்மலைகளுக்கு எல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுண்டர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம். திருமலை பூமியின் கீழ் அதி சுக்குமமாக உள்ளது. அதன் கொடிமுடி மீதே பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆண்டோர் கருதுவர். தட்சிண வாகினியாக மணிமுத்தாறு பெருமான் திருக்கோயில் வாயிலை அடுத்து ஓடுவது முதுகுன்றவாணர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போன்று உள்ளது என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார்கள். மேலும் மலைப்பண்டங்களான கொத்தார், மலர், அகில், சந்தனம், குளிர், குங்குமம் முதலியனவற்றை பாதகாணிக்கு பொருளாக சமர்ப்பித்து வழிபடுவதாக காட்டியிருக்கும் திறம் கவுனியர் பெருமானுக்கே உரியது. அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள், சுந்தரர் பெருமானுடைய திருப்பதிகம், மேலும் அணி செய்வன மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னை இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு. இரு தலங்களிலும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் உள்ளனர். ஐம்பெருங்கோபுரங்கள், 5 கொடிக்கம்பங்கள், 5 நந்திகள், ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி கவினார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவர் பழமலைநாதர், விருத்தகிரீசர், இறைவி விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, திருத்தல மரம், வன்னி, இம்மரம் காலத்தால் மிகத் தொன்மையானது. இம்மேடையில் ரோமசர் உள்ளிட்ட திருமேனிகள் உள்ளன. தீர்த்தம் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு முதலியனவாம். யாஜ்ஞவல்கியர், சுக்கராச்சாரியார், சிகண்டி, கோசிகன், விதர்க்கண செட்டி, விபச்சித்து முனிவர், அகத்தியர், ஸ்வேதமன்னர், நாதசர்மா, அனவர்த்தனை முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பர். அருணகிரிநாதர், குமாரதேவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள ஆலத்து பிள்ளையார் கோயில் அருள் செறிந்த அற்புத ஆலயமாகும். திருத்தலத்து பிரகாரம் ஒன்றிற் கைலாச பிரகாரம் என்று பெயர் அமைந்தமை காணலாம். மேலும் பஞ்சாவரண பிரகாரம் அமைந்த பதி என்பதும் அறிய வேண்டிய ஒன்று. சிவாகமக் கோயில் தனியே உள்ளது. திரு எருக்கத்தம்புலியூரை வணங்கி பதிகம்பாடி புறப்பட்ட காளியர் மன்னர் வழி நெடுகிலும் உள்ள பல தலங்களையும் போற்றி பணிந்து திரு முதுகுன்றத்திற்கு எழுந்தருளினார். வரும் வழியிலேயே முதுகுன்று அடைவோமே என்று ஆர்வத்தோடு எழுந்தருளிய செய்தி பதிகப் பாடல்களில் பறக்க காணலாம். கண்ணுதற் பரமர்தம் கவினார்ந்த ஆலயத்தைக் கண்டு தொழுது கலைஞான செம்மல் கவுனியர் பெருமான் திரு இருக்கு குரல் எனும் அமைப்பில் அமைந்த திருப்பதிகம் ஓதி அருளினார். வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவசியம் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நின்று மலர் தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவச் சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராணச் சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புந்தராய் பண் காந்தாரப் பஞ்சமம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு தூங்கானை மாடம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம். திரு தூங்கானை மாடம் எனும் திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை போற்றி மகிழ்ந்து தமக்கு மூவிலைச் சூலமும் இடவக்குறியும் பொறிக்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தயுள்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவீழி மிழலை
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்பனையூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் சீகாமரம் இராகம் நாதநாமக்கிரியா. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு மகளிர் இழிவு. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் மகளிர் இழிவு.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி

தான் பட்டது ஒன்று அறியார் கொல் சார்வரே காம்புற்ற செல்லற் கைலைக்கோ பாம்புற்ற ஆரத்தான் பத்தர் அட்கருகணை.

காலத்தி மல்லல் பழுதிலா பதல்

மனமுற்று மையலாய் மாதரா தங்கள் கனமுற்று காமத்தே வீழ்வர் புனமுத்தின

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் தக்கராகம் ஏழாவது கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய குறும்பை முலை என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை பன்னிசை முறை தொடர்ச்சி. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஞானசம்பந்தருடைய பதிகங்களுக்கு பேர் திருக்கடை காப்புன்னு பேர். திருநாவுக்கரசர் பாடியதுக்குத்தான் தேவாரம் பேர். சுந்தரர் பாடியதுக்கு பேர் திருப்பாட்டு என்று பேர். மாணிக்கவாசர் பாடியதுக்கு திருவாசன். அது என்னமோ கால வெள்ளத்துல மூன்று பேரும் பாடியதே தேவாரம் என்று வந்துவிட்டது. சரி, அதனால தப்பு ஒன்றும் இல்லை அல்லவா. இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணி இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் திருநாவுக்கரசர் நாம் பாடிய பாட்டு, இதை பாடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் வரும்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த பதியத்தை படிச்சா புண்ணியம் உண்டு மாத்திரம் ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். யாரு? அப்பர். ஆனா சுந்தரரும் சம்பந்தரும் நான் பாடியது, ஆரூரன் பாடியது, திருஞான சம்பந்தன் பாடியது, இதை பாடினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் எழுதி வைத்தார்கள். இந்த அமைப்பு அதில் இருக்கிறது நிச்சயமாக. அப்பர் ஒரு இடத்துல கூட இப்படி திருநாவுக்கரசன் பாடியது, இதனை பாடினா உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த பதியத்தை படிச்சுன்னா உனக்கு என்ன புண்ணியம் உண்டுன்னு ஒரு சில இடங்கள்ல சொன்ன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போ இந்த என்ன புண்ணியம் பதிகத்தில் புண்ணியம் வருவதற்கு வழி சொன்னாரா, பாபம் வருவதற்கு இதே வழியை சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். அந்த திருப்பாடலை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

இது 7வது நூற்றாண்டு தமிழ் ஆனதுனாலே எளிதில் விளங்குறதில்லை. இன்னைக்கு இருக்கிற தமிழ் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம் இல்லையா? வேண்டாம்.

0: உரையினில் வந்த பாவம். உரை என்பது வாக்கிலிருந்து வருகிற சொல். உரையினில் வந்த பாவம், உணர் நோய்கள். உணர்வு என்பது மனத்தினால் வருவது. உணர் நோய்கள், உம்ம செயல், செயல் என்பது உடல்னால வருவது. இந்த பாவத்தை, மனத்தினால் செய்த பாவத்தையும் வாக்குனால செய்த பாவத்தையும் செயல்னால செய்த பாவத்தையும் ஒரு வரையறைக்குள்ளையாவது அந்த பாவத்தை நீ செய்தியா? வரையறைக்கு அப்பாற்பட்டு மலை போல் அந்த பாவத்தை செய்துவிட்டார். அது தீர்வதற்கு வழி என்ன தெரியுமா? என்ன வழி தெரியுமா? திருநாரையூர்ல இருக்கிற சிவனை கையால் தொழுது விடு. எவ்வளவு எளிமையான வழிபாடு பார்த்தீங்களா? ஒரு அண்டாப்பால கொட்டு, ஒரு லட்சார்த்தனை பண்ணிவிடு, கையினால கும்பிட்டுறதா மனிதா? வரைவிக்கு அப்பால, வரைவுக்கு அப்பாலையும் செய்து விட்டா இந்த பாவத்தை. இது போகணும்னா திருநாரையூர்ல இருக்கிற சிவனை வணங்கிவிடு. எளிமை வழிபாடு, எளிமை வழிபாடுதான் தேவாரத்தில் மிகுதியாக உணர்த்தப்படுகிறது. அதனால வேற ஒரு வழிபாடு வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை. எளிமை வழிபாடு எல்லாரும் செய்ய முடியும் என்ற கருத்துதான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். திருநாரையூர் என்பது சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருக்கும். சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டருக்கும் மேற்கே அந்த தலம் இருக்கிறது. நாரை வழிபட்ட தலம் அது. உங்களுக்கு தெரியும் கழுகு வழிபட்ட தலம். அந்த கழுகை நாம பார்த்தோம் ஒரு காலத்துல. இப்ப பார்க்க முடியுமா? முடியாது. அந்த கழுகு வந்த போதே சொன்னார்கள், பாவிகள் இங்கே இருக்காதீங்கள், போய்விடுங்கள் சொன்னாங்க. இப்போ அது வரவே இல்லைன்னு சொல்லும் போது நாமெல்லாம் அப்படித்தான் என்ன வேண்டியிருக்கிறோம். அந்த கழுகு ரெண்டும் மகரிஷிகள் என்று சொல்லுவார்கள். அது அப்புறமா பார்த்தீங்க. இந்த திருநார், இந்த நாரை வழிபட்ட தலம் அது. தூர்வாச முனிவர் சிவசிந்தனையில் இருக்கும் போது ஒரு துஷ்டன் அவரை போய் ஏதோ துன்பப்படுத்திருக்கிற. எப்போதுமே நல்லவர்களை துன்பப்படுத்துறதுதான் துஷ்டனுடைய வேலையே இல்லையா? அவன் செய்கிற முதல் வேலை அதுதான். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, நம்ம நாட்டில் அதுதான் இப்ப வளர்ந்து போயிருக்கிறது. ஆக இந்த துஷ்டன் அந்த அவர் சிவசிந்தனையை கலைத்தானா, நீ நாரையாக பிறக்க கடவுள் போ அப்படின்னு சாபம் விட்டார் தூர்வாசம் முனிவர். அந்த சாபம் போக வேண்டித்தான் திருநாரையூரை அந்த வழிபட்டானாம் இந்த நாரை. அதனாலதான் திருநாரையூர் என்று அதற்கு பேர். அந்த ஊரிலே தான் பொல்லாப்பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் இருக்கிறது. அது எப்படி பொல்லாத பிள்ளையார்ன்னு? பொல்லாப்பிள்ளையார். பொல்லாதன்னா உளியால் செதுக்கப்படாமல் தானே தோல்வி, சுயம்பு என்று பொருள். அது எப்படியோ பொல்லா பொல்லான்னு பாருங்களா? இப்ப நம்ம நாட்டில் பாருங்க, அவர்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா இன்னைக்கு என்னைக்கு 100க்கு 100 பேரா தான் சொல்றாங்க இன்னைக்கு. ஆமா, வெள்ளக்கட்டிங்கிறது வெள்ளக்கட்டிங்கிறோம். என்னடா நீ நமக்கு தூக்கி வாரி போடுது? இது சும்மா சாதாரணமா பேசணும்னு சொன்னா கூட பரவாயில்ல. டிவிலையும் அப்படிதான் வருது, ரேடியோலையும் அப்படிதான் வருது. கேட்டா நமக்கு தூக்கி போடுது. இந்த கமா புல் ஸ்டாப்புக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியல. அது போட்டோம், நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஆமா, அப்படி ஆயிடுச்சு தமிழ். ஆக பொல்லாப்பிள்ளையார் என்பது பொல்லாப்பிள்ளையார் என்றுதான் இருந்திருக்கணும். பொல்லாப்பிள்ளையார் என்று வந்துவிட்டது. தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்று கொல்வான் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குல்ல நம்ம நாட்டில். இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்கும். அது எடுத்து முடிவு பண்ணி விடுதுன்னா அதை யாவனும் மாத்த முடியாது. அரசன் எடுத்த முடிவை மாத்திக்கொள்ள முடியும். அவனே செய்து தப்புன்னு கூட சொல்லிவிடுவான். அப்படித்தானே சொன்னான் சிலப்பதிகாரத்துல? நானும் அரசன் சொன்னான் பாத்தீங்களா இல்லையா?
1: ஆனா கடவுள் எடுத்த முடிவுல தப்ப முடியாது. அதனால அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதுதான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விட்டுவிடும். ஆக அந்த பொல்லா பிள்ளையாரை ஒரு சிவாச்சாரியார் பூசை பண்ணி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால், இதுக்கு ஆதாரம் திருமுறை கண்ட புராணம். ஆமா, நான் சொல்ற கதைக்கு ஆதாரம் உமாபதி சிவாச்சாரியார் எழுதி வைத்த திருமுறை கண்ட புராணம் தான் இதற்கு ஆதாரம். அந்த குருக்கள் ஒரு நாள் எங்கேயோ வெளியே போக வேண்டிய ஒரு வேலை. அவருடைய பையன்தான் திருமகனார் தான் நம்பியாண்டார். நம்பி பிள்ளையாருக்கு பூசை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்பியாண்டார் நம்பியை கூப்பிட்டு, அப்பா நம்பியாண்டார் நம்பி, நான் வெளியூருக்கு போறேன், நாளைக்கு அந்த பிள்ளையாரை நீ பூசை பண்ணிடு அப்படின்னு. அப்பா பூசை பண்றதுன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டான். பெரிய பெரிய பெரியவனா இருந்தா கேட்டிருக்க மாட்டான், சின்ன பையன். கோயிலுக்கு போ, கிணத்திலிருந்து தண்ணியை முள்ளு, சாமி தலையில அதை ஊத்து, இங்க துணி இருக்கும் அதை எடுத்து கட்டு, சந்தனம் இருக்கும் எடுத்து பொட்டு போடு, பக்கத்துல அருகம்புல் இருக்கும் ரெண்டு எடுத்து கிள்ளி வையி, பூ இருந்தா எடுத்து வையி, அம்மா கொழுக்கட்டை செய்து கொடுப்பா அதை எடுத்துட்டு போய் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட அந்த பையன், அப்பா இந்த கொழுக்கட்டையை நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்றியப்பா, ஏப்பா அப்படின்னு கேட்டான். தூக்கி வந்து சாமி சாப்பிடறதுக்குதா அப்படின்னு, சாமி சாப்பிடுமாப்பா அப்படின்னு கேட்டான். ஏன்னா இவர் கொடுத்த போது அந்த பிள்ளையார் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. என்ன பண்ணுவாரு, பையன்கிட்ட போய் கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடாருன்னு சொல்லுவதற்கு விருப்பப்படல, சாப்பிடும்னு சொல்றதுக்கும் சொல்லுவதற்கு இல்லை. சாப்பிடாதுன்னு சொல்லுவதை விட சாப்பிடும்னு சொல்றது ரைட்டு நினைச்சு சாப்பிடும் டாக்டர். அப்ப நான் சரிட்டான். அதனாலதான் வாரியார் சாமி அடிக்கடி மேடையில சொல்லுவார், சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற தகராறு எல்லாம் பேசாதீங்க, அதுக்கு அந்த பச்சை குழந்தைடைய நெஞ்சில் அது ஏறக்கூடாது, வீட்டில் இருக்கிற கட்ட நட்டங்களை குழந்தைகளை வச்சுட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சாமி. எவ்வளவோ சொன்னார் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம், நாம கேட்கல. சரி, அந்த குருக்கள் போயிட்டார். மறுநாள் பையன் போனான், அவர் சொன்னபடியே தண்ணியை ஊத்தினான், பொட்டு போட்டான், அருகம்புள்ள கிள்ளி வச்சான், அம்மா கொடுத்த இருந்தாச்சு போய் அதுல கொழுக்கட்டை, பத்து கொழுக்கட்டை இருந்தது, அதை எடுக்க வச்சு சாப்பிடுங்க சாமி அப்படின்னா. குழந்தை உள்ளம், குழந்தை உள்ளம் இல்லையா, சாப்பிடுங்கன்னு சொன்னான். அதுக்கு சாப்பிட்டு பார்க்கல, இந்த குருக்களையா சாப்பிடும்படி சொன்னாரோ என்னமோ. நம்ம கோயில்லாம் இப்ப பாக்குறோம், திறந்து காட்டி விட்டு ஒருவேளை இந்த பிள்ளையாரை எடுக்கணும்னு நினைச்சாலும் இவங்க எடுக்க விடுவாங்களோ என்னமோ. நான் அப்படி சொல்றேன்னு என்று தவறா எண்ணி விடாதீர்கள். என்னுடைய குருநாதன் ஆகிய மதுரை சன்னிதானம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தமிழர் பாலை எடுத்துக்கொண்டு போய் பாதி பாலை ஒரு தமிழர்ல ஊத்தி வச்சுட்டு பாதி பாலை சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிப்பார், நைவேத்தியம் பண்ண பால்ல சுவை குறைச்சலா இருக்கும், நைவேத்தியம் பண்ணாத பால்ல சுவை மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், பாலுடைய சுவையை ஆண்டவன் உண்டு விடுகிறான் என்றுதான் அவர் மேடையில் அப்படிதான் சொல்லுவார் மதுரை சன்னிதானம். அதுபோல கொழுக்கட்டையினுடைய தன்மையை அவன் உண்டு விடுவான், அது வெளியே தெரியறதில்லை. இது குழந்தை கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடுவார்னு அப்பா சொன்னாரே, கொழுக்கட்டையார் சாப்பிடலையே, அப்ப நாம கொடுத்தது தப்போ அப்படின்னு எழுகிறான் இந்த பையன். சாப்பிடுப்பா, ஒரு தடவை சொன்னான், பத்து தடவை சொன்னான், நூறு தடவை சொன்னான், ஆயிரம் தடவை சொன்னான், விநாயக பெருமானே சாப்பிடு விநாயக பெருமானே சாப்பிடுன்னு ஆயிரத்தெட்டு தடவை சொன்னான். ஆயிரத்தெட்டு அர்ச்சனை மாதிரி ஆயிரத்தெட்டு தடவை சொன்னான் பாருங்க, அது அர்ச்சனை வாய்க்குது. இந்த பிள்ளையார் சாப்பிடுற வரைக்கும் விநாயக பெருமானே உண்ணும், விநாயக பெருமானே சாப்பிடு, விநாயக பெருமானே சாப்பிடுன்னு சொன்னார் பாருங்க, ஆயிரத்தெட்டு தடவை சொன்னான் சாப்பிடல. முட்டிக்குவேன், இந்த தூள்ல முட்டிக்குவேன், சாப்பிடுறியா இல்லையா? அவங்களுக்கு இல்ல சாப்பிடல. போட்ட ஒரு முட்டு டமார்னு போட்டான் பாருங்க, சாப்பிடுற ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தையும் சாப்பிட்டேன். வெறும் தமிழர் நிற்கும், இதை முன்னையே சாப்பிட்டுருக்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணும்ல, காலையில எட்டு மணிக்கு வந்தா நான் பத்து மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணுமே. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் கழிச்சு போனா வாத்தியார் அடிப்பார் அல்லவா, நீ ஏன் இவ்வளவு நாளைக்கு சாப்பிடல, எனக்கு கல்வி சொல்லிடு அப்படின்னு கேட்டுட்டான். ஒழுக்கத்தை சாப்பிட்டதோடு இல்லாம எனக்கு கல்வியும் சொல்லி கொடுத்துருந்தோம், வாடா நான் சொல்லித்தாருங்களா, நீ கல்வியை சொல்லி கொடுத்தேன். படித்து விட்டு பன்னிரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தான். வரும்போதே இந்த டப்பாவை இப்படியே ஆட்டிக்கிட்டே வந்தான். அந்த அம்மா பார்த்தா பையன் கோயிலுக்கு போனா என்ன வள்ளியே, பார்த்தா அந்த பையன் அப்படியே ஆட்டிக்கிட்டே வர்றான்னா அது கொழுக்கட்டை இல்ல போல் இருக்கேன்னு நினைச்சான். அந்த அம்மா கொண்டு போய் திறந்து பார்த்தா கொழுக்கட்டை இல்ல. ரெண்டா நம்பியாண்டாரு நம்பி, உங்கடா கொழுக்கட்டை இல்ல சாப்பிட்டாருமா, அவளுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆகுது, கொழுக்கட்டை செய்து கொடுத்தான்னா அது ஆடாது அசங்காது அப்படியே வீட்டுக்கு வந்துடும். சாப்பிட்டாருன்னு சொல்லுது அந்த அம்மா நம்ப முடியல. எப்படிடா சாப்பிட்டுருப்பாருன்னு கேட்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. மறுநாள் வீட்டுக்காரர் வந்தார், இதை சொன்னார். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்பியாண்டார் நம்பியை கூப்பிட்டு கேட்டார், சாப்பிட்டுதுப்பா, உங்க சாப்பிட மாட்டேன்னுட்டார். முடிவாக முடிட்டார், ஆயிரம் ஆயிரத்தெட்டு தடவை சொன்னப்பா, அப்புறம் முட்டிக்குவேன்னு சொன்ன அப்புறம் தான் சாப்பிட்டார். சாப்பிட்டாரா சாப்பிட்டாரா, இத நாம கண்ணார பாக்கணுமே அப்படின்னு நினைச்சார் இந்த குருக்கள். சரிடாப்பா, நான் இன்னைக்கு வெளியே போனோம், இன்னைக்கு நீ பூஜை பண்ணிட்டு பிள்ளையார குருக்கத்தை சாப்பிச்சு. சரிப்பா. அதே மாதிரி குருக்கள் ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்தார். குருக்கட்டை கொண்டு வச்சான் பையன், சாப்பிடல. ஆயிரத்தெட்டு தடவை சொன்னான், விநாயக பெருமானே விநாயக பெருமானே விநாயக பெருமானே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னார். சாப்பிடல, நேற்று சாப்பிட்டல, முட்டிக்குவேன் பாரு மறுபடியும் முதல் போய் முட்டிய போனா பாருங்க. சாப்பிட்டேன், சாப்பிட்டத குருக்கள் பார்த்துக்க எப்படி இருந்திருக்கும். இத்தனை நாள் நாம செய்த பூசை சரியா, இவன் செய்த பூசை சரியா? சிவகோசரியார் நினைத்தார், இத்தனை ஆண்டு காலமாக நாம பூசை பண்ணமே அது செய்தது சரியா, இன்னைக்கு பன்றிக்கறியை கொண்டாந்து சாமி வாயில ஊட்டுகிறானே கண்ணப்பன் இது சரியா? சிவகோசரியாருடைய கனவுல போய் திருக்கண்ண காலத்தீசன் சொன்னானா, சிவகோசரியாரே அவன் எப்படி பூசை பண்றான் தெரியுமா கேளும் என்று சொன்னதாக பெரிய பதினோராம் திருமுறையில் இருக்கிறது. அந்த கண்ணப்பன் வாயிலே தண்ணி கொண்டு வருகிறான் தெரியுமா? ஆமா, அவன் டூத் பேஸ்ட் போட்டா பல்லு விளக்கணும், எதை போட்டது விளக்கணும், அவன் எப்ப பல்லு விளக்கினானோ என்னமோ யாருக்கு தெரியும். மாங்கறி தின்னதும் வாயில இருக்கும், பன்றிக்கறி தின்னதும் வாயில இருக்கும், அவன் பல்லு வளர்க்கினதே இல்லை. அந்த தண்ணியை தான் வாயில் எடுத்துட்டு வந்து கூறு துப்புறான் சாமியில, அப்படி துப்புறான் அல்லவா? அவன் பல்லு இருக்கு பாரு, பல்லு, அது பல்லு வைரங்கள் வைடூரியங்கள் மரகதம் தெரியுமா? ஆமா, அவனுடைய தோல் வாய் என்று நீ எண்ணிவிடாதே, பொன் கரசத்துக்கு மேல் உயர்ந்தது அவனுடைய தோல் வாய். மீச அப்படி தொங்குது, அந்த மீச அப்படி துப்புறான் பாரு, துப்பும் போது இந்த மீசையில பட்டு அந்த சாமி மேல விழுது, அது தர்பயனும் இனியதுடா என்று சொன்னானாமே. காலத்து ஈசன். அவன் பன்றிக்கறியை கொண்டு வந்து என் வாயில ஊட்டினான். அது தேவர்கள் எனக்கு கொடுக்காத அமுதம் இருக்குப்பார். எனக்கு கொடுக்கிற அவனுக்கான தின்னான்கள் இல்லையா, அந்த அமுதம் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்குத்தான் பார்த்தேன் என்று சொன்னானாம். கண்ணப்பர் மரம் என்று ஒரு நூல்ல நமது 11வது திருமுறையில் இருக்கிறது அல்லவா. இந்த குழந்தை கொடுத்த கொழுக்கட்டையை சாப்பிட்டான், கல்வியும் படித்தான். அந்த அவர் படித்துட்டு 10 நூல்கள் எழுதியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி.

பத்து நூல் விநாயக பெருமான் படிச்சுட்டு அவர் செய்தார். அதுல ஒன்று விநாயகர் இரட்டை மடி மாலை என்று ஒரு நூல் பதினோராம் திருமுறையில் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நமக்கு பன்னிரண்டு திருமுறை தான் நமக்கு உரியது இல்லையா. சில பேர் நினைக்கிறாங்க இவ்வளவு நூல் என்னத்துக்குடா, ஏதேனும் ஒரு நூல் இருந்தா போறாதான்னு. சென்னையில அவனுக்கு ஒரு வீடு இருந்தா பன்னெண்டு வீடு இருந்தா வேண்டாம்னு சொல்லி விடுவானா? ஐயோ, என்னுடைய தாப்பனார் இன்னும் ரெண்டு வீடு வாங்கி வைக்காம போய்விட்டாரு அப்படின்னா எண்ணுவானே தவிர, பைத்தியக்காரன் என்னுடைய தகப்பன் பன்னிரண்டு வீடு வாங்கி வச்சுட்டான் அப்படின்னா சொல்லுவான்? எவனும் சொல்ல மாட்டான். அது போலதான் நமது முன்னோர்கள் இத்தனை நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல விநாயகர் இரட்டமணி மாலை என்று ஒரு நூல், திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று ஒரு நூல், அற்புதமான நூல். ஆமா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த திருத்தொண்ட தொகைக்கு அடுத்த விளக்கம் இவர் எழுதி வைக்கிறார். அதிலிருந்து அடுத்த விளக்கம் தான் தெய்வ சேக்குதார பெருமான் எழுதி வைத்த பெரிய புராணம் அல்லவா. அதை தொகை என்பார்கள், இதை வகை என்பார்கள், பெரிய புராணத்தை விதி என்று சொல்வார்கள். நமக்கு கிடைக்குமா? எவ்வளவு பெரிய சொத்து! ஒருத்தர் தொகையா சொல்லிவிட்டு சென்றதை இல்லையா, எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு விரி என்று அதுக்கு அடுத்தபடி ஒரு அடுத்த ஸ்டெப் ஒரு விரி எங்க இருக்கு? நம்பியாண்டார் நம்பி செய்து வைத்த திருத்தொண்ட திரு அந்தாதியில இருக்கு. அதிலிருந்து விரிவுதான் பெரிய புராணத்தில் பெரியான சம்பந்தர் புராணம். பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். மூவாயிரத்து சில்ற பாட்டுல ஆயிரம் பாட்டுக்கு மேல் சம்பந்தருடைய வரலாறு வருகிறது இல்லையா. ஆமா, அப்படி ஒரு அற்புதமான நூலை செய்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஆக ஆளுடை பிள்ளையார் தந்தை விருத்தம், ஆளுடை பிள்ளையார் மும்மணி கோவை, ஆளுடை பிள்ளையார் உலாமாலை, ஆளுடை பிள்ளை கலம்பகம், ஆளுடை பிள்ளை திருத்தொகை, எத்தனை நூல் செய்திருக்காரு பார்த்தீங்களா? பெரியான சம்பந்தருக்கு எவ்வளவு பெருமை! நினைத்திருந்தாரே ஆனால் இத்தனை செய்திருப்பார். நாவுக்கரசருக்கு ஒன்றே ஒன்றுதான் செய்தார். அதனால நாவுக்கரசர் குறைந்து விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி இடம் உண்டு, அது முதலிடம். அதத்தான் தவ முதல்வர் சம்பந்தர் என்று சொன்னார் தெய்வ சேக்குதார பெருமான் கூட என்பதை நாம் எண்ணிக்கொள்ள. ஆக இப்படி விநாயகரிடமே படித்துவிட்டு இப்படி நூலை செய்துவிட்டு தினந்தோறும் இந்த பிள்ளையார் அவர் கொடுத்த அமுதத்தை உண்டு கொண்டு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டான் ராஜராஜ சோழன். தன்னுடைய மனத்து குறை தீரணும். ராஜராஜ சோழனுக்கு என்ன குறை? சொத்து இல்லையா, மணிகள் இல்லையா, ஆடைகள் இல்லையா, சொத்துக்கு இல்லையா, என்ன குறை? தேவாரம் கிடைக்கவில்லை, நாடு பூரா தண்டோரா போட்டான், கிடைக்கல. ஏதோ சில பெரியவர்கள் சொன்னதும் தமிழ் புலவர்கள் சொன்னதும் குந்தவி நாச்சியார் சொன்னதும் தான் அவருக்கு தெரிந்தது. சுருங்க சொல்ல போனா குந்தவி நாச்சியார் தான் அவருக்கு தேவார திருப்பதியங்களை நன்றாக சொன்னவர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அதே ஒரு பாட்டு, குந்தவி நாச்சியார் சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு பாட்டு. நான் ஏற்கனவே இந்த பாடுகள் எல்லாம் என்னுடைய கருத்துக்கு வந்ததுதான். சிலர் சொல்லி நான் கேட்கும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஒரு பாட்டு, ஆத்ம விசாரணை, நாவுக்கரசர் பாடிய ஆத்ம விசாரணை பாடல் அது. இப்ப நம்மள ஆத்ம விசாரணை செய்கிறோமா? இல்ல, தேவாரம் சொல்லுகிறது.

0: இந்த பாடலை குந்தவி நாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அந்த கர்ண பரம்பரை செய்தியிலே வருகிறது. நான் முதல் நாளே சொன்னேன், கர்ண பரம்பரை செய்தினா என்ன? கர்ணம்னா காது, காது வழியே வந்த செய்திகள். இதுக்கு ஆதாரம் கிடையாது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருச்சாய்க்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கௌள.

சங்கும் வாரி தடம் கடல் உந்து சாய்க்காடே வேதனாவினரு.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும். நம்ம உருவமெல்லாம் வெறும் ஆண் காட்டும் உருவம். ஆனா அவனுக்கு என்னன்னு கேட்டா, அவன் ஆண் தான், பெண்ணும் காட்டுவான். ஏன், அம்மா விட்டு எப்பவும் பிரியாம அம்மையோடப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். சிவஞான சித்தியார் அவன் ரெண்டு பேரும் பிரியாதிருந்து உயிர்களுக்கு ஆங்காங்கெல்லாம் அருள் செய்வான். அவை பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் தடையானும் பண் காட்டும் இசையானும். அவன் சாதாரணமாக சொன்னாலே என்று வந்தீர் அப்படின்னு கேட்டால என்று வந்தீர் அப்படின்னா அது என்னவா இருக்கும், பேந்தே காந்தாரமா இருக்கும். சரி இருந்து போகும் அப்படின்னு சொன்னா மேகராக குறியா இருக்கும். பேசினாலே இசை. இப்ப நாம கூட அதனாலதான் சொல்றேன், ஒரு தெம்பு வைங்க, நீங்க ஒரு விதமா படிங்க, அது எப்படியாவது அந்த ஒரு இடத்துல ஒரு இசை கலக்கும். அது போதாமுன்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, உங்ககிட்ட பொதுவா சொல்றேன், கொஞ்சம் மோகனம் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்குமாங்க. நமக்கு தெரியாது மோகனம்னு. அதனால நீங்க ஏதாவது ஒன்று எழுத்து படிங்க, அது ஒரு ராகத்தில் போய் விழுந்துடும். பயப்படாதீங்க, தெம்ப படிங்க. என்ன மூர்த்தியில் உங்ககிட்ட சார் அந்த குறிஞ்சிப்பன் அப்படி கொஞ்சம் கலந்து போகுதுங்க, அது என்னமோ தெரியல உங்க தொண்டையில். அது போதப்பா என்ன அறியாம போகட்டும் அப்படின்னு. அதனால வாய் திறந்தாலே ஏதேனும் ஒரு இசை வரும், அதுல ஏதாவது வரும். பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லா பயிர்கள் இருக்குதே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல் அப்படின்னு. இந்த புல் இருக்கு, இது எப்படி நல்லா மழை நல்லா பெய்தாதான் சரி. விசும்பில் துடிவியடி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பறிது. நல்ல மழை பெய்யலன்னா பச்சை புல் கூட வராதுடான. அந்த பச்சை புல்லெல்லாம் கூட இன்னைக்கு வளர்கிறதுன்னு சொன்னா பெருமானுடைய அந்த வான் திறந்த கருணை இல்லை, கருணை. அதனால பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் திருவெண்காட்டில் இருக்கின்ற பெருமான் விடை காட்டும் கொடியானி. அவனுக்கு ஊர்ந்து போவதும் விடைதான், கையில் இருக்கிற கொடியும் விடைதான். சிக்கனும் சிக்கனும் பார்த்தீங்களா. சம்பந்தி இதையே பார்த்து காப்பி அடிச்சுட்டார். சம்பந்தி என்ன பண்ணது, அவர் கருடத்தை கருடன்ல தான் ஏறுவார், கொடியும் கருடன் தான். எல்லாம் அப்படிலாம் எளிமையா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் நான் பாருங்க ஒண்ணு செலவு பண்றேமே, சிக்கனம் பாருங்க, என் கொடி ஒண்ணு அல்லது வந்து இது ஊறுறது ஒண்ணு வச்சு கூடாத. விடையும் கொடி விடையே ஏறி போறது, அவருக்கு கருடன் கொடி கருடன்லயே ஏறி போறது. இளம்பிரா இளஞ்செட்டு அப்படி இருக்காது. முருகன் பாருங்க, ஏறுவது மயில் பிடிப்பது கோடி. அது வளர்ந்த சமுதாயம் இன்னும் உண்டு. பேச்சுக்கு நம்ம பேச்சு கேக்குதா, கேட்க மாட்டேங்குது. அதுக்காக இனிமே இளைஞர்கள் அப்படி பின்பற்றப்படாது. நம்ம எல்லாம் முருகனா சும்மா வேடிக்கையா சொன்னேன். முருகப்பெருமானுக்கு மட்டும் என்னன்னா கொடி வேறு ஊர்தி வேறு, அப்பாவுக்கு ரெண்டும் ஒண்ணு தான், மாமாவுக்கு ரெண்டும் ஒண்ணு தான் பாத்தீங்களா. அப்படி இருக்கு குடும்பம் எல்லாம். ஆகவே விடை காட்டும் கொடியானி. இதை சவுத் ஆர்காடு மாவட்டத்துல நல்லா நம்ம டாக்டர் யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இல்ல இந்த மாதிரி திருவரை முற்றுவதற்கு முன்னாலே அந்த எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு முன்னாலே கொடி கட்டியிருக்கணும், விடைக்கொடி இருக்கணும். அது எல்லாரும் சேர்ந்து போய் அந்த விடைக்கொடியை ஏற்றணும். ஏற்றி வழிபாடு செய்துட்டு பிறகுதான் வந்து உள்ளே வந்து திருமறை பாராயணம் செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது இந்த வெடிக்கொடி ஏற்றுகின்ற பொழுது நம்ம 14 சாஸ்திரத்தில் கொடிக்கவின்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் கொடியானது திரு சிதம்பரத்தில் ஏறுவதற்காக பாடிய பாட்டுன்னு பேர். அந்த கொடிக்கவியை பாடி அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி விளக்கி, எதை அந்த கொடியை பற்றி விளக்கி, பிறகுதான் உள்ளே வந்து செய்யறது. இப்போ நம்ம தொடங்குவோம், அதெல்லாம் அப்படி இருக்கிற மக்களுடைய ஆர்வம் நல்லா பெருக பெருக பெருக அதெல்லாம் நம்ம

0: அல்லது வந்து செந்திலாண்டவன், சொக்கநாதர், இப்படி எல்லாம் பல பேர் வச்சிருக்கிறான். ஆனா அவன் பெயர் என்ன? சுருக்கமான பெயர் சிவாய நம என்பதுதான் பெயர். அதனால துளங்கும் ஈழம் பிறையாளன் திருநாமம். நீ ராஜா பல தடவை சொல்ல வேணாண்டா, எனக்கு ஒரு கால் தேசாயி. அருமையான தேவா. எனவே அது மாதிரி அங்க இருக்கிற கிளிகள் எல்லாம் திருவெண்காட்டையும் பாடுவான். அடுத்த பாட்டுல அந்த முக்குளங்கிற அந்த நீர்நிலையை குறிக்கிறார். முக்குளம் நன்கு உடையானும் முக்கன் உடைமறையவனி. இந்த முக்குளம் முக்குளம்ங்கிறது சிலப்பதிகாரத்திலையும் இருக்கு. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறைமூழ்கி காமவேல் கோட்டம் தொடுதார் கணவருடும் தாமின் ஒருவர் உலகத்து தையலார் போகம் செய் பூமியினும் பொய்ப்பிறப்பர். இந்த கோவலன் தன்னை பிரிஞ்சுட்டான் கண்ணையை விட்டு. கண்ணையனுடைய தோழி போய் சொன்னலாம், அம்மா இந்த திருவெண்காட்டில் இருக்கிற இந்த மூன்று குளத்திலையும் நீரான்னா பிரிந்த கணவன் கூடுவாம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு எனக்கு வேணா பாது அப்படின்ட்டு வீடன்று. ஏன்? தெய்வம் தொடால் உடனல் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. கற்பு கரைசி. அதனால இப்ப ஆண்டவனை வழிபடணுங்கிறது எல்லா திருமுறையும் சொல்லியிருக்கு. அது போல கற்பு கரசியும் நாம் வழிபடத்தக்கவள் என்று சொன்னது ஒரே ஒரு திருமுறை தான். அது எது? ஆண்டவன் வழிபாடு செய்யணுங்கிறது எல்லா திருமுறையும் சொல்லுது. அடியவரை வழிபாடு செய்யணும்னு எல்லா திருமுறையும் சொல்லுது. அதோடு பத்தினி பெண்டிரையும் வழிபடுவதற்குரியவள் என்று சொன்னது ஒரே ஒரு திருமுறை. எனவே முக்குளம் நன்கு உடையானும் முக்கன் உடை இறையவனி என்று சொல்லிவிட்டு இனி அடுத்து இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் 8, 9 இதெல்லாம் போறங்க அப்படி போயிடும். இராவனை பற்றி, திருமால் பிரமனை பற்றி, சமணர் சாக்கியர் பற்றி இல்லைங்களா நிறைவாக திருக்கடை காப்பு. தன் பொழில் சூழ் சண்பெயர் கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொலி வெண் பெரைச்சென்னி விகிருதனுரை வெண்காட்டை பண்பொலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவி வல்லார் மண் பொலிய வாழ்ந்தவர். நல்ல இந்த உலகத்துல சீரும் சிறப்புமா இருப்பாங்களா அந்த 10 பதியத்தையும் 10 பாடலையும் பாடினா. வாழ்ந்து பிறகு அவர் போய் வான் பொலிய புகுவரி. இந்த உலகத்துல சார் யாராவது ஒருத்தர் சொன்னு சொன்னா சார் அவர் தான். இந்த உலக தமிழ்நாட்டில் இல்ல, இந்திய நாட்டில் இல்ல, இந்த ஆசியா கண்டத்திலேயே ஒரு ஆள்னா இவர் தானுங்க என்று இருப்பாராம். இதே போல வானுலகத்துக்கு போன பிறகும் அந்த வானுலகத்துல ஒரு ஆன்மாப்ப வந்திருக்கியா, இந்த ஆன்மா போல இது வரைக்கும் இருந்ததே இல்லை போ என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் சொல்லுகிறார். இந்த பதியத்தை மனனம் செய்தார் என்று செய்த நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அருமையால் புறம்போந்து வணங்கி அங்கு அமரும் நாளில் திருமுல்லை வாயில் எய்தி செந்தமிழ் மாலை சாத்தி மருவிய பதிகள் மற்றும் வணங்குவார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு ஓமாம்புலியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மூன்றாவது பாசுரம்.

பகவான் சாம்பலை எடுத்து மேனி முழுவதும் பூசிக்கொள்ளுது. என்னையா உங்க கடவுள் சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறா, சுடுகாட்டில் ஆடுறா, நம்பி போகலாமா வேணாமான்னு தெரியலையே. அதுலேயும் இந்த சிவபெருமான வழிபாடு செய்தா இருக்கிறதெல்லாம் போயிடும்னு வேற கேள்விப்பட்டிருக்கிறோம். முக்கியமா அவர்கிட்ட போனா முத்தி வேற கொடுத்துருவாராம். சிவபெருமான்கிட்ட போனா முத்தி கொடுப்பாருன்னு சொன்னே பல பேர் போறதில்லை. அவர் ஒருத்தர் தான் முத்தி கொடுக்க முடியும், வேற ஆள் முத்தி கொடுக்க முடியலன்றதுக்காக அவர் முத்தி கொடுப்பாருன்னு சொல்லத்தவ, முத்தியும் கொடுப்பது சிவமே தவிர முத்தி மட்டும் கொடுப்பது சிவமல்ல. முத்தியோடு சேர்த்து நீங்க என்ன கேட்டாலும் அத்தனையும், பொண்ணும் மணியும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர படிப்பானை என்று கேட்டு கேட்டு வாங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் கொடுக்காதுதான், காம்பினோடு நேத்திரங்கள் பனித்தருள வேண்டும், நெய்சோறு வேண்டும், கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும். பாருங்க கரெக்டா சொல்றேன், நெய்சோறு நல்ல அக்மார்க் நெய் போட்டு மூணு வேளையும் நெய்ய போட்டு நாங்க சாப்பிடுற அளவுக்கு என்ன வச்சிருக்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் ஒருத்தர் தான் நமக்காக பேசினவர், சாப்பாட்டுக்காக இவர், சாப்பாட்டுக்காக அவர்கிட்ட பேச, அவர் சாப்பாட்டுக்காக இவர்கிட்ட வர, பிச்சை எடுத்து இவர் போட, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி கொண்டவர்கள் ரெண்டு பேரும். கச்சூர் மனைதோறும் இறந்து சோறிட்டார் பெருமான்.

அலக்கோயில் அம்மானே வெந்த சாம்பல் விரையன பூசியே சுண்ணவன் சந்தன சாந்தும். இந்த சாந்து எப்படி மேலே பூசிக்கொள்வாரோ அதுபோல இந்த விரை என்று சொல்லக்கூடியதே இந்த மேனி முழுவதும் மகா சங்கார காலத்துல அத்தனையும் சாம்பலா போகும். இந்த உலகம் முழுவதும் சாம்பல், அது தங்கறதுக்கு இடம் இல்லை. இந்த சாம்பலை கொண்டு போய் எங்க கொட்டுவீங்க? அல்றதெல்லாம் கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல. இருக்கிறதுக்கே இடம் இல்லைன்னா ஒரே ஒரு இடம் பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியில போய் அத்தனையும் ஒடுங்கும். ஏன் சாம்பலா ஒடுக்கினாரு, அப்படியே வேற ஏதாவது டிஸ்போஸ் பண்ணிடலாமே அப்படின்னா மீள அதுல இருந்து தோற்றுவிக்க வேண்டும். அதுக்காக சாம்பலா கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதன் ஒரு கால அளவு வைத்திருந்து மீண்டும் புனர் உற்பவம் அந்த சாம்பலில இருந்து எல்லாம் தோன்றும் என்பதை காட்டுவது இந்த சிவத்தினுடைய தன்மை. வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே. அப்ப இவர் எல்லாத்தையும் ஒடுக்கினாரே, இவர் எங்கேயாவது ஒடுங்குவாரா சார் அப்படின்னு. பிளீஸ் ரெஃபர் திருவாசகம். தாயும் இலி தந்தை இலி தாந்தனியன் காணேடி. இவருக்கு தாய் இருக்கிறாரா தந்தை இருக்கிறாரா ரெண்டு பேரும் இல்லாத ஒருவன் இந்த சிவம். காரணம் எல்லாம் அவரிடத்திலே ஒடுங்க, அவர் இன்னொரு பொருளிலே ஒடுங்காதது சிவம் என்பதை உணர்த்துவதனாலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயில இருக்கும். எல்லாம் போய் சிவத்திரத்துல ஒடுங்க வேண்டும். ஏதாவது பிரச்சனைனா தேவர்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா சிவத்திரத்துல போகணும். அப்படி எல்லோரும் சென்று சேருகின்ற இடம் இருந்தாலும் அவன் ஒடுங்குகின்ற ஒரு இடம் இல்லை. அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய ஒளியாக விளங்குவது அந்த சிவசக்தி. அந்த ஒளியிலேதான் இந்த எல்லா ஒளிகளும் சென்று அடங்கும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த மில் ஒளியில் அனைத்து ஒளிகளும் ஒடுங்குவது போல என்று அந்த விளக்கத்தில் அதுல சொல்றார். சிந்தியாய் எழுவார்தம் வினை தீர்ப்பரால். அப்ப சிந்தியா எழுவார்தம் வினை தீர்ப்பரால் ஒண்ணு உண்டு. சிந்தியாய் எழுவார். ஏன் சிந்தியாய் எழுவார்னா இடையராது நினைச்சிட்டு இறைவனை எண்ணி எண்ணி அந்த வழிபாடுகின்ற அந்த கால அளவிலே வினை நீக்கம். இவ்வளவு நேரம் நம்ம அந்த அதுல ஒன்றி இருந்தோம்னு சொன்னா அந்த ஒன்றி இருக்கிற நேரத்துல பெருமான் ஆய்ந்து ஆய்ந்து வினைகளை நீக்குவான். நம்ம கிட்ட ஒண்ணும் இருக்காது நீக்கிறதுக்கு. இருந்தாலும் அலசி போட்டு இவன் கணக்குல ஏதாவது எங்கேயாவது தேருதா பார்க்கலான்னு மார்க்க போட்டு இவனை தேத்துற மாதிரி வினை கணக்குல இருந்து இவனை தீர்த்து இவனுடைய துன்பம் இவ்வளவு வரை இருக்கிறதே என்பதாக எண்ணி அவருக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னு. ஆனா நாம எப்பவுமே வந்ததுக்கு அப்புறம் உணர்வுபவர்கள் நாம. சிவம் என்ன வரப்போகின்றது என்பதை என்னை நினைச்சிட்டாயா, ஒரு நாள் என்னை நினைச்சிட்டான், ஒரு தடவை நினைச்சிட்டானே என்பதாக சொல்லி அம்மா கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு ஃபைலை புரட்டி ஆய்ந்து ஆய்ந்து நம்முடைய வினைகளை நீக்குவது இந்த சிவம் என்பதாக காட்டு. அப்படிப்பட்டவர் எங்கள் பெருமான். சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால். அவர் ஒருத்தர் தாயா வினை கணக்கு இருக்கு, அவர் ஒருத்தர் தான் நீக்க முடியும். அவர் தான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனாக விளங்குபவர். வேற யாருக்கிட்டையும் இந்த வினைக்கணக்கை கணக்கை இந்த கணக்கை மட்டும் யார்கிட்டையும் ஒப்படைக்கல. கணக்கில் தில்லுமுள்ளு வந்துடும்ன்றதுக்காக வேற ஆள்கிட்ட கொடுத்தோன்னா ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு காசை கீசை கொடுத்து நம்ம ஆளுங்க வினைக்கணக்கை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி வினைக்கணக்கை மட்டும் பெருமான் வைத்து கொண்டு அதை தீர்க்கின்ற அந்த வல்லமை படைத்தவர் எங்கள் சிவம் என்பதாக காட்டுவது அபிடேகம் விரை விளக்கு அர்ச்சனை நிவேதனம் என்ற ஐந்து பொருள்கள் அர்ச்சனையிலே அபிஷேக அந்த வழிபாட்டிலே முக்கியம். அதுல விரை என்று சொல்லக்கூடிய அந்த விரையை வெந்த சாம்பல் விரையன பூசியே என்ற வழிபாட்டின் அங்கமாக வைத்தும் இந்த பெருமான் எந்த யாரவர் எவ்வகையார்களோ என்பதாக அமைத்து அவர் இறைவனுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒருத்தருக்கு பாலை கொடுப்பார், ஒருத்தருக்கு சூளையை கொடுப்பார், ஒருத்தருக்கு ஓலை கொடுப்பார், ஒருத்தருக்கு காலை கொடுப்பார். ஆக யாருக்கு எதை கொடுத்து ஆட்கொள்வார் என்பது அவரிடத்திலே யாரும் கேட்க முடியாத ஒன்று. அதற்கு பிரபுத்துவம் என்று பெயர். அவர் அந்த பிரபுத்துவத்தை உடையவர். செய்ய வேண்டியதை செய்வது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பார். யாரை நீங்க கேட்க முடியாது. ஏ நான் 48 நாள் விரதம் இருந்தா குபேர சம்பத்து கிடைக்கும்னு ஒருத்தர் எழுதி கொடுத்தார் சார் அப்படின்னா 48 சோமவாரம் விரதம் இருக்கிறார். யாரு ஒருத்தர் ஏன் கிடைக்கு சோமவாரம் விரதம்னா குபேர சம்பத்து கிடைக்குமா? 48 வாரம் விரதம் இருந்ததுக்கு அப்புறம் குபேர சம்பத்து வரல. பெருமான்கிட்ட போய் கேட்க முடியுமா யாராவது? 48 வாரம் இருந்தா குபேர சம்பத்து வரணும்னு எழுதியிருக்க, எனக்கு ஏன் வரல அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்யாம இருப்பாரு. ஆகவே அவரிடத்துல போய் கேட்க முடியாது, நீ ஏன் செய்யல, ஏன் அவருக்கு பாலை கொடுத்த,
ஏன் இவருக்கு ஓலையை கொடுத்த, திருநாவுக்கரசருக்கு போய் எதுக்கு சூளையை கொடுத்த, அவருக்கு கொஞ்சம் ஏதாவது பாலை கொடுத்துருக்கலாம். ஒரு பாலகன் அழுதா பாலை கொடுக்கிற, ஒரு பாலகன் அழுதா பார்க்கடலையே கொடுக்கிறார். பார்க்கடலோட சேர்த்து ஒரு இனாமா திருமாலையும் சேர்த்து அமுச்சு விட்டார் வாயில. பார்க்கடலை குடிச்ச திருமாலு முழுக்க என்னவோ போயிட்டு இருந்தது வாய்க்குள்ள, மொனமொனன்னு என்னவோ துரும்பு மாதிரி ஆடிச்சு. யாரு, உபமணி முனிவர் குடிக்கும் போது. என்னடா துரும்புன்னு சொல்லி வாயில தூண் அப்படி துப்புனா இருக்காங்க, திருமால் வந்து விழுந்தாராம் வழியில. ஏன்னா பார்க்கடலை குடிச்சிட்டு இருக்கும்போது படுத்துட்டு இருக்கிற ஆளு அவரையும் சேர்த்து இவருக்கு அமுச்சு விட்டார். இப்படி பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஈந்த விரான் என்பதாகிய நிலையிலே இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் ஒருத்தருக்கு பால கொடுப்பார், ஒருத்தர் எந்த யாரவர் எவ்வகையா இருக்கணும், இன்ன தன்மையன் என்று அறியவனா எம்மானை யாவர்க்கும் எளிவந்த விரார், இன்ன தன்மை இவர் இப்படித்தான் இவர் ஆட்கொள்வார், இந்த உருவத்துலதான் வருவார் பெருமான், சடாமுடியோட வருவார், கையில சூளம் வச்சிருப்பாரு, அப்படி கடுத்து கண்டத்தை கருத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத, அப்படி மட்டும் வரமாட்டார் என்பதாக காட்டுவதற்கே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றிலே 5 முறை மாறுவேடத்திலே வந்து யாம் சிவம் இப்படியும் வருவோம் என்பதாக காட்டியது எங்கள் சிவம். ஆகவே எந்த யார் அவர் எவ்வகையார்களோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறே அதற்கு சான்று என்பதாக அமைத்து நாங்கள்

இல்லைன்னு சொன்னா நீ சொல்றது அவனுக்கு புரியாது, அவன் சொல்றது உனக்கு புரியாது, இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாத்தி அவன் கேட்க நீ சொல்ல அவன் கேட்க நீ சொல்லன்னு போயிட்டே இருக்குமே தவிர அதற்கு முடிவே இல்லை. உழப்பில ஆதல ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை. கிழக்க வேண்டாம், விவேகானந்தருக்கு துறவு போக வேண்டும் ஆசை. அப்படி துறவு போகணும்னு ஆசைப்பட்டவர் அம்மா கிட்ட கேட்குறாரு. அவங்க அம்மா பொறு அப்படின்னு குழந்தைய. அப்போ அந்த அம்மா சமையலறையில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்பொழுது காய்கறி அறுக்கிறதுக்காக கத்தியை கொடு அப்படின்வாங்க. விவேகானந்தர் கொண்டு வந்து கத்தியை கொடுப்பார். கொடுத்த உடனேயே ஆ சரி போயிட்டு வா அப்படின்னு. உடனே அடுத்த நாள் வருவார், அம்மா துறவுக்கு விலை கொடுங்க, இல்லை உனக்கு பக்குவாரில்ல. அதே மாதிரி அந்த அம்மா கத்தியை கேட்பாங்க, இவரும் கத்தியை கொடுப்பார். இப்படியே நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த கத்தியை கேட்டு அவர் கத்தியை கொடுத்த உடனேயே அந்த அம்மா பார்த்துட்டு, ஆ இன்று நீ பக்குவமுடைய ஆன்மாவாக ஆயிட்ட, இன்னிலேருந்து நீ துறவுக்கு போகலாம், உனக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் காலில் விழுந்து அம்மாகிட்ட கேட்டாரான், ஏம்மா இவ்வளவு நாள்கள் என்னை பக்குவம் இல்லை பக்குவம் இல்லைன்னு சொல்லி தள்ளி போட்டு இன்னைக்கு எனக்கு என்ன பக்குவம் வந்ததுன்னு நீ நினச்சி நீ எனக்கு இந்த துறவு போகிறதுக்கு உத்தரவு கொடுத்தேன்னு கேட்டேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், இதனால் வரையினும் நான் கத்தி கேட்ட உடனேயே கத்தியினுடைய ஹேண்டில் அதை பிடிக்கிற பாகத்தை நீ பிடிச்சிட்டு கூர்மையான பாகத்தை எனக்கு கொடுத்த, ஆனால் இன்னைக்கு கூர்மையான பாகத்தை நீ பிடிச்சிட்டு அந்த ஹேண்டில் என்று பிடிக்கிற பாகத்தை எனக்கு மாற்றி கொடுத்த, இதுதான் துறவிற்கு உரிய இலக்கணம், இதில் இருந்து நீ துறவுக்கு செல்லலாம். ஆதி ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும். இந்த மாண்பு என்று சொல்லக்கூடிய இந்த பக்குவம் இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஒருத்தரை போல இன்னொருத்தர் இல்லையா, பயோமெட்ரிக்ல அது வந்து இவரும் அவரும் வேறு என்பதற்கு யூனிக் டிஃபரன்ஸ் என்ன என்பதாக சொன்னால் ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக இருக்கிறது என்பது அறிவியல் கண்டுபிடித்ததை ஞானசம்பந்த பெருமான் அப்பொழுதே சொன்னார். ஆதி ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை என்று அது ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கிறார். அதை கேட்கிறவனுக்கும் சொல்றவனுக்கும் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்றார். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று தாழ் நிழலில் நின்று கேட்கணும். அவர் தாழ் நிழலிலே இருந்து சொல்லணும். இப்படி சொன்னாதான் அவருடைய அருள் திறம் புரியுமே தவிர ஆராய்ச்சி செய்து கொண்டு வா நாளை வீணாக்காதே என்பதாக சொல்லி தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்க தக்கார் என்றார். தக்கார் என்ற சொல் ஞானசம்பந்த பெருமான் ஆளுகின்ற அந்த பதியத்திலே ரெண்டு மூன்று இடங்களிலே தக்கார் பதிவு செய்வார். தக்கார் என்போர் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று திருக்குறளிலே சொல்லுவார். இவன் தக்கவனா இந்த உலகத்துக்கு. இன்னொரு பொருள் தக்கார் என்பதாக சொன்னால் யார் இந்த உலகத்திற்கு வந்தாலும் தங்க மாட்டார்கள், மீண்டும் செல்லுவார்கள் என்பதனாலே நாம் எல்லோரும் தக்கார் என்பதுதான் வள்ளுவரினுடைய அந்த குரலாக அது அமைந்து விளங்குவது. அப்படி தலை நின்று இவை கேட்க தக்கார் என்பதாக சொல்லி அந்த ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணத்தை நான்காவது பாசுரத்திலே பதிவு செய்தார் என்பதாக சொல்லி ஐந்தாவது பாசுரம்.

0: இந்த திருப்பாடல் ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலேயும் சண்பை காவலர், சண்பை அரசு, முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விளக்க உரையில் நம்முடைய தெய்வச்சேக்கிழார் பெருமானுடைய விளக்க உரை முடிகின்ற பொழுது அந்த சண்பை பெருமானை வணங்கி முடிப்பார். அதையெல்லாம் தொகுத்து திருநாமக்கோவை என்பதாக திரு சி கே எஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய பதிப்பிலே திரு காழி சம்பந்தர் திருநாமக்கோவை என்ற இந்த 12 பாடல்களுடைய விளக்க உரையிலே முடிவாக வந்த அந்த நாமங்களை தொகுத்து அமைத்து இதை நாள்தோறும் போற்றுங்கள் என்பதாக கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி முக்கியமான செய்தி. இந்த இறைவனுக்கு ஏது சொல்ல முடியாது, இறைவனுக்கு என்ன ஒப்பு பொருள் இந்த உலகத்திலே என்பதாக சொன்னால் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் என்பதுதான். அந்த தனக்கு ஓமை இல்லாதது சிவம். இறைவன் என்பதனுடைய இலக்கணம் என்னன்னா அந்த ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் ஒப்புமை சொல்ல முடியாது, ரெண்டே ஆயிடும். ஆகவே இறைவன் இலக்கணம் ஏது என்று சொல்லக்கூடிய ஒப்பு இல்லாத ஒரு பொருள், கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலே. இரண்டாவது எடுத்த மொழி என்று சொல்லக்கூடியது, அது உதாரணம். எடுத்துக்காட்டு என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டினாலே ஓரளவிற்கு பெருமானை அதை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அமைக்கலாமே தவிர, எடுத்த மொழியாலே மனம் வாக்கு காயத்திற்கு அப்பாற்பட்டது சிவம். பேச்சு இறந்த நிலை என்று சொல்வார் மணிவாசகப்பர். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவு. அப்படி சிவத்திற்கு ஏதும் சொல்ல முடியாது, எடுத்துக்காட்டும் சொல்ல முடியாது. அப்ப அப்படியே விட்டலாமா அப்படின்னா விட்டுறாதீங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும், எதுவா இருந்தாலும் வள்ளுவ பெருமானுடைய இந்த ஒரு டெக்னிக்கு விச் அப்ளைஸ் டு ஆல் த ஃபீல்டு. மிகினும் குறையினும் நோய் செய்யும், எதுல எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஜாஸ்தியும் போகக்கூடாது, அணுகாது அகலாது தீக்காய்தல் போல அப்படின்ற மாதிரி நீட்டலும் மழித்தலும் வேண்டாம், அதுதான் மிகினும் குறையினும் என்ற நிலை. இந்த ஒரு அற்புதமான இந்த தன்மையை எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். சோதிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டா நம்மால் சோம்பேறியா போயிடுவோம். ஒரு ஆள் சைவ சித்தாந்த வகுப்புக்கு வரமாட்டா, எந்த இடத்துலயும் சைவ சித்தாந்த வகுப்பு நடக்காது. கேட்டா ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம்னு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம தர்க்கம் பேசி கொண்டிருப்பது நம்முடைய மரபாப்பு. அதனால மிக்கு என்ற ஒரு சொல் தான் இன்னைக்கு சைவ சித்தாந்தத்தை காப்பாத்திட்டு இருக்கு. திருஞான சம்பந்தரினுடைய மிக்கு என்ற ஒரு சொல், இதுக்காகவே திருஞான சம்பந்த பெருமான் சாத்திரத்திற்கும் தோத்திரத்திற்கும் ஒரே தலைவர் எங்கள் திருஞான சம்பந்த பெருமான் என்று போற்ற வேண்டும் சைவ உலகம். இன்னைக்கு திருமுறைகள் அத்தனைக்கும் முதல் நம்முடைய ஞானசம்பந்தர், அதுபோல சாத்திரங்கள் அத்துணையும் தோன்றுவதற்கு திருவெண்காட்டிலே அமைந்த கண்காட்டு நுதலானும் என்ற திருஞான சம்பந்தர் அருளே மெய்கண்டாரனுடைய அந்த அவதாரமாக அமைந்து 12 சாத்திரத்திற்கு மூலமாக அமைந்தது எங்கள் திருஞான சம்பந்த பெருமான் என்று மார்தட்டி சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சமயம். வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளல் மலர் தாடலை மேல் வைத்து உரைத்தலுமே ஒழிவில் ஒடுக்க நூல் அன்பரெல்லாம் உன்ன நேர்ந்து என்பதை ஓர்ந்து என்பதாக சொன்னார் காழிக்கண்ணுடைய வள்ளல் என்பதாக சொன்னால் அது சத்தியமான வாக்கு. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் இரு நிலைகளுக்கும் திரு முறைக்கும் திரு நெறிக்கும் காவலாக அமைந்தவர் எங்கள் சண்பை காவலர். அவர்தான் உலகத்திற்கு குரு, எங்களுக்கு குரு, நமக்கெல்லாம் குரு. ஞானசம்பந்த பெருமான் தான் நமக்கு குரு என்பதாக அமைத்துக் கொள்ளும். மற்ற குருகள் எல்லாம் முன்னே தோன்றி நின்று நமக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது பக்கத்திலே இருக்க வேண்டும். ஆனால் எங்கள் ஞானசம்பந்த பெருமானை எண்ணினாலே அங்கே இருந்தே நமக்கு முத்தியை அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் எங்கள் ஞானசம்பந்த பெருமான். எங்கள் ஞானசம்பந்த பெருமான் திருவடியை எண்ணியவர்களுக்கு வீடு நிச்சயம் என்று பத்திரம் எழுதி கொடுத்தார் சிவபிரகாசர். ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு பத்திரம், தண்டை வெறித்தன் கமலமே வீடு, தண்டை வெறித்தன் கமலமே வீடு. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி வீடு. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வாயில் ஒண்ணு வேணும் இல்லையா, அந்த வீட்டிற்கு வாயில் எனும் தொடை சாத்தும் வேந்த என்று அடுத்த பாட்டுல திருநாவுக்கரச பெருமானுடைய பாடல்கள் அத்தனையும் வீட்டுக்கு உள்ளே புகுகின்ற வாயில், திருஞான சம்பந்தரனுடைய பதியங்கள் அத்தனையும் வீடு என்பதாக பதிவு செய்தார் நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் என்பதாக சொன்னால், திருஞான சம்பந்த திருவடி அது கொள்ளைகுள்ள வீடு உதவிய திருவடி. அந்த திருவடி யார் காட்ட முடியும்? திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே தள்ளி அந்த சிவசோதியிலே கலக்க செய்த எங்கள் குரு ஞானசம்பந்த பெருமான் என்று சைவ உலகம் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீங்காதான் என்ற நிலையிலே ஞானசம்பந்தரை வைத்து போற்றுதல் வேண்டும் என்பதற்குரிய ஒரு பாசுரம் இந்த பாசுரம் என்பதாக சொல்லி
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சிவபுராணம், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மீட்டுங்கு வந்து வினைப்பெற வீசாரா, அப்படிப்பட்டவர்கள் மறுபடி இங்கு வர மாட்டார். சாமீப சாரூப சாயுச்சம்வா, அந்த நாலு இதுல வந்தது. போற்றி என்பதனாலே சாமீபத்தை அடைகிறார்கள், புகழ்வதனாலே சாலோகத்தை அடைகிறார்கள், இருந்து என்பதனாலே சாரூபத்தை பெறுகிறார்கள், பொய்விட்டு மெய்யானார் என்பதனாலே சாயுச்சியத்தை பெறுகிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான அர்த்தம், ஆழமான அர்த்தம், நீளமான அர்த்தம். இப்படியே போற்றி கொண்டு இருந்து பொய்கட்டு வையாரார் என்பது சரியை இரியை யோக ஞானங்களை செய்யும். சரியினாலே சாரூபத்தையும், கிரியினாலே சாமீபத்தையும், யோகத்தினாலே சாரூபத்தையும், ஞானத்தினாலே சாயுச்சியத்தையும் பெறுகிறார். சாயுச்சியம்னா இறைவனோடு இரண்டரை கலந்துறோம், ஒன்றை கலந்து விடும். அப்படிப்பட்ட போற்றி கொழுந்திருந்து பொய்கட்டு மெய்யானார், அப்படிப்பட்டவர்கள் மெய்யானார்கள். இப்படிப்பட்டவர்கள்னா மறுபடி இங்கு வாராது, மறுபடி திரும்பி இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஜனனத்துக்குள்ளே புகுத மாட்டார், ஒரு பறவையை எடுக்க மாட்டார். வீட்டுக்கு வந்து வினைப்பறவி சாராம, ஏன்னா அவர்கள் வினை எல்லாம் தீர்ந்து போன அப்படின்னாலே பிறக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம கிட்ட எல்லாம் இருப்பதுனால பிறக்கும். வினை பாக்கி இருந்தா பிறப்புவோம், வினை பாக்கி இருந்தா பிறப்புவோம், வினை சுத்தமா இல்லைன்னா பிறப்பு. கணக்கு நேராய் போச்சு, கணக்கு நேராய் போச்சு. வீட்டுக்கு வந்து வினைப்பறவி சார், பிறவி எதனால வருகிறது? வினையினால. பிறவி எதனால வருகிறது? வினையினால. வினை எதனால வருது? பிறவியினால. பிறவியினால பிறவி பிறவியினால வினை வருது. பிறந்துட்டமா சும்மா இருக்க மாட்டோம்ல, எதையும் செய்வது. அப்ப என்னாவது? அது வினை கணக்கு. அந்த வினைக்கு பிறப்பு உண்டு, அப்புறம் அந்த பிறப்புல வினை, அப்புறம் அந்த பிறப்புல வினை, அந்த வினைக்கு பிறப்பு, அந்த பிறப்புக்கு வினை, அந்த வினைக்கு பிறப்பு. இப்படியே மாறி மாறி மாறி மாறி மாறி மரத்தால விதையும் விதையினால மரமும் வருவது போல, மரத்தால விதையும் விதையினால மரமும் வருவது போல, மாறி மாறி வினையினாலே பிறவியும் பிறவியினாலே வினையும் வருவது. வீட்டுங்கு வந்து அதனால வினைப்பிறவின்னு சொல்றார். சேர்த்து வினைப்பிறவி, வினைப்பு வினைப்போகவே ஒரு தேகம் கண்டா என்பது பட்டினத்தார் எதிர்பார்க்கலவா, அதனாலே வினையினாலதான் பிறவி வருது. வினை இல்லாமல் தொலைஞ்சு போகும், முந்தை வினையே வராமல் போகவே, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பிடி. அதனால என்ன பண்ணணும்னா, வினை உடையிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, அதனால மன வாக்கு காயங்களால தீயதை நினைக்கப்படாது, தீயதை செய்யப்படாது, தீயதை பேசப்படாது. நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். இந்த நல்லதை நினைக்கிறத அவன் அருளாலே நினைக்கிறேன், அவன் அருளாலே பேசுகிறேன், அவன் அருளாலே செய்கிறேன் என்று சொன்னால் வேற நமக்கு இல்லை. வேற நமக்கு தான் என்றவன் முன் ஒளித்தூடி, தன்னை இழந்தவன் முன் யானன்று சென்றிடும் காசிப்பறான் என்பது குமர ஒரு பாட்டு. அதனால நான் செய்கிறேன் என்றால் வேற நமக்கு, அவன் செய்ய செய்கிறேன் என்று சொன்னால் வேற இல்லாமல். திருவாசகம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன்னா அது நல்வினையில கணக்கெடுக்கிறான், நல்வினைதான். நான் சொல்லுகிறேன் என்றால் நல்வினை, அதுக்கு பிறப்பு உண்டாயிருக்கு. திருவருளாலே சொல்லுகிறேன் அப்படின்னா பிறவி இல்லை. இல்ல விளங்குதாமா, நல்லா சமைச்சு சாப்பாடு போட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சா வினை வந்துடும். கடவுள் அருளாலே சமைச்சு நல்லபடியா சமைச்சு அப்படின்னா அது வந்து கடவுள் பக்கமா போகுது. நமக்கு வினை, நான் செய்தேன் என்றால் நான் செய்தேன் என்றால் என்பது அப்பர் தேவாரம். எது செய்தாலும் நல்லது செய்யறோம், அந்த நல்லதையும் சிவன் அருளாலே செய்வோம் என்று தர்ம மன்றமா நாம் பண்ணல, சிவன் அருளால பண்ணி என்று நினைப்போம். மனவச்சா பண்ணும், அதனால அப்படி பண்ணா வேலை இல்லாமல் போயிடும், அதனால பிறவி இல்லாமல் போகும். வீட்டுங்க வந்து வினைப்பிறவி சாராம கள்ள புலக்குறம்ப கட்டளிக்க வல்லானே, கள்ள புலக்குறம்பை கட்டடிக்க வல்லானே. குரம்பேனா கூடு, குரம்பேனா கூடு. இதுல அஞ்சு கள்ளர்கள் இருக்கிறார்கள், அஞ்சு கள்ளர்கள் திருடர்கள், அஞ்சு திருடர்கள். கண்ணு ஒரு திருடன், மூக்கு ஒரு என்றால் கூடு. இதுல கள்ள புலன்கள் இருக்கிறார், திருட்டு தொழிலை செய்கின்ற கெட்டிக்காரர்கள் அஞ்சு. ஞானிகளுக்கு இந்த கள்ளப்புலன் எப்படி இருக்குது தெரியுமா? விளக்காக ஒளியாக இருக்கும். கள்ளப்புலன் இருந்து காடாமல் விளக்கு உள்ளம் வெறுங்கோயில் ஞானிகளுக்கு. இப்ப உடலை பத்தி இப்படி எல்லாம் படிச்சு சொன்னோம்ல, ஞானிகளுக்கு உள்ளம் வெறுங்கோயில் உடம்பு ஆலயம். வள்ளர் புராணார்க்கு வாய் போகிறவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ளப்புலன் இருந்து காடாடாடாடாடாடா பங்கமாயிருக்கிறது தங்கமாயிருந்தோம் இதே உடம்பு. உள்ளம் வெறுங்கோயில் உடம்பு ஆலயம், வள்ளர் புராணார்க்கு வாய் கோபுரவாதல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தார் தான் பரமஞானிகள். தெள்ள தெளிந்தார்க்கு கள்ளப்புலன் இருந்து காளாமணி விளக்கு. இப்படியாக நமக்கு எப்படி இருக்குதுன்னா, திருடலாக கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லார். இப்படி கள்ளர்கள் வாழ்கின்ற இந்த குரம்பை இனிமேல் வராமல் அதனுடைய கட்டை அழித்து விடுகிறார். கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லாரு. நள்ளிருளி நட்டம் பயின்ற ஆடுநாதனே, நள்ளிருளி நட்டம் பயின்ற ஆடுநாதனே. இருளிலே நாட்டி ஆடமாட்டா, இவன் வெளிச்சத்திலேயே ஆடுறேன் ஆனா இருள நல்லா ஆடுறான். அது என்ன இருள்? நல்ல இருள். நள்ளிருளா நடு இருள், நள் என்றால் இந்த உலாரா உலாரா நல்ல இருள். அது நள்ளிருள், நள்ளிருளா நடு இருள். நடு இருள் என்று சொன்னால் ஸ்மகாசங்காரகம். சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, அக்னியும் இல்லை, நட்சத்திரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இவன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யாரு? சிவன். ஒரே ஒரு ஆள். இறுதியான் காலந்தனில் உருவாய் இருவரும் தம் உறுதியை நின்றாராய். இறுதிதான் இல்லையா? பரமா இருந்தா விஷ்ணு இருந்தா உலகம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப அருமையான இடம். பரமா இருந்தாருன்னு வச்சுங்க உலகம் இருக்கும், படைச்சுக்கிட்டு இருப்பார். விஷ்ணு இருந்தார்னு வச்சுங்க காத்துக்கிட்டு. அப்ப மகாசங்காரங்கிறது இல்ல, மகாசங்கார காலங்கிறது உண்டு. மகாசங்கார காலத்துல பரமாவையும் சங்காரம் பண்ணி, விஷ்ணுவையும் சங்காரம் பண்ணி, அப்புறம் அவர் ரெண்டு பேரும் போறானா, அப்புறம் என்ன இருக்கு உலகத்துல? ஒண்ணு இருக்கு. அதான் மகாசங்கார காலம். அந்த காலத்துல மறுபடியும் உலகம் உண்டாவதற்காக மறுபடியும் நட்டம் ஆடுவார். நெல்லிருளி நட்டம் பயின்று ஆடும், நன்றாக ஆடுகிறான். நன் பயின்றுனா நன்றாக ஆடுகிறான். நெல்லிருளில் நட்டம் என்றால் நாட்டியம். அவன் என்ன பண்றான்? ஒரு சாமார்த்தி இந்த சாமி மாத்திரம் கூத்தாடியே எல்லா வேலையும், கூத்தாடியே நல்லா புரியுதா? கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். அஞ்சு வேலையும் அந்த கூத்தாடியே செய்யறான், கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். நல்லா விளங்குதா? பரமேஸ்வரிக்கு விளங்குதா? கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், ஆ கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். உலகம் தோன்றதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, உலகம் நிக்கிறதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, அழியறதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, மறுபடியும் உண்டாவதுக்கா அதுக்கு ஒரு கூத்து. கூத்து பல வகை கூத்து. உண்டாவதுக்கு ஒரு கூத்து, நிக்கிறதுக்கு ஒரு கூத்து. அதான் அளவில்லாது. அதனாலதான் அந்த நடராஜமூர்த்தத்துடைய பெருமை அளவு கூடாது. உலகதா நள்ளிருளில் நட்டம் வைந்தாடும். நாதன் என்றால் தலைவர், தில்லையுள் கூத்தனை. அப்படி ஆடு நாதனேன்னு சொல்லிவிட்டு டக்குனு தில்லைக்கு வந்துட்டார். நள்ளிருளில் நட்டம் வைந்தாடு நாதனே, அப்படிப்பட்ட சுவாமிதான் தில்லையிலே அடிக்கும். நீங்க கஷ்டப்பட்டு
3: தேடிக்கிட்டு
2: இப்படிப்பட்ட சுவாமி சொன்னேன்லவா, காண்பதற்கு பேரொழி, காண்பதற்கு அரிய பேரொழியாக இருக்கிறான், கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுள்ளவாரிய நோக்காக இருக்கிறான், ஆதியாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான், சோதியா இருக்கிறான், துணிவா இருக்கிறான் சொல்லல. அவன் எங்கயோ இருக்கான் தேடிக்கிட்டே வேண்டாம், கிளைக்கு போங்க. ஒன்று இருந்து நிலைமீன்கள் இந்த குணம் இல்லை, கன்றிய காலனை காலார் கடிந்த அந்த நடிகவருக்காய் சென்று தொழுமுறை தில்லை சிற்றமரத்து நட்டம் என்று வந்தாய் என்று எம்பெருமான் தந்து என்றார். அவர் யாரு? தில்லை உண்டே, அவன் தான் இத்தனை கூத்தையும் பண்றேன். போய் பாருங்க தில்லை தென்பாண்டி நாட்டார். பாண்டிய நாடுங்கிறது இவருடைய நாடு. யாரு? மாணிக்கவாசனுடைய நாடு. அதனால தென்பாண்டி பாண்டி நாட்டே சிவன் அரசனாக இருந்த ஆண்டார் என்பது வரலாறு. அதனால தென்பாண்டி நாட்டை அழகு உறுதிய பாண்டி நாட்டை உடையவனே. அல்லல் பிறவி ஒருவத்தன் பிறவியே அறுக்கிறவன். பிறவின்னா அல்லல். அல்லல்னா என்ன புரியுது? துன்பம். அல்லல்னா துன்பம். அல்லல் பூவும் வல்வினை பூவும். அல்லல் என்றால் துன்பம். அந்த அது எதனால வருதா? பிறவியினாலதான் வருதா? அதனாலதான் அல்லற் பிறவி அறுப்பானே. ஓ, அப்படிப்பட்ட சுவாமி இப்படி எல்லாரும் சொல்லி அவனை ஊலம் விட்டு அழைத்து உனக்கு அவையும் என்று சொல்லி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி, சொல்லற்கு அறியானை சொல்லி. அவனை சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லித்தானே ஆகுது. வேற என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னு விட்டுட்டு போனா அப்புறம் என்ன ஆகுறது? சொல்லித்தான் ஆகும். சொல்லற்கு அறியானை சொல், சொல்லில் அடங்குமா? அடங்காது. உனக்கு திருவருள் கூட்டி வைத்த வரையில, உனக்கு அறிவு எட்டிய வரையில சொல்லு. சொல்லற்கு அறியானை சொல், திருவடிக்கள் சொல்லிய பாட்டுன்னு பொருளும். அப்படி சொல்லற்கறியானை சொல்லி திருவடிக்கள் சொல்லிய பாட்டு. இந்த பாட்டு எங்க இருந்து சொன்ன தெரியுமா? திருவடிக்கு கீழே இருந்து, திருவடிக்கு கீழே இருந்து. பரமஞானிகளுக்கு, பரமஞானிகளுக்கு கடவுள் எப்படி இருக்கிறார்னு கேட்டா, தலைக்கு மேல நின்று ஆடிக்கொண்டு இருக்கிறான், துவாத சாந்தத்துல ஆடிக்கொண்டுறான். அப்புறம் தலையில இருக்கிறான், அப்புறம் கண்ணுல இருக்கிறான், அப்புறம் வாக்குல இருக்கிறான், அப்புறம் நெஞ்சில் இருக்கிறான். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கி உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டு. அதனாலே மாணிக்க வாசகர் எங்க இருந்து சொன்னார் தெரியுமா? அந்த குஞ்சித பாதத்துக்கு அடியில் இருந்து சொன்னார். குஞ்சித பாதத்துக்கு அடியில் இருந்து சொன்னார். சொல்லிய சொல்லற்கரியான சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின், திருவடிக்கு கீழே இருந்து சொல்லிய பாட்டின், இந்த பாட்டின் பொருளை உணர்ந்து, பொருளை பொருள் சொல்லுவார் அல்ல, பொருளை உணர்ந்து பொருள் சொல்லுவாரு. நிறைய இருக்கலாம், பொருளை உணர்ந்து சொல்லுவது. அப்படி சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவது சாதாரணமான விஷயம் அல்லவல்லவா? எல்லாராலையும் முடியாது அல்லவா? அதனாலதான் திருவாசகத்துக்கு பலகாலம் உரையை யாரும் எழுதாம பயந்துகிட்டான். இவரே பயமுறுத்தி விட்டார், மாணிக்க வாசகரே பயமுறுத்தி விட்டார். சொல்லிய பாட்டு பொருளாரு, பாட்டுக்கு பொருளா இருப்பவன் யாரு? அவனை உணர்ந்து அல்லவா பொருள் சொல்லணும். அவனை உணர்ந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? சாமான்யமா இருக்கும். அவன் உணர்ந்தவங்க வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதனாலே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சௌரத்தி. அப்படிப்பட்ட பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுகின்றவர்கள் எங்கே போவார்கள்? சிவபுரத்துக்கு போவார்கள். யமபுரத்துக்கு போக மாட்டார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் சிவனடிக்கு. அவர்கள் சிவனடி சிவனுடைய திருவடிக்கு கீழே குஞ்சிதபாத நிழலிலே பல்லோரும் ஏத்தப்படி. இது ஒரு அருமையான வாக்கியம். எப்படி பல்லோரும் ஏத்தப்படிந்து, எல்லாரும் அவர்களை ஏத்துவார்கள், அவர்கள் பணிந்து இருப்பார்கள். அப்போதும் அங்க போய் எப்படி இருப்பார்கள்? பணிந்து இருப்பார்கள். எல்லாரும் அவர்களை பணிந்து ஏத்துவார்கள். இப்படி எல்லாரும் ஏத்த, இப்ப சாதாரணமானவர்களுக்கு எல்லாரும் கும்பிட்டு அவன் சக்தியா வச்சு கும்பிட்டு அவன் என்ன பண்ணுவா? அவருக்கு என்ன இருக்கு? பணிவு இருக்கா? அவ்வாறு எவ்வளவு எத்தனை நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சொல்லவா? பரமஞானிகளுக்கு அது இருக்கா? பரமஞானிகளுக்கு அவர்கள் பணிய இவர்களும் ஆக. அதற்கு மேல பல்லூரு ஏத்தப்படிந்து, எல்லாரும் பரமன் முதலான தேவர்கள் எல்லாம், பல்லூர் என்பது பரமன் முதலான தேவர்கள் எல்லாம் இந்த பாட்டை சொல்லி அதன் மூலமாக திருவுருளை பெற்று சிவனடிக்கு கீழே இருக்கின்ற அந்த ஞானிகளே பரமன் முதலான தேவர்கள் எல்லாம் பணிந்து ஏத்துவார்கள். பணிந்து பணிந்து ஏத்துதல் என்றால் புகழ்வார், பணிந்து புகழ்வார். ஆகையினாலே இப்படி அல்லற்பறவி அறுப்பான தில்லையுள் கூத்தரே தென்பாண்டி நாட்டானே அல்லற்பறவி அறுப்பானை ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் விவரத்தின் உள்ளார் செவடிக்கள் பல்லூர் ஏத்த பணிந்து என்பது இந்த சகோரான திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. இப்படி திருவருளாலே இந்த சிவபுராண உரை ஓரளவு நிறைவு பெற்றது. சிவ சிவில் வளாது மலிவளஞ்சுரக்க மன்னன் பொன்முறை அரசு குறைவிலாது உயிரல் வாழ்க நான் முறை அறங்களோங்கள் மேன்மகள் செய்வர் இது விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

சிக்கன மூடி திரிச்சு பிழி பிழித்திட்டு தக்க வளங்க.

திருவரம் தற்றும் சிவபதம் செறலும் ஆமே வருந்தி தவம் செய்து ஆதனம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் ஒன்னும்

0: எல்லாம் உள்ள திருவையாறு அகலாத சம்பர் ஜோதி அருள்மிகு ஐயாரப்ப பெருமானினுடைய திருவடிகளை தலைமேற்கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருமந்திர ஞானத்தை பரிய கொண்டிருக்கின்றோம் அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினத்தில் சிவசித்தர் திருமூலர் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் அருளியுள்ள செய்திகளை வானியல், மருத்துவம், சிவயோகம் என்ற மூன்றினையும் அண்டபிண்டத்தோடு தொடர்புபடுத்தி சிறிது சிந்தித்தோம். யோகக்கலைக்கு மந்திரமும் தந்திரமும் தேவை எனப்பட்டதால் அந்த தந்திரமானது சிறிது சிந்திக்கப்பட்டது. இன்றைக்கு ஐந்தாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்று சிந்திப்போம். நம்முடைய நாடு அருளாளர்கள் அவதரித்த நாடு. சித்தர்களும் யோகிகளும் அதிகமாக அவதரித்த நாடு நம்ம நாடு. அருளாளர்கள் ஒவ்வொருவரும் தான் அடைந்த அனுபவங்களை தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஒரு கடல் கரை, ஒரு கடல் கரையில் ஒரு ஞானி நின்று பார்த்தால் அவருக்கு எந்த அளவிற்கு அது தெரியுமோ அது முழுமையாக தெரியும். வேறொரு அருளாளர் வேறொரு கடற்கரையில் நின்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எது புலப்படுகிறதோ அது அவருக்கு புரியும். இது போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு கடற்கரையில் நின்று தான் அடைந்த அனுபவங்களை உணர்ந்த விதமாகத்தான் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அனுபவம் கிடைக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கும் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடைத்த அனுபவம் வேறு, நாவுக்கரசு பெருமானுக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அதே போன்று திருமந்திரத்தை அருள் செய்த திருமூலர் தேவருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, அருணகிரிநாதருக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அவரவர்களுடைய அனுபவத்தை தான் அந்த நூலிலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் நம் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். பொதுவாக மூன்று ஒளிகள் உண்டு, தேர் ஆர் த்ரீ லைட்ஸ் அப்படின்பா. ஒன்று விளக்கொளி, அதாவது இந்த லைட்லேருந்து லைட் விளக்குலேருந்து கிடைக்கக்கூடிய விளக்கொலியும்பா. ரெண்டாவது விண்ணொலி, விண்ணொலி என்னன்னா நட்சத்திரங்களிலிருந்து கிடைப்பவை. மூன்றாவது அறிவொளி, நமக்கு கிடைக்கக்கூடிய நாலெட்ஜ், அதுக்கு சில லைட் தான் அறிவொலின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கிடைக்கின்ற அறிவு அது பிரகாசம் அடைவதற்கு நாம் மூன்று வகையாக அதை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று நூலறிவு, அந்த நாம் படிக்கின்ற நூல்கள், அது விஞ்ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, அது நாம் அதாவது நூலளவே ஆகமாம் தாம் பெற்ற கல்வியினர் அவையார். அதுபோல நம்ம நூலறிவு, இந்த நூலறிவை வைத்துக் கொண்டு வாளறிவினை அடைய முடியாது. இது இன்ஸ்ட்ருமெண்டல் நாலெட்ஜ். இரண்டாவது சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அது சிற்றறிவுன்னு சொல்றது, லிமிட்டட் நாலெட்ஜ். அது இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு. மூன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு உண்டு, அது குருவோரால் கிடைக்கக்கூடிய அறிவு. அதாவது குருநாதர் உணர்த்த, ஆசானினுடைய அருளினால் அறிவு விளக்கம் பெறுதல், இது மூன்றாவது வகையான ஸ்டேஜ். இப்போ இந்த இறைவனால் அதாவது குருவால் உணர்த்தப்படுகின்ற அறிவு விளக்கத்துடன் தான் பெற்ற அந்த நூலறிவும் உயிரினுடைய இயற்கை அறிவும் அதில் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் அது ஒரு அறிவு நிலையை காட்டும், அது அறிவு ஒளின்னு சொல்லலாம். அப்ப உண்மை அறிவொளி என்பது வேறு. அப்ப உண்மை அறிவொளி என்பது இறைவனால் வழங்கப்பட வேண்டும். இதுதான் பதிஞானம்னு சொல்றது சைவ சித்தாந்தத்தில். இன்னைக்கு இந்த ஐந்தாம் தந்திரத்திலே வாதுல ஆகமம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசுகின்றோம். இதில் 154 பாடல்கள் இருக்கின்றன. இதில் பதிஞானம் என்ற ஒன்று உண்டு. இந்த பதிஞானம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படும் ஞானம். அந்த பதிஞானத்தை கொண்டுதான் நாம் பதியை பார்க்க வேண்டும். அது சூரியனுடைய கதிர்களை கொண்டு சூரியனை பார்ப்பது போல. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அருள் அனுபவங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய பெருமைகளை அளக்க முடியாது, இறைவனுடைய அனுபவங்களையும் நாம் பெற முடியாது. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இறைவன் அளிக்க வழங்க நாம் என்னென்ன கிடைக்க வேண்டும், நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும். ஒரு பாடல திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சித்திகள் எட்டும் அப்படின்னு, சித்திகள் எட்டோடும், சித்திகள் எட்டும். அப்ப சித்திகள் என்று சொன்னாலே சித்தர்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள், லகிமா மகிமா கரிமா இது போன்ற எட்டு விதமான சித்திகள். அது இறைவனால் நமக்கு கிடைக்க வேண்டும். சித்தர்கள் எல்லோருமே இறைவனை வழிபட்டவர்கள் தான். சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய சுத்தியும், சிவமாக்கிய அதாவது சீவன் சிவனாக வேண்டும். அப்ப சிவனாக வேண்டும் என்று சொன்னால் சிவத்தன்மை அடைய வேண்டும். அசீவன் சிவமாகக்கூடிய சிவமாம் தன்மை அடையக்கூடிய சுத்த நிலை. அப்போ அந்த உயிர் இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவழுக்கு நீங்கி ஆன்மா சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை. அது இவர் சுத்தின் வேர். சிவமாக்கிய சுத்தி, நம்முடைய திருவாசகத்துல சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு மாணிக்க வாசகர் அருள்கின்றார். சிவமாக்குதல், சிவமாக்கி என்னை ஆண்ட என்றால் இந்த சீவன் சிவமாம் தன்மையை அடையும் நிலை. அதற்கும் இறைவனுடைய கருணை வேண்டும். என் சுத்தி தூய்மை, அது என் சுத்தி தூய்மை என்று சொன்னால் ஒரு ஸ்டேஜ், ஒரு ரெண்டு வகையான ஸ்டேஜ். இப்ப இறைவன் நமக்கு ஐந்து தொழில்களை ஆற்றுகின்றான் என்று சொல்லுவோம். அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற மூன்றும் இந்த உடம்புக்காக செய்கிறான். மறைத்தலையும் அருளுதலையும் உயிருக்காக அவன் செய்கிறான். அப்ப மறைத்தல் என்பது திரோதான சக்தி என்று பெயர். நம்மை பக்குவப்படுத்துகிறான், அதுதான் மறைத்தல். உலகத்தை காட்டி சிவத்தை மறைத்தல். ஏன் நம்முடைய திருவாசகத்திலே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, பாரித்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல், வளர்த்தல், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர். அப்ப அந்த திரோதான சக்தி, அது மறைக்கும் சக்தி, நம்மை எல்லாம் பரிபக்குவப்படுத்துகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி அருட்சக்தியாக மாறுகின்ற நிலை, அதுதான் தூய்மைப்படுத்துகின்ற நிலை. அதே திரோதான சக்தி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியாக நமக்கு உள்ளே அனுபவத்தை கொடுக்கும் நிலை, இது பக்குவ நிலைன்னு பேர். அந்த பக்குவ நிலைக்கு பிறகுதான் நம்மள இறைவன் குருநாதராக வருகின்ற நிலை. இறைவினையோப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்று அதை நாம் சைவ சித்தாந்த சாத்திரத்திலே நாம் சொல்லுவோம். ஒரு காய் புளிக்கிறது என்று சொன்னால் அது பழத்தில் இனிக்கும். அப்ப புளிப்பு சுவையே இனிப்பு சுவையாக மாறும். வெளியிலிருந்து வருவது அல்ல. ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையாக மாறுவது போல திரோதான சக்தியே பக்குவப்பட்ட பிறகு அருட்சக்தியாக நமக்கு வழங்கும். அதுதான் நம்முடைய எண் சுத்தி தூய்மை. அப்ப இறைவனுடைய அருள் அங்கே நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப யோகத்து சக்திங்கிறார் ஒரு இடத்துல. யோகத்து சக்தி, யோகம் அப்படின்னா இறைவனோடு இணைதல். அப்ப சித்தநிலை யோக நிலை. அந்த நிலையில் பல்வகையான சித்திகள் நம்ம கைகூடும். எண்ணன் சித்தி, எட்டு எட்டு எட்டு, 64 வகையான சித்திகளை சித்தர்கள் அடைகிறார்கள். அந்த சித்தர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் உலக மயக்கம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. அதில் இருந்து அவர்கள் மாறி ஞான நிலைக்கு வர வேண்டும். அது சித்தர்களை விட ஞானிகள் ஒருபடி மேல்தான். அப்ப சித்தர்கள் உண்மை ஞானம் பெற வேண்டும். அப்பொழுது அங்கே இறைவனுடைய உதவி தேவைப்படுகிறது. மந்திர சாதக போதம், மந்திரம். மந்திரம் என்று சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை ஸ்ரீபஞ்சாட்சரம். ஸ்ரீபஞ்சாட்சரம் என்றால் திருவழிந்தெழுத்து, சிவாய நம. இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உள்ளத்தில் கணித்து மனதால் எண்ணி சாதிக்க வேண்டும். அதன் வழியாக ஞானத்தினுடைய பயனை பெற வேண்டும். அதுதான் மந்திர சாதக போதமும். அப்புறம் பக்தி. பக்திங்கிறது அன்பு. அன்பும் பக்தியும் ஒரே பொருளை தரக்கூடிய இருவேறு சொற்கள். இறைவன்பால் உருகக்கூடிய அன்பு, அதுதான் அன்பு. அன்பு என்று சொன்னாலே நாம் கண்ணப்பரை நினைக்க வேண்டும். ஆனா ஆறு நாளில் அவர் முக்தி அடைந்தவர் அவர் ஒருவர் தான். கண்ணப்பர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பும் சரி, கண்ணப்பர் காலத்திற்கு பின்பும் சரி, கண்ணப்பரை போல உன் உயிர் இருக்கின்ற பொழுதே கண்களை கொடுத்தவர்கள் யார்? இறைவனுக்கு கண்களை கொடுத்தவர்கள் யார்? இன்று வரை யாரும் இல்லை. அதான் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின். மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய அன்பு எம்மாத்திரம் என்கின்ற சாயுச்சிய நிலை அடைந்த மாணிக்கவாசகர். உலகத்தில் ஒரு நூல் உண்டு இறைவனோடு நம்மை சேர்ப்பிப்பதற்கு. கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிடும். அந்த நூல் நமக்கு திருவாசகம். அதை அருளிய மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை எவ்வளவு உயர்த்தி பேசுகிறார் பாருங்க. அப்ப இந்த பக்தி என்பது அது கூட இறைவனால் நமக்கு வழங்கப்பட வேண்டும். இப்ப இறைவனால் தான் இந்த மேல்நிலை ஞான நிலை பக்தி நிலை இவற்றையெல்லாம் நாம் அடைய முடியுமே அன்றி நம்முடைய சிற்றறிவினால் ஆராய்ச்சி அறிவினால் இவற்றையெல்லாம் அடைய முடியாது. இந்த சமயத்தின் கொள்கை அது சாத்திரம். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்த சாத்திரம். இந்த சாத்திரத்திலே இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. நான்கு வகையான வழிகள். ஒன்று சரியை வழி, இரண்டாவது கிரியை வழி, மூன்றாவது யோக வழி, நான்காவதாக உள்ளது ஞான வழி. இது நான் படிநிலைகள் நம்ம சொல்றது. வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஞானம்தான் நேர்வாயில். அப்படி அடைவதற்கு இந்த நான்கு படிநிலைகள் நமக்கு தேவை. அப்பொழுது சரியை என்றால் என்ன? சரியைனா சரீரத்தால் தொண்டு செய்தல். பக்தர்களுடன் நிலை. இந்த திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்துள்ளார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். பாடணுங்கிற அருணகிரிநாதர் நம்முடைய பாடலிலே அது பாடக்கூடிய பணியை கேட்கின்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்ப இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இப்ப திருமூல சொல்லுகின்றார் சிவபெருமான் என்று பாடுமின். நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. 12 திருமுறைகளையும் பாடலாம். திருமந்திரம் வந்து சாத்திரமாகவும் இருக்கும் தோத்திரமாகவும் இருக்கும். சைவத்தில் பஞ்சமே இல்லை, அவ்வளோ பாடல் இருக்கின்றன. பாடி பணிவின் இறைவனை பாடுறது மட்டும் இல்லாம இறைவனை வணங்க வேண்டும். பாடி பணிதல், ஆனா தலையே நீ வணங்காய், அப்படி தலையை வணங்கணும். வணங்க தலை வைத்துங்கிறார், வணங்க தலை, தலையை வணங்கணும். அப்ப பாடிமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இப்ப யாரெல்லாம் இறைவனை பாடி மகிழ்கிறார்களோ, திருக்கோயில் சென்று பாடுகிறார்களோ, அந்த தலை யாத்திரையெல்லாம் போட்டு போவாங்க, திருத்தலை யாத்திரையை போட்டு அமர் கோயிலுக்கு சென்று பாடணும், பாடி பணியணும், வணங்கணும். அப்படிப்பட்ட அருள் உள்ளம் கொண்ட அடியார்களுக்கு இறைவன் அவர்களுடைய நெஞ்சத்தில் நெஞ்ச தாமரையை வீட்டிருப்பான். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே, அப்ப அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமர்வான். இது சரிகை நெறி ஆரம்ப நிலை. நம்முடைய தவராஜ சிங்கம் தாய்மான சாமி சொல்லுவான், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையார் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமே. இப்ப சர்க்குரு கிடைக்கணும், இப்ப நமக்கு தானே குரு நெறி தானே நம்ம நெறி, அப்ப குரு கிடைக்கணும் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக தொடங்க வேண்டும். அப்ப திருக்கோயில் வழிபாடு தேவை. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், அது அப்பர் சுவாமிகளுடைய அருள் வாக்கு. தேடி போங்க பாங்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாகர சுவாமிகள், சுந்தரமதி சுவாமிகள் எல்லாருமே திருத்தல யாத்திரை செய்தவர்கள், ஒவ்வொரு கோவிலும் பாடியிருக்காங்க. இந்த மூவரால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 276. மாணிக்க வாசகருடைய பாடல் பெற்ற தலங்கள் வேறு. அப்போ அப்பர் சுவாமிகள் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். நாம தேடி போனா அவர் வருவார் அப்படின்னு பெரிய புராணத்துல நிறைய பார்க்கலாம். அடியவர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, திருக்கோயில் இல்லாத ஊரும், திருக்கோயில் இல்லாத ஊர், அது திரு இல், அது திரு இல்லைங்கிறார். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும், திருவெந்நீர் அணியாத திருவில் ஊரும். அந்த ஊருன்னா கோவில் இருக்கணும், அது எல்லாரும் திருநீர் அணிஞ்சிருக்கணும், பக்தியா இருக்கணும். பருக்கோடி பக்திமயிர் பாடா ஊரும், இந்த பாடிக்கிட்டு இருக்கணும், அடியாடு இருக்கணும். பாங்கினோடு பலதலிகள் இல்லா ஓரும், தலினா இடம். விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஓரும், விதானமும் வெண்கொடியும் இல்லா ஓரும், அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஓரும். காலை பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும், சிவபூஜை பண்ணா சிவபூஜை பண்ணணும், இல்ல திருக்கோவில் இருந்ததுன்னா திருக்கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வந்து அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிடணும். அருங்கோடு மலர் பறித்திட்டு உண்ணா ஓரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேங்கிற. அப்ப இந்த கோயில்னா ஊர் இருக்கணும், ஊருன்னா பக்தர்கள் இருக்கணும், பக்தர்னா பக்த நிலையில இருக்கணும். அவர்கள் திருநீரை பூசணும், கோவிலுக்கு போகணும், பூஜை செய்யணும், அதுக்கப்புறம் அவர்களுடைய வழக்கமான அவர்களுடைய பணியை தொடரணும். இதெல்லாம் அவருடைய முறைய சொல்றாங்க. அப்ப இந்த காலம் ஊருங்கிறது. இப்ப இந்த சரியை நெறி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சரியையில சிவபெருமானுடைய உருவத்திருமேனியை மட்டும் உணர்ந்து புறத்தால் வழிபடக்கூடிய ஒரு நிலை, இது சரியை. அது தொண்டு செய்யணும், திருக்கோயில நம்ம வந்து தொண்டு செய்யணும். தொண்டு செய்யறது கூட சொல்லுவாங்க, இந்த டூ எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தொண்டு இந்த டூ எப்படி வளையுதோ அதை மாதிரி தான் வளைந்து சிவத்தொண்டு செய்யணும். அது போல தொண்டு அங்க ஆணவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்யணும். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு சரியை தொண்டுக்காகவே ஒரு பாடலை பாடியிருக்க, நிலை பெறுமாறு எண்ணுதியே, நீ இந்த உலகத்தில் நிலையாக நிலைத்த புகழோடு இருக்க வேண்டுமானால் நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீ வா. என்ன செய்யணுமா, நித்தலும் எம்பிரானுடைய கோவில் பூக்கு, தினசரி கோவில் வழிபாடு, இப்பெல்லாம் மாத வழிபாடு, வார வழிபாடு இப்படி இருக்கிறாங்க. அது தினசரி கோவிலுக்கு போகணுங்கிறார், காலை கடமைகள் அதுவும் ஒன்று. கோயிலுக்கு போறது நித்திய நித்திய கடமையில வந்துடணும். நித்தலும் எம்பிரானுடைய கோவில் பூக்கு புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு, அந்த கோவில் வாசப்படி எல்லாம் அப்படியே பெருக்கணும், தண்ணி தெளிச்சு தொடக்கணும். அப்படியே புலருவதன் முன், விடியற் காலையில புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜெய போற்றி போற்று என்றும் அலைபுணல் சேரு செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறான் இல்லே. அப்ப திருக்கோயில் வழிபாடுகள் முக்கியம், திரு தொண்டு முக்கியம், தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடிங்கிறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்தருடைய நிலை. அப்ப அந்த சரியை தொண்டு நாம் செய்ய வேண்டும், இது ஆரம்பம் நிலை. அடுத்த இரண்டாவது படி அது கிரியை. கிரியை என்று சொன்னால் உடலாலும் உள்ளத்தாலும் செய்யும் தொண்டு, உடலாலும் செய்யணும் உள்ளத்தாலும் செய்யணும், அது இவரி கிரியைன்னு பேரு. நந்தவனம் செல்ல வேண்டும், பூ பறித்து, பூ பறிக்கிற வரைக்கும் தான் சரியா, அந்த பூ பறித்த பூவை இறைவன் மேல் சாற்றி வழிபடுதல் கிரியை. அதுல நம்ம இறைவனுக்கு வந்து இந்த கிரியை தொண்டுல விசேஷமா சொல்லுவது என்னன்னு கேட்டா திருக்கோயில் கட்டுதல், அதுவும் கிரியை தான். நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்தல், அதுவும் கிரியில தான் வரும். அதாவது இந்த விதிப்படி விசேஷ தீட்சை பெற்று ஆத்மார்த்த பூஜை சிவ பூஜையை வீட்டில் செய்தல், அதுவும் கிரியை தான். அப்ப இரண்டாவது நிலையில பார்க்கும்போது சிவபெருமானது அரு உருவ திருமேனியாகிய சிவலிங்கத்தின் மீது சிவலிங்கத்தினுடைய பெருமையை உணர்ந்து சிறப்பினை உணர்ந்து அந்த பெருமானை மனமொழி மெய்களால் அகத்திலும் புறத்திலும் வழிபாடு செய்யக்கூடிய நிலை, இதுக்கு பெரிய கிரியை. கொஞ்சம் பக்குவம் ஆகும், சரியை விட கிரியை கொஞ்சம் உயர்வு. அப்படி சிவபூஜை செய்பவர்களுக்கு என்ன பயன், இது திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். தத்தும் வினை கடல் சாராது, சிவபூஜை செய்பவர்களுக்கு வினை தாக்காது. ஏன்னா சிவபூஜையில நான்கு வகையான நிலைகளும் உண்டு, சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலை என்ற நான்கு நிலைகளிலும் சிவபூஜை செய்ய முடியும். தன்னை மறந்து செய்யக்கூடிய பூஜை அது, விசேஷ தீட்சை பெற வேண்டும் குருமார்களிடம் சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய வினை பயனை கடப்பதற்கு, வினை பயன் நம்மை சாராமல் இருப்பதற்கு சிவபூஜை அவசியம். அந்த சிவபூஜையில ஒரு திருஞான சம்பந்தருடைய பாடல், இந்த திருச்சிக்கும் பக்கத்துல நெடுங்கலம் என்ற ஊர், நெடுங்கல நாதரிகரனுடைய பெயர். அந்த ஊரு பதிகத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இறைவனை வழிபட்டால் என்ன பயன் என்று. இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது பூ போட்டு வழிபடுதல், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும், தினந்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நாளும் பூவோடு நீர் சுமக்கும், அப்ப தினசரி தினந்தோறும் நாள்தோறும் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும், பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அப்பர் பெருமான் பாடுவார், போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த போதுங்கிறது என்னன்னா மலர்ந்தும் மலராத நிலை, இந்த அரும்பு. அதுக்கப்புறம் இந்த மலர் வந்துடும், அரும்புக்கும் மலருக்கும் நடுவுல போது விரிஞ்சுக்கிட்டே வரும், முழுசா விரியாது. அது வந்து அரும்பா இருக்கும்போது வாசனை வெளில வராது, விரிஞ்சிட்டோம்னா வாசனை வெளில போயிடும். அப்ப வாசனை உள்ள இருந்துகிட்டு இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், அதான் போதுன்னு பேரு. போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், திருவையாற்றில் அப்பர் பெருமானுடைய பாடம். அப்ப இதெல்லாம் வந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற முறை, இதெல்லாம் கிரியையில வரும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாடும் சம்பந்தப் பிள்ளையார் கொடிமாடச் செங்குன்றூரின் இன்றும் புறப்பட்டு பல திருத்தலங்களையும் வணங்கி மீண்டும் திருச்செங்கோடு சார்ந்தனர். அது தருணம் நளிர் சுரம் யாவரையும் வாட்டிட பிள்ளைப் பெருமானார் அப்பிணி யாண்டும் வாராதிருத்தற் பொருட்டு அருளியதே திருநீலகண்ட திருப்பதிகம் பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்து அலையாவண்ணம் கொண்டு எமையாண்ட விரிசடையீர். இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவையுடையீர். சிலைத்தமை தீவினை திண்ட பெறா திருநீலகண்டும் விண்ணுலகாள் என்ற

தம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடைந்து உன் கழலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமை ஏத்துதும் நாம் அடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே திருவிழித்தீவினை திண்டப் பெற திருநீல கண்டம் நாற்ற மலர் மிசை நான்முகன் நாரணன் பாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரீர் தோற்றினும் தோற்றும் தொழுதும் வணங்குதும் நாம் அடியோம் சீற்றமதாம் வினை தீண்டப் பெறா திருநீல கண்டம் சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி விடையொழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகம் பற்றும் விட்டார் பூக்கமழ்கொன்றை புரிசடையீர் அடி போற்று.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த அளவிலே இந்த பொருட்களை, முப்பொருட்களை பற்றிய ஒரு சிந்தனையோடு நாம் இன்றைக்குள்ள பதிகத்தை பார்க்கலாம். வேணாட்டடிகள் அருளி செய்த பதிகம். வேணாட்டடிகள் அவருடைய பதிகத்தை முதலில் சிந்திக்கலாம். திருவிசை ஆசிரியர்கள் 9 பேர்னு நம்ம பார்த்தோம். அதுல 6வது ஆசிரியர் யாருன்னா வேணாட்டடிகள். இவரு அதாவது அந்த காலத்துல நம்ம தமிழ்நாடு 12 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. தென்பாண்டி, குட்டம், குடம், கற்காவேன், பூளி, பன்றி, அருவா, அதன் வடக்கு, நன்றாய, சீதம், மலாடு, புனல் நாடு, செந்தமிழ், சேர், ஏதமிழ், பன்னிரு நாட்டு எண், அது அந்த பாடல். அதுல அந்த வேணாடு அப்படிங்கிறது சேர நாட்டுக்கும் தென்பாண்டி நாட்டுக்கும் நடுவே அதுக்கு அண்மையாக இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இவர் அந்த நாட்டுல தோன்றினதுனால அந்த நாட்டோட பேரை வச்சு இவரை வேணாட்டு அடிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவர் அரசர் குலத்துல தோன்றி இருக்காரு. ஆனா அதெல்லாம் நிலையற்றதுன்னு புரிந்து கொண்டு துறவு மேற்கொண்டார். சிவபெருமான் மேல அளவற்ற பக்தி உடையவர். அந்த பக்தி பெருக்கால பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி நமக்கு அவர் பாடமும் செஞ்சிருக்காரு. ஆனா அவருடைய பதிகம் நமக்கு ஒன்றுதான் கிடைத்திருக்கிறது. அது தில்லையில் இருக்கக்கூடிய நமது நடராஜ பெருமான் மீது பாடியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அவருடைய பாடல் கருத்தை நம்ம பார்க்கணும். கோயில் என்ற தலத்துக்கு பண் புறநீர்மை. துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார். கச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும் கறி கொள்வார். எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானின்னு சொல்றார். நடம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே திருக்கூத்து தான். அவர் கூத்தப்பிரான் தில்லையில திருக்கூத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். இப்போ நமக்கு ஒரு அடிமை வேணும்னு யாராவது விரும்புறாங்க அப்படின்னா அந்த அடிமை இழிவான செயல்கள் செஞ்சாலும் பொறுத்துக்கிடணும். அதே மாதிரி கசப்பா இருந்தாலும் வாழை பிஞ்சு, அதான் கதலி பிஞ்சையும், கதலிங்கிறது வாழை குறிக்கும், சிறு கதலின்னு வருது இல்லையா, அடுத்து வேப்பிலை, இது ரெண்டும் கசப்பா இருந்தாலும் அதை சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. எனக்கு ஒன்ன தவிர அதான் எச்சார்வும் இல்லாமை, எனக்கு எந்த சார்பும் கிடையாது, நீ ஒருத்தன் தான் எனக்கு சார்பு. அதனால நான் அப்படி இருக்கும்போது எந்த பற்றுக்கோடு இல்லை எனக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்னோட தொண்டை விரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புலப்படவில்லை என்று சொல்லுகின்றார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே. அந்த திருவாசகத்துல சொன்ன மாதிரியும் பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரின்னு சொல்றாள். அதனால பிழை செஞ்சாலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். எதனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்த தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கின்றார். அடுத்தபடியாக தம்பானை சாயப்பற்றார் என்னும் முது சொல்லும் ஒரு பழமொழி இருக்கும். பானைய சாச்சு தண்ணி பிடிக்க முடியாது, சிந்திட்டே இருக்கும், நிமித்தி வச்சாதான் தண்ணி பிடிக்க முடியும். எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன். அது என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பழமொழி பொருந்தாது போலுக்கு. ஏன்னா புதுசா வந்த தொண்டர்களுடைய அடியவர்களுடைய தொண்டையெல்லாம் நீ விரும்புற, வழி வழியாக உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை நீ விரும்பாது இருக்கின்றாயே, அப்பா எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அடுத்த பாடல்ல பொசியாதோ கீழ்கொம்பு நிறை குளம் என்றது போல. இத நமக்கு பொருள் விளங்கணும்னா நிறை குளம் கீழ்கொம்பு பொசியாதோன்னு மாற்றணும். இப்ப ஏரி நிரம்பும் மழை பெஞ்சா ஏரி நிரம்பியாச்சுன்னா அடுத்தால என்ன செய்யும்? அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய, அதாவது அந்த அடைகரைன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் பொசியும். ஏரி நிரம்பினால் அடைகரை பொசியுங்கிறதும் பழமொழிதான். இப்போ பொசிதல்னா கசிந்து ஊறுதல் அப்படின்ட்டு, ஏரி நிறைஞ்ச உடனே மதகின் பாய்ச்சலால பயிர்கள்லாம் வளரும். அந்த பயிர்கள் மட்டும் இல்லாம கரையில முளைச்சிருக்க செடிகளும் ஊற்று பெற்றது, அப்படி இந்த தண்ணியில ஊற்று பெற்று அப்படி வளரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறு மரத்துக்கு அந்த நீர் கசிஞ்சு பாயாதா, அது மதகின் வழியா போனாலும் இங்கேயும் கொஞ்சம் பாயாதா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப, நீ எனக்கு அடியேனுக்கு அருள் செய்ய வாராதிருத்தல் முறையோன்னு நான் முறையிட்டு பார்த்தாச்சு, நீயும் எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற, பக்கத்துல இருக்க உமாதேவியாவது ஒரு பரிந்துரை செய்யலாம், அவளும் செய்யலையே, இதற்கு என்ன காரணம், நான் என்ன செய்வேன், நீங்க ரெண்டு பேரும் இப்படி கைவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேக்குற. சிவபெருமான் அதாவது என்றது போல திசை நோக்கி பெழ்கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் எந்திரத்தும் என்னை உடையாள் உரையாடாள் நசையானேன் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். அப்போ நான் என்ன பண்ணட்டும், நீங்க ரெண்டு பேரும் இப்படி என்ன அருள் செய்யாம விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வது அப்படின்னு அதுல ஒரு குறிப்பெச்சம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்து சமயங்கள். சமயங்கள் நிறைய இருக்கு உலகத்துல. ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பென்னை நோயோடு பிணிநெளிய இருக்கின்ற அதனாலே பேயா இத்தொழும்பனை தம்பிரான் இகழும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். அதாவது சமயங்கள் நிறைய இருக்கு. இந்த சமயங்கள்லாம் எதற்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்கள் பக்குவம் அடையும் பொருட்டு தான் இருக்கு. ஆனா அது புறச்சமயம் வகை வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் எல்லாம் பிரிச்சிருக்கோம். அப்ப அந்த புறச்சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முன்னாடி நீ என்னோட மனக்கவலையும் உடற்பிடியும் நீக்கல அப்படின்னா, இவன் வழிபடுகிற கடவுளே மதிக்கல போல இவனை பேயின்னு நினைச்சு இவனுக்கு அவன் புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு என்ன எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள், அங்கனம் செய்யக்கூடாது என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். நமக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா எப்பப்ப என்ன கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும், யாருமே சொல்ல வேண்டாம். ஏன்னா பிறவிய கொடுத்ததே அவர், பிறவியை கொடுத்தது வினை நீக்கத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிராரத்தத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கவே புது ஆகாமியை சேர்க்குவது நம்முடைய தவறு தான். ஆனா அவர் நம்ம எல்லா வகையிலும் ஆற்றுப்படுத்தி தான் பாக்குறாரு. பெற்ற தாய் வந்து அந்த ஒவ்வொரு பிறவில பெற்றவங்க நம்மள அந்த உடம்ப பேண முடியும். ஆனா இவர் நமக்கு எப்போதும் உயிருக்குள்ள தாயாக இருக்கிறார். அவர் எவ்வளவு கருணையோட நம்மை பேணி கொண்டு இருக்கின்றார். அதனால இது ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு ஆதங்கத்தில் நீ எனக்கு வந்து அருள் செய்யணும்னு கேக்குற மாதிரி ஒரு ஆதங்கத்துல கேக்குறார். அடுத்த பாடல்ல, நின்று நினைத்திருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் கதறுவித்தி வரவு நல்லாய் வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகிறார். நின்ற இடத்தும் இருந்த இடத்தும் கிடந்த இடத்தும் எழுந்த இடத்தும் தொழுது கொண்டே இருக்கின்றேன் உன்னை. நமக்கு இத கேட்ட உடனேயே நமக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடும், நம்முடைய பெரிய புராண பாடல். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். கிட்டத்தட்ட அதே கருத்து தான். ஆக எப்போதுமே நம்ம அவரை மறக்காமல் வழிபட வேண்டும். நான் அப்படித்தான் வழிபட்டு கொண்டு இருந்தேன். ஒரு கால் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நான் உன்னை எப்பமாவது இந்த ஐம்புலன்களுடைய இந்த ஐம்புலன்களும் ஒற்றுமைப்பட்டு என்னை வந்து உன்கிட்ட போக விடாம தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த ஐம்புலன்களோட வசப்பட்ட நேரம் நான் உன்னை விட்டுட்டு இருந்தாலும் நீ என்னை இருக்க விட மாட்டேங்கிற, எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருது. நான் புலன் வசப்பட்டு நான் உன்னை மறந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா உடனே நீ எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருத அப்படின்னு மிக அழகாக சொல்லி கன்றை பிரிந்த தாய் பசுவ போல கதற வைக்கிற என்ன, ஆனா என் எதிரில வந்து நிக்க மாட்டேங்கிற, இந்த செயல் உனக்கு ஏற்புடையது தானா அப்படின்ட்டு வினவுகின்றார். எந்த காலத்திலையும் மறக்காம தொழணுங்கிறது இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பாடல்ல, படுமதமும் இடவையிரும் உடைய களிருடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனுக்கோத்தன்றே இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் ஒன்றினுக்குவையிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே அப்படின்னு சொல்றார். அதாவது நீ வச்சிருக்கிறது ரெண்டு எருதுகளை வச்சிருக்க, ஆனா ஒண்ணுக்கு புல்லு போடுற ஒண்ணுக்கு வைக்கோல் போடுற, இது நடுவு நிலைமைதானா அப்படின்னு கேக்குறாரு. இறைவனை எப்படி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயக பெருமானை மகனாக உடைய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட திருவருளை உணர்தல் பொருட்டு அகத்திய பெருமானுக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசிக்கின்ற அது புல்லு. அந்த மேம்பட்ட நிலையை நீ கொடுத்தது புல்லு, ஆனா எனக்கு உலகியல் விஷயங்களை தான் உணர்த்தி இருக்க, அப்ப இது வைக்கோல். ரெண்டு எருதுக்கும் ஒரே மாதிரி நீ புல்ல கொடுத்துருக்கணும் இல்லையா, அல்லது ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல வைக்கலதான் நீ கொடுத்துருக்கணும், ஏன் இது மாதிரி ஒரு பேதம் என்று இறைவனிடம் வினவுவது போல கேட்கின்றார். அதற்கு காரணம் பக்குவம்தான். அதற்கு அடுத்தபடியாக, மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாதொழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் வரையிலும் மனிதர்கள் இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நீதான் யாரு பற்றுக்கோடு, கண்ணாவாய்னா நீதான் பற்றுக்கோடு. அப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி கண்ணாகாத ஒளிதல், இப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி பற்றுக்கோடு இல்லாம இருக்கிற, நீ இப்படி என்ன புறக்கணிச்சேன்னா நான் ரொம்பவும் கலங்குவேன், அதனால நான் ரொம்ப மனம் வருந்தி அழைத்தாலும் நீ என்ன நெருங்கி நிற்க மாட்டேங்கிற, இதற்கு என்ன காரணம் என்று, அந்த விழித்தல் அப்படிங்கிறது உன்னை அழைத்தேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அடுத்து, வாடா வாய் நா பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றேவல் எற்றே மற்றிது பொய்யில் கூடாமே கைவந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். தில்லையில நடனமாடக்கூடிய பெருமானே, நான் ரொம்ப வாட்டம் முற்று என்னுடைய வாயில் உள்ள நாவினால் குளறி அடைவு கேடாக பலவற்றையும் பேசி ஒன்ன விருப்புற்று நினைத்து மனகம் உருகணும். இதை தவிர வீடு வேர் அடைவதற்குன்னு வேற என்ன செய்ய முடியும்? குற்றேவல் அப்படின்னா சிறிய பணிவிடைகள், முக்கரணங்களால் இறைவனை வழிபடுவது ஒன்றுதான் நமக்கு வீடு வேர் அடைவதற்குரிய வழி. அதான் அந்த குற்றேவலை தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்கு, அதனால நீ என்னை நான் வந்து உன்னை கூடணுங்கிற மாதிரி நீ எனக்கு திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்யும் போது நான் செய்யறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது, சிவார்ப்பணம் செஞ்சிடணும். நான் எதை பயனா அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பயண கருதி இறைவனுக்கு நம்ம எந்த, அதாவது வழிபாடாகட்டும் தொண்டாகட்டும் எதுவுமே செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள், அதன் அதற்காக மட்டும்தான் அதையும் கூட நம்ம தீர்மானிக்க கூடாது, நமக்கு பக்குவம் வந்து அவரே தருவார். உள்ள அந்த நிஷ்காமியம் அந்த பக்தி தான் இருக்கணும், காமிய பக்தி இருக்கக்கூடாது, தொண்டுலையும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தம்பிரான்ங்கிற சொல்ல பார்த்தோம், தம்பிரான் பிரான்னா தலைவன், தம்பிரான்னா தனக்கு தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்பிரான் எனக்கு தலைவன், உம்பிரான் உமக்கு தலைவன் எடுத்துக்கலாம். அந்த தம்பிரான்ங்கிற சொல்லுக்கு தனக்கு தலைவனே இல்லாதவர்னும் ஒரு பொருள் இருக்கு. அப்படி இவருக்கு மேலாக யார் ஒருவரும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இறைன்னு திருவருட்பயன் சொல்ற மாதிரி இவர் தான் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, வாழாமால் அயன் விழுந்து காண்பறிய மாண்பிதனை தோழார கையார துணையார தொழுதாலும் ஆளோனி உடையதுவும் அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ. இந்த ஒரு மாதிரி எண்ணம் நம்ம மனசுல வரணும், அது தானா வராது. இந்த பாடலை குறிச்சு வச்சுக்கோங்க. வேணாட்டடிகள் அருளிய பதிகத்துல 9வது பாடல் வாழாமால் அப்படின்னு துவங்குது. அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ, நமக்கு தெரியாது எந்த பிறவினும் தெரியாது, ஆனா எல்லா உயிருக்கும் முக்தி நிச்சயம் தானே. அதனால இத சொல்லி சொல்லி நீ என்னை பக்குவப்படுத்திட்டேன்னா நான் வந்து உன்னை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம். அதான் அழகா சொல்ற, திருமாலும் பிரம்மனும் உன் திருமேனிய பார்க்கணும்னு சொல்லி கையெல்லாம் உச்சி மேல குவித்து உன்னை தொழுறாங்க. உன் திருவடிக்கண் அப்படியே உன்னோட திருவடி துணை வேணும்னு நினைச்சு அவங்க தொழுதாலும் நீ அடியேனே அடிமையாக உடைய செயல் உடையாயோ, என்னை என்னைக்கு உன்னோட திருவடியில சேர்த்து கொள்வாய் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறைவனை வழிபடும் போது தோளார தொழணும், கைகளை உச்சி மேல் சேர்த்து தொழணும் அப்படிங்கிறது நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. துணைன்னு அதுல வருது பாத்தீங்கன்னா, அந்த துணைங்கிறது திருவடி துணை. அந்த திருவடி தான் நமக்கு எப்போதும் துணைங்கிறத நம்ம எந்த காலத்திலையும் மறக்க கூடாது. அடுத்து மிக அழகாக, பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே, தென் திரு தில்லை கூத்தாடி நாயடியின் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே அப்படின்னு சொல்றார். சுவாமிய விழித்து, நான் உன் மேல ஒரு தமிழ் மாலையை பாடி இருக்கிறேன், பாட்டு வடிவமாக ஒரு 10 பாட்டுகளை சேர்த்து உனக்கு ஒரு மாலையா தொடுத்திருக்கேன், நீ இத எடுத்துக்கொண்டு திருவுளம் பற்றி எனக்கு இப்பமே அருள் செஞ்சா ரொம்ப நல்லது, நான் நாய் போன்ற எழிந்தவன், நீ இப்ப அருள் செய்யலைன்னா நான் சாகர நேரத்திலேயாவது உன்னை தரிசிக்க கூடிய வாய்ப்பு கிட்டுவதை உன்னால் தடுக்க முடியாது, எப்படின்னு எனக்கு கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா நான் உனக்கு மாலை பாமால சாத்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே, சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மான்ங்கிற பாடல அப்பர் சுவாமி இதே கருத்து தான் சொல்றாரு. ரொம்ப நாள் அழைத்து கொண்டே இருந்தால், இப்ப நம்ம வீட்டுல யாரோ வாசல நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஏதோ சத்தம் கொடுக்காங்க, நம்ம வாசல பார்த்து சரி யாரோ அது நமக்கு தேவையில்லை அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு கொண்ட பதில் சொல்ல வேண்டாம்னு இருந்தா அவங்க மீள மீள மீள மீள கூப்பிட்டுட்டே இருந்தா, ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தா நம்ம அது தாங்க மாட்டாம வாசல்ல போய் என்னன்னு பதில் சொல்ல போறோம் இல்லையா. ஏன் ஒரு தர்மம் கேட்க வந்திருந்தா கூட நம்ம அவங்களை ரொம்ப நேரம் அனுத்துனாங்கன்னா நம்ம அவங்களை கொண்டு ஏதாவது போட்டுருவோம். அத மாதிரி நம்ம இவரை அழைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இவர் எதிர்பட்டுத்தான் ஆகும். இந்த பதிகம் படிக்கிறதெல்லாம் சுவாமி அழைக்கிறது தானே, அதனால கண்டிப்பாக அவர் எதிர்படுவார் என்று நமக்கு மிக அழகாக இந்த பதிகத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு திருவாலி அமுதனார் அவருடைய வரலாறையும் சிந்திக்கலாம். இவர் 7வது ஆசிரியர், திருவிசைப்பு ஆசிரியர்கள்ல திரு மயிலையில வைணவ அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார். சோழ நாட்டுக்கு அருகில இருக்கு, சீகாழிப்பதிக்கு அருகில இருக்கு திருவாலிங்கிற நாடு, அதோட தலைநகர் வந்து திருவாலிதான். இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலுக்கு பெயர் வந்து அமுதன் அப்படிங்கிறது. இவருடைய பெற்றோர்கள் அந்த திருவாலி அமுதனாரிடத்துல அளவிறந்த பக்தி கொண்டிருந்தனால, ஏன்னா அவர்கள் வைணவர்கள், அதனால தன்னோட மகனுக்கு

மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல திருவாளி அப்படின்னு சொல்றாரு. மறைன்னு சொன்னதுனால அந்தன குலத்தினர் அப்படிங்கறதும் புலனாகுது. நான்காவது பதிகத்தோட திருக்கடை காப்புல அரை செந்நல் வான் கரும்பின் சூழ்ந்த மயிலை, அணியானைகள் சூழ் மயிலைன்னு சொல்றாரு. அதனால மருத வளம் நிறைந்தது அப்படின்னு சொல்லும் போது மயிலாடுதுறை அப்படின்னு இதுல முடிவு செய்து அவருடைய பதியங்கள் நான்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நாலுமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லைக்குத்தான் பாடப்பட்டிருக்கு. இவருடைய காலம் எப்போ அப்படின்னு பாக்கணும்னா, மூணாவது பதிகத்துல அஞ்சாவது பாடல்ல எடுத்த பாதம் மழலை சிலம்புன்ற தொடர்கள்லாம் வருது. முதல் ராஜராஜ சோழன், அதாவது 985ல இருந்து 1014 வரைக்கும் உள்ள காலத்துல தஞ்சை பெரிய கோயில்ல கைங்கரியத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்த தளிச்சேரி பெண்கள் சிலருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அதனால் இவருடைய காலம் முதல் ராஜராஜ சோழனுடைய காலம் அப்படின்னு அந்த காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பதிகம் அந்த முதல் பதிகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இறைவனை பாதாதி கேசமாக வருணித்திருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதுல முதல் பாடல்ல சொல்றாரு, இறைவனை வர்ணித்திக் கொண்டே வந்து என்ன சொல்றாரு, மையல் மாதரு கூரன் அப்படின்னு தொடங்குற பாடல். அதுல என்ன சொல்றாரு, நீ கையில கனலையும் மழுவையும் ஏந்துகின்றாய், நிறைந்த தீயடை கூத்தாடுபவனாக உள்ள உன்னுடைய சிவந்த பாதங்கள் எங்க இருக்கு தெரியுமா, என் மனத்தினுள் இருக்கின்றது. அதனால அது தன்னோட இருப்பிடமாக என் மனதை வைத்திருக்கின்றது. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ட்டு அழகா சொல்றப்போ, என் மனசுல வந்து பொருந்தி அதை இருப்பிடமாக கொண்டது எவைன்னு கேட்டா, நடராஜ பெருமானுடைய திரு சிவந்த திருவடிகள் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். இரண்டாவது பாடல பாடும்போது என்ன சொல்றாரு, அவர் பாதத்தில் திருப்பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பு கழல் வீர கழல் கிங்கிணின்னு சொல்லக்கூடிய சதங்கை இது எல்லாம் என்னுடைய மனத்தில் இருக்கின்றது. அப்போ முதல் பாடல் என்ன சொல்லுது, இறைவனுடைய திருவடியை நினைத்து தியானம் செய்யுங்கள். இரண்டாவது பாடல்ல நமக்கு என்ன சொல்றாரு, அவர் திருப்பாதத்தில் அணிந்திருந்த வீர கழல் சிலம்பு சதங்கையை வைத்து தியானம் செய்யுங்கள். நீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணா உங்களுக்கு தியான பொருளா இதெல்லாம் தெரியணும் அப்படி. மூணாவது பாடல்ல சொல்லும் போது, ஆடும் கூத்தன் மணிபுரை தரு திரண்ட வான் குரங்கு அப்படின்னு சொல்றாரு. வல்லினர இந்த இடத்துல குரங்குன்னு, குரங்குன்னா தொடைன்னு அர்த்தம். சுவாமியுடைய திருத்தொடை என் சிந்தையில் இருக்கிறது, திரண்ட துடைகள் என் சிந்தையில் இருக்கிறது, என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நாலாவது பாடல்ல சுவாமி அணிஞ்சிருக்கக்கூடிய பூணூலும் கச்சும் அது என்னோட மனசுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சூழ்ந்த பாய்புலி தோல்மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினோடு தாழ்ந்த கச்சதன்றே தமியேனை தளர்வித்ததே. அத நான் நினைச்சு உன்னை நினைச்சு தியானம் பண்ணும் போது அப்படியே நான் தளர்கின்றேன், என் உள்ளம் தளர்கிறது என்று சொல்கிறார். அஞ்சாவது பாடல்ல அழகா சொல்றார், பந்தபாசம் எல்லாம் அற பசுபாசம் நீக்கிய பன் முனிவரோடு அந்தனர் வணங்கும் அணியார் தில்லை அப்பளவன் என்று இறைவனை விளிக்கின்றார். அதாவது மாயை கன்மம் இது செயற்கை, இயற்கையா உள்ளது ஆணவம், இதெல்லாம் நீங்கிய முனிவர்களோடு அந்தணர்கள் இருந்து வணங்கக்கூடிய தலம் எது, திரு தில்லை நகர். அங்க சுவாமியுடைய திருமேனி செந்தளல் புரை திரு மேனி அப்படின்னு காட்டுறாரு, திருவாசகத்துல வந்த மாதிரியே காட்டுறாரு. அந்த மேனியும் திருமேனிய சொல்லியாச்சு, அதில் திகழக்கூடிய திருவயிறு இறைவனுடைய திருவயிற்று பகுதியையும், அதில் இருக்கக்கூடிய உந்தி வான் சுழி அந்த கொப்புள் சுழியவும் என் மனசுல நான் வைத்திருக்கிறேன் தியான பொருளாக என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பாச நீக்கம் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. பசுக்கள் பாசத்தால் பிணிக்கப்பட்டுள்ளனர், அந்த பசுக்களின் பாசத்தை நீக்குபவர் பதியாகிய அந்த பசுபதி தான், அந்த பசுக்களின் பதியாகிய பசுபதி தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு, அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அப்படின்னு சொல்ல உதர பந்தனம் என்று மிக அழகாக அதற்கு அடுத்த பாட்டுல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பாடல சொல்றாரு, உன்னுடைய திருக்கரங்கள் அப்புறம் உன்னுடைய திருத்தோள்கள் மார்பில் நீ

0: அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள். வினையே நான் செஞ்ச எப்பேற்பட்ட வினையே நானு, ஆனா என்னை மெலிவிக்கின்ற இதெல்லாம் நான் நினைச்சு நினைச்சு நம்முடைய தலைவன் இப்படி இருக்கிறான், நான் தியானம் பண்றேன், அதனால என்னுடைய உள்ளத்தை உருக்கி என்ன மெலிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல்ல இறைவனுடைய செய்ய வாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதின் மாத்திரைகளோடுடைய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே அப்படின்னு சொல்றாரு. முறுவல் வாய் சொல்லியாச்சு, குமன் சிரிப்பு சொல்லியாச்சு, அதனால பற்களும் அதுல பெறப்படுது. ஆக அப்படி மாத்திரைங்கிறது காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அப்புறம் தோடு, இது எல்லாமே எனக்கு தியான பொருளாக இருக்கிறது என்று சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுகம், அந்த திருமுகத்துல இந்த மற்றவர்களை போல இருக்கக்கூடிய ரெண்டு கண் மட்டும் இல்லாம நெற்றியில் இருக்கக்கூடிய நாட்டம்னா கண்ணு, நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் அதுவும் என் நெஞ்சில் துளைக்கின்றது அப்படின்னு அழகாக சொல்லி, அதற்கடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுடியானது முறுக்கு வார்சிகை தன்னோடு அழகா, அது எங்க இருக்குன்னா எனக்குள்ள நிறைஞ்சு நிக்குது அப்படின்னு சொல்லி, உன்னுடைய சென்னி வந்து பிறைகோள் சென்னி வந்து என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதற்கு அடுத்த நிறைவு பாடல்ல தூவி நீரோடு பூ அவை தொழுதேத்து கையினராகி மிக்கதோர் ஆவியுள் நிறுத்தி அமர்ந்து ஊறிய அன்பினராய் தேவர்தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாளி இவை சொல்லிவை மேவ வல்லார்கள் விடையான் அடி மேவுவரே அப்படின்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் அதான் நீர் அபிஷேகம் பண்ணணும், பூவை தூவணும், அதெல்லாம் செஞ்சு யாரு இறைவனை நல்ல அன்போட வழிபடுகின்றார்களோ சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் எங்க இருக்கலாம்னா விடையான்ங்கிறது சிவபெருமான் தான், அவருடைய திருவடியின் கீழ் இருக்கலாம் என்று மிக அழகாக அந்த திருவடி பேரு எப்படி கிடைக்குங்கிறது சொல்றாரு. சிவபூஜை தான் தவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபூஜை அல்லாத மற்ற தவங்கள் புவன போகங்களை தந்துட்டு அப்படியே போயிரும். சிவபூஜை ஒண்ணுதான் பிறவியவே போக்கும். அதனால தவம் முதலாகும் அந்த தவம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தில்லை புராணத்துல. அப்ப எல்லா தவத்துக்கும் மேலான தவம் வந்து சிவபூஜை, சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக அருமையாக நமக்கு இதிலே அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இதுகாரம் இந்த சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனை இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஒரு வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்தும் வாழி வாழி அருணை வாழி அருணையான கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையம் மேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியவை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
2: திருப்புகழ் காவடிச்சிந்து

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு நன்னிலத்து பெருங்கோயில் பதிகை 96 பண்பஞ்சமம்.

0: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம்,

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு கோழி சிலம்ப. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்த திருப்பாடல் 8வது திருப்பாடலே, கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை, கேளில் வெளுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். என்னவென்றால், பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது. ஆமாம், ஏழு தோழிகளே எழுப்பியாகிவிட்டது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போனோம், அப்போ பொழுது போய்கிட்டே இருக்குது. ஆகவே இப்பொழுதுதான் சேவல் கூவ தொடங்குகின்றது. கோழி சிலம்ப, கோழி என்பது இங்கு சேவலை குறிக்கும், சேவல் கூவுது. சிலம்புதல் என்பது இங்கு ஒலித்தல் என்ற பொருளில் வருது. ஒவ்வொரு பிராணிக்கும் அது ஒளி செய்வதற்கும் ஒவ்வொரு சொல் வச்சிருக்கிறோம், வினைச்சொல் தனித்தனியா வச்சிருக்கிறோம். கோழினா கூவுதுமோ, யானைனா பிடிக்கிறதுமோ, சிங்கம்னா கர்ஜிக்கிறதுமோ. ஆனா ஒழிக்கிறதுன்னு சொன்னா அது பொதுவா எல்லாத்துக்குமே சொல்லலாம். இயம்புதல் என்பதும் பொது சொல், அதை பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், சிலம்பும் ஒளி செய்யும். அது எவை ஒளி செய்கின்றன? குறுகு. குறுகு என்பது இங்கு பறவைகளுக்கான பொது பெயர். எங்கும் குறுகு சிலம்பும், அப்படி பொருள், அப்படி வச்சுக்கணும். கோழி சிலம்ப, கோழி ஒளி எழுப்ப எங்கும் குறுகு சிலம்பும், எவ்விடங்களிலும் பறவைகள் அந்த கோழி கூவிய ஒளியை கேட்டு பறவைகள்லாம் விழித்தெழுந்து விடுகின்றன. குறுகு எங்கும் சிலம்பும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும். ஏழில் என்பது நாதஸ்வர கருவி. நாகசுரம், நாகசுரம் என்று பண்டிதமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் நாதஸ்வரம்னு ஆடியிருக்கின்றது என்று கருதுகின்றார்கள். அந்த நாதஸ்வரமானது ஒளி எழுப்ப வெண் சங்கு எங்கும் இயம்பும், வெண்மையான சங்குகள் எங்கும் ஒளி எழுப்பும். அப்படின்னா இது கருவிக்கர்த்தாவா சொன்னது. நாதஸ்வரம் எமன, நாதஸ்வரம் தானா ஒளி எழுப்பாது இல்லையா? அந்த வித்வான்கள் அதன் மூலம் ஒளி எழுப்பினாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். கருவியையே கர்த்தா மாதிரி சொல்லியிருக்குது. எங்கும் வெண் சங்கு இயம்பும், எல்லா இடங்களிலும் வெண் சங்கு ஒளி எழுப்பும். ஆமா, இதுக்கு பண்டிதமணியை சொல்லும்போது என்னன்னா, முதல்ல சங்குகள் தான் ஊதப்பெறுமா, அப்புறம் தான் நாதஸ்வரம் ஊதப்பெறும். திருக்கோயில்களில் நாதஸ்வரம் இசைப்பார்கள், மங்களவாத்தியம். அப்போ ஏழில் இயம்ப என்று சொன்னால் ஏழில் நாதஸ்வரம், நாதஸ்வரம் ஊதப்பெறும் பொருட்டு சங்குகள் எங்கும் ஊதப்பெறும் என்று அப்படி பொருள் கொள்கிறார்கள் பண்டிதமணி ஐயா அவர்கள். திருப்பள்ளி எழுச்சியிலையும் கூவின கோழி, கூவின பூங்குயில் கூவின கோழி, குறுகுகள் இயம்பின சங்கம் என்று சங்கம் குறிப்பிடப்படுது. சங்கம் என்ன? சங்குனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இங்கு அந்த சங்குகள் முதல்ல ஊதப்பெறுகின்றன, அதை தொடர்ந்து நாதஸ்வரம் ஊதப்பெறும். எனவே நாதஸ்வரம் ஒளி செய்யும் பொருட்டு சங்குகள் ஒழிக்கின்றன என்று பொருள் சொல்வார். சரி, இப்படிப்பட்ட சூழல்ல கோழி ஒளி எழுப்புகின்றது, பறவைகள் ஒளி எழுப்புகின்றன, சங்குகள் ஊதப்பெறுகின்றன, நாதஸ்வரங்கள் இசைக்கப்படுகின்றன. இந்த இப்படிப்பட்ட அருமையான இனிமையான வைகறி பொழுதிலே நாங்கள் எல்லாம் யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? கேளில் பரஞ்சோதி. கேள் என்பது இங்கு ஒப்பு என்று பொருள்படும். கேள் இல் என்றால் ஒப்பு இல், ஒப்பு இல்லாத. ஒப்பு இல்லைனா இல்லாத, ஒப்பு இல்லாத, ஒப்பில்லாத பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், இரண்டாம் திருப்பாடல் சொன்னா இல்லையா, பெருமானை பரஞ்சோதி, மேலான சோதி, மேலான சோதி. அப்ப அதுக்கு கீழ்பட்ட சோதி எதுனா ஆன்மா, ஆன்மா கழகை நாம இல்லையா எளிய சிறிய சோதி பார்த்தோம். இப்படி ஆன்மாவை சோதின்னு சொல்லி பெருமான அதனினும் மேலான சோதி, சோதிக்குச் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று சித்தியார் சொல்கிறது. அது ஆன்மாவும் சோதி சொல்லப்பெறும், சிவம்னு சோதி சொல்லப்படும் அருமையான சான்று. சோதி இச்சோதி எம்மானை சுண்ண வெந்நீர் அணிந்திட்டு ஆதி இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். சுந்தர தேவாரம் திருவாரூர் தேவாரத்திலையும் சோதி இச்சோதி என்று சொல்கின்றார். இங்கேயும் சித்தியாரிலையும் ஒரு திருப்பாடல சோதிக்கோ சோதியாய் தோன்றிடுவன் கானே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஆன்மா அறிவுக்குள் அதற்கு விளக்கஞ்செய்யும் பேரறிவாக உயிர்க்குயிராக இருக்கின்றான். இப்ப ஆன்மாவையும் சோதின்னு சொல்லி சிவத்தையும் சோதி சொல்லி பாருங்க. அதான் அது அரும்பெருஞ்சோதி என்று சொன்னதுனால அப்ப எளிய சிறிய சோதியாக ஆன்மா இருக்கிறது என்பது அங்க உய்த்துணரும்படியாக வைத்திருந்தார் முதல் பாடல பார்த்தோம். ஆகவே ஆன்மாவாகிய சோதியினும் இது மேலான சோதி. சோதியை ஒளிப்பொருள் கொண்டா சூரியன் சந்திரன் அக்னி இவற்றுக்கும் ஒளி தரக்கூடிய மேலான சோதி, ஆகையினாலே பரஞ்சோதி என்று போற்றப்படுகின்றார். அது ஆகவே அவர் ஒப்பற்றவர், ஒப்பற்ற பரஞ்சோதி. கேளில் பரங்கருணை அவருடைய ஒப்பற்ற மேலான கருணை, கேளில் விழுப்பொருள்கள் அவருடைய ஒப்பற்ற மேலான பிற தன்மைகள், இவற்றையெல்லாம் பாடினோம் கேட்டிலையோ, இவற்றையெல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றோம் நீ கேட்கவில்லையா, இது கேட்காதது எவ்வளவு பெரிய இழப்பு கேட்டிலையோங்கிறது உள்ள குறிப்பை பாருங்க. ஏன்னா எழுந்து வராமல் இருக்கா இல்லையா, அதனால கேட்டிலையோ அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் நீ கேட்கலையா, கேட்டா உன்னால உறங்கி கொண்டு இருக்க முடியாதே. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்புரர்கள், ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய சிவத்தை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய பெருங்கருணையை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய மேலான பிற அருள் தன்மைகள் பற்றியும் பாடிக்கொண்டு வந்தோ நீ கேட்கவில்லையோ. வாளி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய், நீ அவனை பாடுறதுக்காக வாய் திறக்க வேண்டாம். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்படி பெருமானை பாடுகின்ற பாடல்களை கேட்ட பிறகும் உறங்கி கிடக்கிற மாதிரி ஒரு உறக்கம் இருக்குதா உலகத்துல? அந்த உறக்கம் அது எப்படிப்பட்ட உறக்கம், அதை விளக்கி சொல்வதற்காக அவன் வாய் தர, இது என்ன உறக்கமோ வாய் திறவாய், இந்த உறக்கத்தை பத்தி நீ விளக்கி சொல்ல, அதுக்காக வேண்டி வாய் தரங்கிற. ஏன்னா இப்படி ஒரு உறக்கம் இருக்காதுக்கு சாத்தியமே இல்லை, பாடினோம் கேட்டிலையோ நீ கேட்கவில்லையா அப்படின்னா நீ கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல இருந்து பாடுறோம், நிச்சயமா கேட்கும். என்ன நாங்க பாடுறதுக்கு முன்பே கூட உனக்கு சில ஒலிகள் கேட்டிருக்கோம், என்னன்னா அந்த கோழி ஒளி எழுப்பு இருக்கிறது, குருகுகள் ஒளி எழுப்புன, ஐந்தறிவு பிராணிகள்லாம் ஒளி எழுப்ப ஆரம்பித்து விட்டன இல்லையா, அதை கேட்டு எழுந்து வித்வான்கள் எல்லாம் நாதஸ்வரம் இசைக்கின்றார்கள், ஒரு பக்கம் சங்கு முழங்குகின்றார்கள், இதெல்லாம் கொஞ்சம் எட்டக்க நடக்கின்றன. நாங்க வீட்டு வாசல்ல இருந்தே ஒப்பற்ற பரஞ்சோதியை பற்றியும், அவனுடைய பரங்கருணையை பற்றியும், அவனுடைய பிற பண்பு நலன்கள் பற்றியும் நாங்க பாடிக்கிட்டு இருக்கிறோம், இத்தனை ஒளிக்கு இடையில எப்படிமா தூங்க முடியுது, எதையுமே நீ கேட்கவில்லையா, எதையுமே நீ கேட்கவில்லையா, இப்படி ஒரு உறக்கம் இருக்க சாத்தியம் இருக்குமா இல்லையா? ஆகவே அந்த உறக்கம் அது என்ன உறக்கம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, வாய் திறந்து சொல்வாயாக. வாளி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழியான் கடல் போன்றவன், அறவாளி அந்தனன் பார்த்தோம், பரங்கருணை தடங்கடல், அவன் மேல நீ அன்பு வச்சிருக்கிற முறைமை இப்படித்தானா, இப்படி தூங்கி கிடப்பது தானா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, அல்லது ஆழியான் பார்க்கடலில் அறிதுயில் இருக்கின்றான் திருமால் இல்லையா, அவன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவரை மாதிரி துயிலில் இருந்து காட்டுகின்றாயோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளக்கமும் சொல்வார்கள். ஆழியான் அன்புடைமே இப்படி நீ காட்டுகின்றாயோ, பார்க்கடலில் துயில்வனுடைய அவன் மீது அனுபவித்திருக்கேன், அவன் மாதிரி நீயும் அறிதுவில் இருந்து காட்டுகிறாயோ, எல்லா ஒளியும் கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி படுத்திருக்கிறாயே, அறிதுயில் தானே, ஏன்னா இத்தனை வாத்தியங்கள் ஒழிக்கின்றன, இத்தனை பேர் பாடுறோம், அப்ப எல்லாத்தையும் அறிந்து கொண்டுதான் இருக்கணும், அறிந்து கொண்டு துயில் மாதிரி படுத்திருக்கிற, அப்படி படுத்திருக்கின்ற அந்த திருமால் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பை இப்படி குறிப்பாக காட்டுகிறாய் போலும் அப்படின்னு ஒரு நயம் சொல்லுவார்கள். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு. ஆகையினாலே நீ இன்னும் இப்படி எல்லாம் படுத்து கிடக்காமல் எழுந்து வந்து யாரை பாட வேண்டும் தெரியுமா, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். ஒருவன் போன திருப்பாடல சொன்னாரே, உன்னற்கரியான் போன திருப்பாடல தான், உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான். ஒருவன் ஒப்பற்றவன் சொல்வதுக்கு ரொம்ப அருமையான இடம் எதுனா ஊழிக்காலம். அந்த ஒருவனை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஒடுங்கி இருப்பார்கள், எல்லாரும் இருப்போம், இல்லாம இல்ல, அழிஞ்சு போகல. என்ன என்னன்னா எல்லாரும் வந்து அறியாமைக்குள் அழிஞ்சு விடுகின்றோம் இல்லையா, கேவல நிலைக்கு திரும்பி விடுகின்றோம் நாமெல்லாம். சடப்பொருள்களாகிய இந்த உலகமெல்லாம் காரண மாயைக்குள் ஒடுங்கி விடுகின்றது. என்றும் அறிவு விளக்கத்தோடு எப்போதும் போல இருப்பவன் அந்த பெருமான் ஒருத்தன்தான். அதனால அவனை ஒருவன் என்று சொல்வதற்கு அந்த ஊழிக்காலம் மிகச்சிறந்த இடம், பொருத்தமான இடம். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்று, இறுதியாங்காலந்தண்ணில் ஒருவனே சித்தியார், இறுதியாங்காலத்தில் ஊழிக்காலத்தில் யார் இருக்கிறா, சிவபெருமான் ஒருவன் தான் இருக்கிறான். ஆகவே ஊழி முதல்வான் என்ற ஒருவனை ஏழை பங்காளனையே, ஏழை நீங்க சொன்னது அம்மையே இல்லையா, ஆக ஏழைங்கிறது குறைச்சி சொல்ற வார்த்தை இல்ல, அது அம்மையை சிவசக்தியை சொல்லியிருக்கு. அவளை ஒரு பாகமாக உடையவன் ஏழை பங்காளனையே பாடு அப்படின்னா, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்புரர்கள் பாடினோம். கேளில் பரஞ்சோதி, ஒப்பற்ற பரஞ்சோதியாக மேலான சோதியாக இருப்பவன். கேளில் பரங்கருணை, பெருமானுக்கு என் குணங்கள் தன் வயத்தனாதல், அதாவது எந்த பொருளையும் அவன் சார்ந்திருக்கல, தன் வசத்தில் இருக்கிறான். தன் வயத்தனாதல், நாம அப்படி இல்லை, உயிர்களாகிய நாம உடம்ப சார்ந்திருக்கிறோம். அப்பதான் அந்த உடம்புல உள்ள பொறி கரணங்களை வச்சுதான் நமக்கு அறிவு விளங்கணும். அப்ப உடல் எதெல்லாம் சார்ந்திருக்குதோ அத்தனையும் நம்ம சார்ந்திருக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். உடல் உணவை சார்ந்திருக்கிறது, உடல் சுவாசத்தின் பொருட்டு காற்றை சார்ந்திருக்கின்றது, தன்னை தாங்கும் பொருட்டு நிலத்தை சார்ந்திருக்கின்றது, பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கு உடல். அப்ப நாமளும் பஞ்சபூதங்களை சார வேண்டிய நிலைமை இல்லையா. உணவை சார்ந்திருக்கிறது, உடையை சார்ந்திருக்கின்றது, எது உடம்பு, உடம்பு உணவை சார்ந்திருக்கின்றது, உடையை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது இல்லையா. ஆகவே நம்மளும் உணவு உடை இருப்பிடம், உடலுக்கு என்னெல்லாம் இல்லாம முடியாதோ அது எல்லாமே உயிராகி நமக்கும் இல்லாம முடியாது. என்ன நம்ம உடம்பதான் பிரதானமா சார்ந்திருக்கிறோம். இப்படி நிறைய சார்புகள், இன்னும் புது விஞ்ஞானம் வளருது வளருதுங்கிறோம். என்ன புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, அந்த கருவிகளை நம்ம சார்ந்திருக்கிறோம். அந்த கருவி இல்லாம முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம் இல்லையா. செல்போன் ஒரு கருவி இருக்கு, அதை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம்னா பெரிய திண்டாட்டமா இருக்கு இல்லையா. 15 வருஷத்துக்கு முந்தைய என்ன, அதை நம்ம இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தோமா, கிடையாது. இன்னும் இப்படி புதிய புதிய கருவிகள் வரும். அதனால நம்முடைய சார்புகள் அவற்றை சார்ந்திருக்கோம், அவற்றை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் தான் குறைஞ்சிக்கிட்டு போகும் ஒழியே இல்லையா. சில வசதிகள் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல, தற்காலிக வசதிகள் நிறைய கிடைக்கும், ஆனா அது இல்லாம முடியாது, இது இல்லாம முடியாதுங்கிற நிலைமை தள்ளப்படுவோம். ஆனா எதுவுமே தேவையில்லைங்கிற நிலையில இருப்போம். ஒருத்தன் தான் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், ஒருவர் உணர்த்த வேண்டியதின்றி தானே உணர்தல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், முற்றும் உணர்தல், அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. இது கடைசியா சொல்ல வேண்டியது, ஒரு காரணத்துக்காக முந்தி சொல்றேன், வரம்பில் இன்பம் உடைமை, கடைசியில எட்டாவதா சொல்றேன், பேரருள் உடைமை, பேரருள் உடைமை. மற்ற 7 குணங்களும் பெருமானுடைய அளப்பரிய பெருமையினை பறைசாற்றுகின்றன. தன்வயத்தனாக இருக்கலா, இப்ப இது நம்மளால ஒரு கணம் கூட இருக்க முடியாதே இல்லையா. உடம்புல தங்கியிருந்தாதான் நமக்கு அறிவு, இந்த சின்ன ஏகதேச அறிவு விளக்கமே நமக்கு கிடைக்குது. உடம்பு இல்லாட்டா நமக்கு கேவல நிலை தான். தன்வயத்தனாதலா அது நம்மளால முடியாது. தூய உடம்புடனாதலா வாய்ப்பே இல்லை இல்லையா. நம்ம ஒரு நாள் குளிச்சாட்டாலே போச்சு. அப்புறம் இயற்கை உணர்வினாதல், எங்க அவன் உணர்த்தாட்டா நாம எங்க உணர முடியும் இல்லையா. மேலும் அவனும் பொறிகள் வாயிலா உணர்த்தணும். அவன் நேரடியா உணர்த்தி உணர்றது முத்தி நிலை, அந்த நிலைக்கு நம்ம இன்னும் போகல. அவனும் உணர்த்தணும், பொறிகரணங்களும் வேற துணைக்கு வேணும். இந்த பொறியில ஏதாவது ஒண்ணு கோளாறு பண்ணிட்டாலும் போச்சு, எங்க இயற்கை உணர்வு வாய்ப்பே இல்லையே. முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தலா, உணர வேண்டியதே இன்னும் பல விஷயங்களும் உணர முடியாம இருக்கிறோம். உணரக்கூடியது கொஞ்சம் தான், அதிலே கொஞ்சம் அதிலே இன்னும் உணராதது எவ்வளவோ இருக்கு. உணர்ந்து மறந்ததும் ஏராளமா இருக்கு. அதையும் அப்பப்ப யாராவது ஞாபகப்படுத்த, அது ஞாபகப்படுத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா தேவலம் இருக்கு. என்ன நாம எங்க முற்றும் என்னைக்கு உணர, இந்த பண்பு நமக்கு கிடையாது. இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், எங்க அவனை வழிபட்டு நீங்குவோங்கிற அந்த நல்ல எண்ணமே வரலையே, அப்புறம் இயல்பா எங்க நீங்கிறது. அளவில் ஆற்றல் உடைமை, இன்னத்துக்கும் வழி இல்லை இல்லையா. இங்க இருந்து பக்கத்து டீ கடைக்கு போகிறதுக்கே 2-வீலரை தான் எடுக்க வேண்டியது இருக்கு. நடந்து போற ஆற்றல் இல்லை. என்ன வேகமா போறான் சிலரு, ஆமா சிலர் ஆரன் கொடுத்துட்டு போறத பார்த்தா கூட்டம் எல்லாம் கலைஞ்சு ஓடுற மாதிரி வேகமா போறான். எங்க போறான்னா அடுத்த சந்தில இருக்க டீ கடையை போய் நிறுத்திட்டு டீயை குடிச்சிட்டு போறான். இதுக்கு இன்னா போக்கு, இது ஆற்றல் நினைச்சுக்கிறான். அந்த கருவியை சார்ந்திருக்கிறது ஆற்றல் இல்லை. அதுல வேகமா வேகம் உன ஆற்றலை காட்டணும்னா நீ ஓட்ட பயந்து தெரியல சார், 100 மீட்டர் ஓடு, 1500 மீட்டர் ஓடு, உன் ஆற்றலை காட்டு. என்ன வண்டி அந்த போட்டு ஆக்சிலேட்டரை லேசா கொடுத்தாலே போதும் அது பிச்சுக்கிட்டு போகும், அது ஆற்றல் இல்லை இல்லையா. அது ரொம்ப ஆபத்தான வேலை அது. எவ்வளவோ அந்த ஆபத்துகள் நடக்கத்தான் செய்து இருந்தாலும் அது ஆற்றல் நடத்திட்டு இருக்கோம். அளவில் ஆற்றல் உடைமை, தேவையான ஆற்றலே இல்லை. ஆற்றல் வேணுமா அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விளம்பரங்கள் வேற. அதுக்கப்புறம் வரம்பில் இன்பம் உடைமை, நம்மகிட்ட எங்க வரம்பில் இன்பம் இருக்கு, நம்மகிட்டே இருக்கணும் இன்பம் இல்லையே இல்லையா. எனக்கு டிவி வேணும், நான் அந்த பாட்டை கேட்கணும், இந்த சினிமாவுக்கு போகணும், அந்த ஊரை சுத்தி பார்க்கணும், இப்படி வெளியே தான் இன்பம் இருக்கு, இன்பம் இருக்குன்னு இல்லையா. அங்க போகணும் இங்க போகணும் இன்பத்தை தேடணும்னு நினைக்கிறோமோ ஒழிய, நம்மகிட்ட இன்பம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. இல்லையா? ஆகவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நஞ்ச இன்பம் கூட நம்மை சார்ந்து நாம பெறலாம் அப்படின்னு நினைச்சதுக்கே நமக்கு அந்த வழியே இல்லை. ஆனா பெருமான் அத்தனை இன்பங்களும் திரண்ட பேரின்ப பொருளா இருக்கிறான். அப்ப வரம்பில் இன்பம் உடமைங்கிற பண்பும் நம்மகிட்ட இல்லை. அப்ப இந்த ஏழு பண்புகள் நம்மிடம் ஒரு சிறிதும் இல்லாத இந்த ஏழு பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குது இல்லையா? இந்த ஏழு பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சு எனக்கு என்னையா பயன்? இது ஏக்க பெருமூச்சு தான் வருது. இந்த ஏழு குணத்துல ஒரு குணமாவது இருக்கக்கூடாதா? இல்ல அதுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நஞ்சமாவது இருக்கக்கூடாதா? ஒரு குணம் கூட சுத்தமா இல்லையா? அவர் ஏழு பெருங்குணம் வச்சிருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லி நான் ஏங்கி ஏங்கி நான் வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதானா? அப்படின்னா எட்டாவதா சொன்னனே, அதை பொதுவா எட்டாவதா சொல்றது இல்ல, நடுவுல தான் சொல்லுவாங்க. நாங்க சொன்னதன் காரணம் எட்டாவதா அந்த அடியே நீங்க குறிப்பிட்ட எட்டாவது குணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். பேர் அருள் உடைமை. இந்த ஏழு குணங்கள் மட்டும் எம்பெருமான்ட்ட இல்ல, எட்டாவதா ஒரு குணம் இருக்கு, அது என்னன்னா பேரருள் உடைமை. என்ன அப்படின்னா இந்த ஏழு குணங்கள் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா நமக்கும் இந்த ஏழு குணங்களின் சார்பை ஏற்படுத்தி சிவமாகிய தன்னை போல உயிர்களாகிய நாமும் விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெருங்கருணை அவனிடம் இருக்கிறது. ஆகவே இந்த பேரருள் உடைமை, பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, பேரருள் உடைமைங்கிற குணம் என் குணங்களில் தலையாய குணம். ஏன்னா மற்ற சிறப்புகள்லாம் அவனுடைய பதியாகிய தலைமை பாட்டினை காட்டுகின்றன. ஆனா இல்லையா, நாமும் வந்து என்ன எப்படிப்பட்ட நாம? இன்னைக்கு இருக்கிற ஆறறிவு நிலையெல்லாம் வச்சு பேசக்கூடாது. கேவல நிலையில ஒரு புழுப்பூச்சிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாமல், ஒரு தாவர பிறவி இருக்கக்கூடிய தொட்டால் அறியக்கூடிய அந்த ஓரறிவு கூட இல்லாமல், கேவல நிலையிலே முழு அறியாமையிலே மூழ்கி கிடந்த உயிர் கூட்டமாகிய நமக்கும் சிவமாம் தன்மை பெருவாழ்வு கிடைக்கணும் என்று நினைக்கின்றான் பாத்தீங்களா? அதான் பேரருள் உடைமை. அந்த பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க அந்த குணத்தை பாடிக்கொண்டு உன் வீட்டு வாசல் வந்து நிக்கிறோமா? கேளில் பரங்கருணையை பாடிக்கொண்டு வந்து நிற்கின்றோம். கேளில் விழுப்புரல்கள்னு ஏனைய ஏழு குணங்களையும் ஒன்று சேர்த்து விழுப்புரல்கள் என்று சொன்னதாக கொள்ளலாம். ஏன்னா இந்த ஒரு குணம் இது ரொம்ப தனிச்சிறப்பான குணம், இது பெரிய கருணை. கருணைங்கிறது ஈடு இணையற்றது. அதனால பேரருள் உடைமைய கேளில் பரங்கருணைன்னு தனியா சொல்லி, ஏனைய தன்மயத்தனாதல் முதல் வரம்பில் இன்பம் உடைமை வரை இருக்கக்கூடிய மற்ற ஏழு குணங்களை கேளில் விழுப்புரல்கள், விழுப்புரல்கள் மேலான பொருள்கள், மேலான குணங்கள் என்று அதை தொகுத்து சொன்னதாக நாம் கொள்ளலாம். ஆகவே எம்பெருமான் தன் அளவிலே பேரறிவு பொருள், கேளில் பரஞ்சோதி ஒப்பற்ற பரஞ்சோதி, கேளில் பரங்கரணை ஒப்பற்ற பரங்கரணை உடையவன். யாருக்கும் இவ்வளவு கருணை கிடையாது. என்ன அடுத்தவனுக்கு குறைஞ்சா இவன், அடுத்தவனுக்கு கொடுத்தா இவனுடைய சிறப்பு குறைஞ்சு போயிரும் இல்லையா? கொடுக்க கொடுக்க ஒருத்தருடைய சிறப்பு குறைத்தான் செய்யும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத சிறப்பு என்னன்னா அந்த சிவமாம் தன்மைதான். அதுக்குரிய திருவுள்ளமும் இருக்கு, அவனை கூடன்னு உத்தரவு கொடுத்ததுக்கு யாரும் கிடையாது இல்லையா? ஆனா தானாகவே அவ்வளவுத்தையும் செய்கிறான். அவன் பிறவியை தராவிட்டால் நமக்கு இந்த வாழ்வே கிடையாது. அவனுடைய பெருங்கருணை நம்முடைய வாழ்வெல்லாம், அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் அருளந்தி சிவன் சொல்லியிருக்கிறார். அவர் திருவடியை விடாம பிடிச்சுக்கணும். சிவசக்தியினால் வந்ததுதான் இந்த வாழ்க்கை. சிவபெருமானுடைய சங்கல்பம் அவள்னு சொன்னது சிவசக்தி. அது என்னது? சிவபெருமானுடைய சங்கல்பம். இந்த உயிர்கள்லாம் இந்தந்த பிறவிகள்ல இந்தந்த போகங்களை பெற்று சௌக்கியமா வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த நினைப்பினால வந்ததுதான் இந்த வாழ்வு என்று அருளந்தி சிவன் சொல்லியிருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியர் பாருங்க, இதை நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த மாதிரியான ஒரு அதான் கேளில் பரங்கருணை, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்புரர்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேட்காம இருக்கிறையா வாளி? இதென்ன உறக்கமோ, இது என்ன உறக்கமோ, எவ்வளவு அருமையா பாருங்க. வாளி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. ஊழி முதல்வன் சொன்ன என்ன? மாப்பேர் ஊழி என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுவார் மணிவாசக பெருமான். அது திரு அண்ட பகுதி. சிவபெருமான் ஊழிக்காலத்தை ஏற்படுத்துகின்றார், உலகத்தை படைக்கின்றார், பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்று இருக்கும்படி செய்கின்றார், அவ்வப்போது அழிவுகளை ஏற்படுத்துகின்றார். அது அவாந்தர சங்காரம், அவ்வப்போது இடைப்பட்ட அழிவுகள். அப்புறம் எல்லா உலகமும் ஒடுங்குகின்ற காலம் வரும்போது அந்த பேர் ஊழி நடத்துகின்றார் இல்லையா? அப்ப அவ்வ காலம் சங்காரத்தை நடத்துவதற்கு காரண கடவுளர்கள் இருக்கின்றார்கள். அவரவர் தங்கள் எல்லைக்குட்பட்ட உலகங்களை படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வ காலங்களில், இடைப்பட்ட காலங்களில். ஆனா பேரூழி காலமாகிய அந்த மகாசங்கார காலத்திலே அந்த காரண கடவுளரும் சேர்ந்து ஒடுங்கி விடுகின்றார்களாம். அதை எவ்வளவு அற்புதமா நம்ம திருவண்ட பகுதியில் சொன்னார் அப்படின்னா, ஒரு பெரிய சூறை காற்றில் ஒரு சிறு காற்று அகப்பட்டார் போல. என்ன இந்த சிறு காற்று என்ன பண்ணும்னா, இந்த பெரும் சூறை காற்று வரும் வரைக்கும் சிறு காற்று தனது ஆற்றலுக்கு உட்பட்ட பொருள்களை எல்லாம் சுழற்சி அடிக்கும் போட்டு. அது மாதிரி இந்த காரண கடவுளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பூனங்கள்ல அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல்லாம் செய்து கொண்டு அவர்கள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பேரோலி காலம் வரும்பொழுது இந்த சிறுகாற்று அந்த பெரிய சூறை காற்றுக்குள் அகப்படும் போது அந்த சிறுகாற்றும் அந்த சிறுகாற்றுக்குள் அகப்பட்டுள்ள சிறுபொருள்களும் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய சூறை காற்றால் சுழற்றி அடிக்கப்படும் அல்லவா? அதுபோல எம்பெருமான் காரணக்கடவுளர்கள் அவர்கள் கீழ் உள்ள உலகங்கள் அந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாரையும் அந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள இல்லையா, உலக படைப்பு உலகத்தின் உலகம் நடைபெறுதல் அவ்வப்போது ஒடுக்கம் நிகழ்தல் இது எல்லாம் மாறி மாறி நடக்கும்படியாக அப்புறம் பெரிய பேரோலியை நடத்துதல், பேரோலிக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு, மீண்டும் படைக்கப் போகின்றார், மீண்டும் உற்பவம் நிகழ்தல். ஆக தோற்றம் இருப்பு இடைப்பட்ட அழிவுகள் பேரோலி மறுபடி தோற்றம் இருப்பு இது மாறி மாறி மாறி நடக்குது. இது என்னன்னா சிவபெருமான் வந்து அந்த பெரும் சூறை காற்று போன்றவர், காரணக்கடவுளர்கள் எல்லாம் சிறுகாற்றாக அவருடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கின்றார்கள். நாமளும் பஞ்சபூத உலகங்களும் அதில் அகப்பட்ட பொருள்கள். நம்ம மட்டுமல்ல உலகங்கள் மட்டுமல்ல அந்த காரண கடவுளர்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த தோற்றம் இருப்பு என்ன மாப்பேர் ஒளியினால் ஒடுங்குதல் மீண்டும் தோன்றுதல் என்று சுழற்றி கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவர் என்றும் இளமை குறையாமல் வலிமை குறையாமல் குலகனாக இருக்கின்றார். அதான் மாப்பேர் ஊழியும் நீக்கமும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும், தோற்றம் படைத்தல் சிறப்பு என்பது காத்தல்னு கொள்ளலாம், ஈற்றோடு அந்த ஈருங்கிறது அவ்வப்போது நடக்கின்ற அழிவுகள் இல்லையா, இவற்றோடு சேர்ந்தது இவையெல்லாம் இவற்றோடு சேர்ந்தது ஒரு ஊழி காலம் மாப்பேர் ஊழி மகாசங்கார காலம். மாப்பேர் ஊழியும் அப்புறம் பாருங்க நுணுக்கமா சொல்லியிருக்காரு பாருங்க, மாப்பேர் ஊழியும் நீக்கமும் இருக்காங்க. ஊழி காலத்தின் நீக்கம்னா என்ன, புனர் உற்பவம். விளக்கம் அருமையா உரையாசிரியர் விளக்கம் சொல்றாங்க, ஊழி காலத்தின் நீக்கம்ங்கிறது என்னது, ஊழி காலம் நீங்குதுன்னா ஒடுங்கிய ஊழி காலம்ல உலகம்லாம் ஒடுங்கும், ஊழிக்காலம் முடிஞ்சு போச்சுன்னா உலகம் மறுபடி தோன்றுது, உலகம் மறுபடி தோன்றும் என்பதை ஊழியின் நீக்கம் என்று அழகுற சொல்லியிருக்கின்றார். என்ன மாப்பேர் ஊழியன்னு பயப்படுறோம், அது நிரந்தரம் இல்ல, அதுவும் நீங்கி போகும் மீண்டும் உலகம் தோன்றும் அப்படின்னு நமக்கு தேற்றுவதற்கு வசதியா சொல்றாரு பாருங்க. மாப்பேர் ஊழியும் நீக்கம், நீக்கம்னா மறுபடியும் இந்த உலகம் தோன்றுதல், தோன்றிய பிறகு காலையில் பிறகு நிலை பெறுதல், அதான் நீக்கமும் அப்புறம் நிலையும், நீக்கமும் நிலையும் எப்படி வருது, சூக்கமோட தூளத்து, அதாவது தோன்றுதல் தூளம் ஒடுங்குதல் சூக்குமம், சூக்கமோட தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின், சூறை மாறுதம்னா பெரிய சூறை காற்று, பெரிய சூறை காற்று அதனால் எரியப்படும் சிறிய காற்று, பெரிய சூறை காற்றினால் எரியப்படும் சிறிய காற்று. சிறிய காற்றை சொல்லும் போது சிறிய காற்று காரண கடவுளர்களுக்கு ஓமை. அப்ப சிறிய காற்றுக்குள் சிக்குண்டு கிடக்கும் பொருள்களாக ஏனையோரையும் பஞ்சபூத உலகங்களையும் கொள்ளலாம். ஆகவே சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குலகன், கொட்க என்றால் சுழல, இதெல்லாம் மாறி மாறி நிகழும்படி உலக தோற்றமும் காத்தலும் அவ்வப்போது நடக்கும் ஒடுக்கமும் மாப்பேரூழியாகிய மகாசங்காரமும் மீண்டும் புனர் தோற்றமும் மீண்டும் காத்தலும் ஒடுக்கமும் மாப்பேரூழியும் இப்படி மீண்டும் மீண்டும் இது நடத்தல்தான், அதுதான் கொட்க பெயர்த்தல், அதாவது சுழன்று சுழன்று வரும்படி செய்தல், இந்த எல்லாமே சுழன்று சுழன்று வரும்படி செய்தல். இப்ப காரண கடவுளர் எல்லாரும் அவனுடைய பிடிக்குள் இருப்பதை எத்துணை அருமையா காட்டுறாங்க பாருங்க நம்ம மணிவாசக பெருமான். ஒவ்வொரு தேவர்களை பார்த்து ஒவ்வொருவர் வியந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அந்த சூறை மாறுதத்தால சுழற்றி அடிக்கப்படுற சிறுகாற்று மாதிரி இவர்கள்லாம் சுழற்றி அடிக்கப்படுகின்றார்களாம். அதனாலதான் அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மரை நொந்தினார், 6 கோடி நாராயணர் அஞ்சனே, 7 கங்கை மணலெண்ணி நிந்தினர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே நாங்கள். இப்ப சிவபெருமான் எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறார் பாருங்க, எத்தனை முறை புனர் உற்பவமோ மகாசங்காரமும் நிகழ்த்தினாலும் இளமை குன்றாமல் வலிமை குறையாமல் அப்படியே இருக்கிறாராம் பெருமான். அதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன், அந்த தொடருடைய பெருமை திருவண்ட பகுதி மூலமா பார்த்தாதான் தொடருடைய பெருமை நமக்கு தெரியுது. அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த அந்த சிறப்பு தகுதி இருக்கின்றது. அதனாலதான் அவனோட ஸ்தானத்துல வேற யாரையும் வச்சு சொல்லாதீங்க, அப்படி சொல்பவர்களை கண்டான் அம்மனாம் அஞ்சுமாரே என்றெல்லாம் அச்சப்பத்துல பாடுவதனுடைய நோக்கம் இப்படித்தான் இல்லையா. ஆகையினாலே ஊழி முதல்வன் என்று ஒருவனை ஏழை பங்காளனை, அப்ப ஊழி காலத்தை சொல்லிட்டு ஒரு பாகத்தில் அம்பாள் இருப்பதை குறிப்பிடுகின்றார். அம்பாள் என்பது அருள், அப்ப அந்த ஊழியை நிகழ்த்துவதும் நம் மீது வைத்த கருணைதான் என்பதை, ஏன்னா ஊழின உடனே அது நமக்கு கடுமையா தோன்றுறது, அதுக்கு அதுவும் கருணையின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் கதை. அதுக்கு அடுத்தபடியாகவே சொல்லிவிட்டார், ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் என்று சொல்லி அருமையாக குறிப்பிடுகின்றார். 8வது திருப்பாடலை தொடர்ந்து 9வது திருப்பாடல், ஒரே ஒரு செய்தி இந்த 8வது திருப்பாடலே சொல்லிவிட்டு 9வது திருப்பாடலுக்கு வருகின்றேன். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கரணை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அல்லவா. கேளில் என்பது ஒப்பில்லாத என்று பார்த்தோம். செய்யுள்ள அடையாத கொடுக்க வேண்டியது ஒரு இடத்துல கொடுத்துட்டு அது கூட ஒவ்வொன்றையும் பொருத்திக் கொள்ளலாம். கேளில்னு ஒரு தடவை சொல்லிட்டு இல்லையா, அதை வந்து பரங்கரணை கூடயும் விழிப்புணர்வு கூடயும் நம்ம பொருத்திக் கொள்ளும்படி செய்யலாம். ஆனால் அப்படி கூட அமைக்காமல் ஒவ்வொரு முறையும் கேளில் கேளில் என்று சொல்லியிருக்கின்ற பாங்கனை நம்ம இப்படி செய்யுள்ள நமக்கு கிடைக்காது. கேளில் பரஞ்சோதி, திரும்பவும் கேளில் பரங்கரணை, திரும்பவும் கேளில் விழிப்புறுகள், ஒவ்வொரு முறையும் ஒப்பில்லாத ஒப்பில்லாத. ஏன்னா அந்த சிவபரத்துவ உணர்ச்சி அடியார்கள் உள்ளத்தில் வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்ற பெருநோக்கம் தான் அதுக்கு காரணம். ஒவ்வொரு முறையும் கேளில்னு சொல்லியிருக்கிறாங்க, மூன்று முறையும் ஒரே அடியிலே மூன்று முறை கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கரணி கேளில் விழிப்புறுகள். ஆகவே அதை நாம் சிந்தனையில் கொண்டு
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் பொன்னும் மெய்ப்பொருளும். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் ஒளிவளர் விளக்கே. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒளிவளர் விளக்கே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் பாலுக்கு பாலகன். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

மண்ணுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவனே மண்ணிய தில்லைதமிழ் ஆலைக்கும் அந்தனர் வாழ்கின்ற

சிவா எனும் சைவம் பாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: மடையில் வாழை. பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கராக பண்ணிலே அமைந்த திருப்பதியங்கள் 4 நூல். முதல் திருப்பதிகம் திருத்துறையூர் திருத்தலத்திற்குரிய திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் ஆனந்தத்து அழுந்தல்.

0: இப்பதிகத்தினுடைய பண் மோகனமாகிய பண் ஆகும். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம் ஆனந்த பரவசம். இதனுடைய ராகம் சாருகேசி என்கிற ராகம். ஆனந்தமான பரவசமடைய அடிகள் பாடிய பதிகம் இது.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அறுபத்தி மூணு அடியோர் வரலாற்றுல அப்ப எத்தனை பேருக்கு என்ன அனுபவமோ சேக்கிழார் திருவாய்க்கினால் சொன்ன இடம் சேரமன் பெருமாள் தான். நம்முடைய இதுல சித்தாந்த சாஸ்திரத்திலையும் இந்த சிலம்பொடி மட்டும் தான் சொல்லுது. எங்க இது

திருவுந்தியாரில் 14 சாக்கத்துல திருவுந்தியாரில் இந்த அனுபவத்தை இந்த அனுபவத்தை. அப்ப திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று அந்த மாதிரி அனுபவம் அந்த அறிவுகளுக்கு ஏற்படுகின்ற பொழுது சிலம்போசையோ கடல் ஓசையோ அல்லது மற்ற ஒலி சொல்வது அந்த ஓசையில மயங்கி இருந்துட மாட்டாங்களாம். அந்த ஓசை வழியே சென்று அவங்களுடைய ஆன்மாவை செலுத்தி என்ன பண்ணுவாங்க, ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடன்று உந்தி வர பெருமானி வழிபாடு செய்ப்பா. அங்க வேற யார் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க, நேர்பட அங்கே நின்று உந்தி பெற நடராஜா இருப்பார், நீ இருப்ப, வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்களா. நேர்பட அங்கே நின்று உந்தி பெற இந்த அனுபவத்தை அருமையாக நம்முடைய மணிவாசகர் பெற்ற. எனவே சேரமான் பெருமாள் பெற்றதை நாம் பெரிய பிராணத்தால் கண்டோம், மணிவாசகர் பெற்றதை திருவாசகத்தால் கண்டோம். இது அவருக்கு அவருடைய அருளி செயல் அப்படிங்களா. இனி திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும். திருப்பெருந்துரையில் இருக்கிற குருநாதன் மாதிரியே அவ்வப்பொழுது தோன்றி தோன்றி கரந்த கள்ளமும் உடனே உடனே மறைந்துடுவானா, அப்படி பல முறை அவன் செய்திருக்கிறான் பெருமான், குருநாதன் செய்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லைங்களா. அடுத்தது விட்டுடுங்க இல்லைங்களா, மற்ற வரலாறுலாம் விட்டுடணும் இல்லைங்களா. விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழந்திருந்த கொள்கையும். திருவெண்காடெல்லாம் வந்ததாகவே நமக்கு ஒன்றும் வரலாறு இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வருது திருவாசகர். திருவெண்காடு அவங்களுக்கு மனதில் தோன்றிருக்கலாம், ஓ திருவெண்காடு ஆமா, தேயடையா பிரிவீரும் பிள்ளை நூடு உள்ள நினைவு ஆயின தேவரம் பெறுவர்.

அதனால திருவெண்காடுன்னு சொன்ன உடனே அந்த அந்த குளம் பெருமான் எல்லாம் வரும். அது மாதிரி இவருக்கு திடீர்னு ஒரு சமயத்தில் தோன்றிருக்க மாட்டேங்குது, அரே திருவெண்காடு, ஆமா ஆமா குருண்ட மரம், அரே ஆமா நம்ம திருப்பரங்குறையில் பார்த்த குருநாத.

அப்படி ஒரு காட்சி அவருக்கு ஒரு நாள் எதிரொலித்திருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு அனுபவமாக இருந்த அது. இவையெல்லாம் பெருமானிய அடியன் பொருட்டு செய்தன என்று நினைவு கொண்டு வருந்துகிறது. இனி அங்கிருந்து வாங்க 74-73. தேனமரு சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். திடீர்னு திருவாரூர் காட்சி, அரே திருவாரூர் பெருமான் வராரே என்று சொல்லி அங்க தனக்கு ஞானத்தை வழங்கியதாக குருநாதனாக காட்சி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு செய்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு திருவாரூரில் தான் தெரிகிறது இல்லைங்களா. இனி இப்படியெல்லாம் இருந்தவர் 89-88. கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் சீர்காழி, அங்க அவருக்கு ஒரு காட்சி. கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும், திருக்கழுக்குண்டத்துல அப்படியே காட்டிய வடிவம் கொஞ்சம் கூட மாறாமல் சிறிது நேரம் இருந்ததான். அப்படியெல்லாம் இருந்தும் இப்படியாக இருக்கிற தன்மையெல்லாம் அடியேன் பொறுத்து செய்தன. இப்ப என்ன தெரியுமா, என்னுடைய இருளை ஏறத் தொடர்ந்தது. இப்படி கேட்கலாம், என்ன அல்லாஹ் வருமானம். கீர்த்தி திருவுகளில் மணிவாசகர் தம்முடைய இருளை ஏறத் தொடர்ந்ததாக கூறி வர்ணிக்கின்ற இடங்கள் எவையவை என இவ்வளவு நேரம். கீர்த்தி திருவுகளில் ஏனைய அடியார்பட்டு செய்தனவாக சொல்லப்படுகின்ற அருளிப்பாடுகள் எவையவை அப்படின்னு போனா மீண்டும் முன்ன போகணும். எங்க போகணும், வாங்க முன்னே போகணும். இப்படி எல்லாம் படிச்சாதான் படிச்சது இல்லைன்னா இல்லை. எல்லாம் ஒண்ணு ஒண்ணு என்ன பண்றது. இப்ப பாருங்க என்ன சொல்லிட்டார். இரண்டாவது, என்னுடைய இருளை ஏற துறந்தும்.

மண்ணு மாமலை மகேந்திர மதனில், மண்ணு மாமலை மகேந்திர மகேந்திர மலைன்னு மலை. இது பொதிய மலைக்கு தெற்கே இருந்ததாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது பொதிய மலை தான் தெற்கே இருக்கு, அதுக்கு தெற்கே மலை எல்லாம் இல்லை. இந்த கன்னியாகுமரி இருக்குதே, இதுக்கு அந்த பக்கம் எத்தனையோ மலைகள் எத்தனையோ ஆறுகள் இருந்து எல்லாம் அழிந்து போனதாக இறைநாள் கலவையில் ஒரு நூல் சொல்லுது. ஆகவே இப்பொழுது இருக்கிற குமரி இது நம்முடைய தென்னிந்தியாவினுடைய பகுதி இருக்கு. இது பல பகுதிகள் கடல் கொண்டு எஞ்சிய பகுதியாக இருக்கிறது நம்முடைய கன்னியாகுமரி. சிலப்பதி ஆசிரியம் வருது, இறைநாள் கலவியிலையும் சொல்லப்படுது. அதனால அந்த மகேந்திர மலை தான் சொல்றாங்க. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். ஏற்கனவே சொன்ன ஆகமத்தை மீண்டும் தோற்றுவித்தானாம் பெருமாள். எப்படி? தன்னுடைய ஐந்து முகங்களினாலும், தெற்கு நோக்கிய முகம், வடக்கு நோக்கிய முகம், கிழக்கு நோக்கிய முகம், மேற்கு நோக்கிய முகம், உச்சி நோக்கிய முகம், இந்த ஐந்து முகங்களும் உற்றாய் முகங்களால் பனித்தருளியும். ஏனென்றால் இந்த ஆகம அறிவு மக்களுக்கு வேண்டும் என்பது கருதி அப்படி சொன்னான். நீங்கள் இது வந்து மணிவாசருக்காக அல்ல, எல்லா அறிவர்களுக்காக, எல்லா அறிவர்களுக்காக.

இதெல்லாம் தான் வரலாறு நமக்கு தெரியல, வரலாறு தெரியல. கல்லாடங்கிற ஊர்ல அம்மையோடு இருந்து பல்வேறு அருளி செயலை செய்தானாம். என்ன அருளி செயல், யாருக்கு ஒன்று விளங்கவில்லை. அரியும் பராபரவி அல்லவா, நான் எப்புறவு எரியும். அதே போல பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது ஏண்டும் இன்னருள் விளைத்தும். பஞ்சப்பள்ளி அதெல்லாம் எங்க இருக்குது, என்ன செய்தி? ஒரு முறை பொள்ளாச்சி மாறுகின்ற பயிற்சி நடத்திட்டு வரும்போது நீங்க மரத்துல சொல்லிட்டு வாங்க, ஒரு 6 மாசம் நான் உங்களுக்கு ஒரு ஜீப்பு ஒரு ரைட்டர் டைப்பிஸ்ட் தரேன், நல்ல கொங்கு நாட்டுல இந்த இடமெல்லாம் எங்க எங்க இருக்குன்னு பார்த்து எழுதி தந்துருங்க அப்படின்னு. சீவே சீவே, அந்த ஓய்வுன்னு அது அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஓய்வுனால அது அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்கு, ரெண்டும் தெரிய மாட்டேங்குது. என்னானா என்னானா எண்ணினல்லால் ஏழையே என்று சொல்லி எண்ணுகேனும். அதுக்கு ஒரு திருமுறை தான் அல்லவா. இந்த ஓய்வுங்கிறது நீ எங்கதான் போனப்பா, எப்படி இருக்கிற, என்ன செய்து அப்படின்னு ஒன்று தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிட்டு அது சொல்லி ஒரு 5-6 மாதம் ஆச்சு. செய்வாரான உடனே ஆனா செய்யணும். கொங்கு நாட்டில் தான் அந்த பெரும்பாலும் தலங்கள் இருக்கணும். நம்ம திருப்பெருந்துறைக்கும் உத்தரகோசமங்கே தெரியுது. அந்த பகுதியில் அப்படியே போய் நல்லா பழமையா 80-85 வயசானவங்களை எல்லாம் கேட்டு இந்த பஞ்சப்பள்ளியில் இந்த வந்த பகுதியில் இருக்கா ஐயா, எங்க இருக்குது, அதுக்கு என்ன ஊர்னு பேரு, கோயில் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் சும்மா நம்ம பெரிய பிள்ளைகளில் போயிட்டு இருக்க முடியாது, அங்கங்கே இறங்கி பெரியவங்களை அந்தந்த பகுதியில் இருந்து கேட்டு அது போல கூட நம்ம சொன்ன பாருங்க. இந்த என்னது இந்த கொள்ளு பை, அது என்னது மொக்கனி, இந்த மொக்கனிங்கிறது கூட கொள்ளு பைங்கிறோம், ஒரு ஊர் பேரான், கோவில் தான் இருக்கான். அதனால நீங்க மொக்கணி அருளிய முடித்தலுமே நம்ம வந்து கொள்ளுப்பைன்னு சொல்லிட்டு இருக்கிற உரையெல்லாம் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்ப நம்ம அந்த ஊரு அதுதான் என்று தெரிஞ்சு மொக்கணி என்று தெரிஞ்சு சொன்ன நம்ம என்ன பண்ணும், கொள்ளுப்பை எடுத்துட்டு இதுதான் உரையின் காரணம். அதனால அவ்வளவு தேசம் இல்லை, ஆனா செய்யணும், செய்தால் நல்லது. இந்த தலங்கள் திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்ற ஒரு ஆய்வு, திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள். மற்றதெல்லாம் தெரியும், கழுமலம் இந்த திருக்கடை குண்டமெல்லாம் ஏறிய திருமணம் இருக்குது. இந்த மற்ற திருமுறையில் இல்லாதது இந்த மண்ணு மாமலை மகேந்திர மதனில் இருந்து பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடும் கல்லாடத்து கலந்து நிதரு, இதெல்லாம் மற்ற திருமுறையில் இல்லை, திருவாசகம் மட்டும். அப்ப திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்றே ஒரு ஆய்வு எழுதலாம். இருந்தபடி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டப்படாது, வீட்டை விட்டு போறதில்லை, ஆனா ஆய்வு எழுதப்படாது. கன்னிமாரா முனையத்துக்கு போறது, அதுல என்ன இருக்கான்னு 4 முன்னுரையை படிக்கிறது, அவன் முன்னுரையை 10 முன்னுரையை சேர்த்து பிஹெச்டி கிச்சடி என்று ஆகிப்படும் அல்லவா. அதனால அந்த கிச்சடியா மதிக்கல, போகணும் பார், நேர போய் பார்க்கணும், பெரியவங்களை கேட்கணும், கேட்டு அதுக்காக 3 ஆண்டு 2 ஆண்டு கொடுக்குறான் பிஹெச்டிக்கு, எங்களுக்கு 1 ஆண்டு கொடுக்குறான், இதுக்கு வந்து 3 ஆண்டு கொடுக்குறான். ஏன்னா பல இடங்கள் போகணும், பல நூலகங்களை பார்க்கணும், பல பெரியவர்களை கேட்கணும். இவன் இந்த ஆய்வை கொண்டு பல செய்திகள் இதுவரை தெரியாது இருக்கிற தெரியணும், அதுதான் பிஹெச்டி என்று நினைக்கிறான். அது இன்னொரு சக்தி கருது.

0: நம்ம சக்தியில இருந்தா தானே ஆப்பேல வரும். நம்ம சக்தியில இல்லையே என்ன பண்றது, அதனால ஆப்பேல வரல. பார்ப்போம், யாராவது இளைஞர் உலகம் இருந்து திருவாசகத்தில் கண்ட திருப்பதிகள் என்று எண்ணி நாளை ஒரு ஆய்வு வரும் என்றால் அது அவருடைய திருவடி பொன்பு போல் போற்றும். ஆனா போகணும், போகணும். எல்லாம் கூட சொன்னாங்க, ஏயா நீங்க போயிட்டு வந்துருக்கியா, அப்புறம் யாரையா செய்ய போறா, என்ன மரத்துல சொல்லிட்டு போறது, நம்ம இதுவும் சமயம் பண்ணிதானே. அதனால பாருங்க, பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது ஏண்டும் இன்னருள் விளைத்தும். பாருங்க, இதெல்லாம் பாரு சகாரா பலவீனமா இருக்கு நமக்கு. பஞ்ச பள்ளிங்கிறது எங்க இருக்கு, பஞ்ச பள்ளி இது ஈரோட்டில் இருந்து தள்ளியிலிருந்து இத்தனை இடங்கள் இருக்கிறது. இங்கு ஒரு சிறு கோயில் உண்டு, மிக பழமையான கோயில், அங்கு இறைவன் திருவேணி மட்டுமே இருக்கிறது என்று ஒரு குறிப்பிடமே. அதல்ல தெரு உண்மையான பதிப்பு. அதெல்லாம் என்னைக்கு வருமோ, எப்படி வருமோ அல்லவா தெரியல. சரி, அதனால கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும். எங்கேனே தெரியல, கிராத வேடமோடு வேட்டு வடிவோடு இருந்து கொண்டு கிஞ்சுக வாயவள், முருக்கம்பூ மாதிரி இருக்குமா நம்முடைய உமையம்மை வாய், சிக்கச்சிவேன்னு இருக்குமா, அதனால அப்படிப்பட்ட கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும். இந்த மாதிரி வேட்டு வடிவு கொண்டு உமையம்மையோடு கூட யாருக்கு அருள் செய்திருக்கிறார், யாருக்கு எங்கே ஒன்னு தெரியும், ஒன்னு தெரியும். விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி கடிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். இதுதான் தெரியுது, இது திருவிழா பாலத்தில் இருக்கு, திருவிழா பாலத்தில் இருக்கு. என்ன வலைவீசன படலம், என்ன பண்ணியிருக்காரு பெருமான், உமையம்மைக்கு முக்கியமான சில ஆகம குறிப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க, சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சுனா, இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, பின்னால முன்னால வந்து தெருவில் ரெண்டு பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கு. யாரு யார் ரெண்டு பிள்ளைங்க விளையாடான், மூத்த பிள்ளையும் அடுத்த பிள்ளையும் தான், ஒன்று அரச மரம் தெரியும், இது ஒன்று அயில உரஞ்சு விட்டோம் அப்படின்னு. ரெண்டு பிள்ளை ரெண்டு ரெண்டு விதமாக தான் இருக்குது, அதனால தான் நமக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு விதமாக இருக்குது. சரிங்களா, அங்கேயே ஒரு ரெண்டு பிள்ளை சரியா இல்லையே, இல்லை ஒன்று அரச மரத்துலேயே உட்காந்துருக்கு, இன்னொன்று அகில உலகம் சுற்றிட்டு வரேங்க. இப்படி ஒரு பிள்ளை, அப்படி ஒரு பிள்ளை, ஆண்டவனுக்கு அந்த ரெண்டு பிள்ளையும் விளையாடிட்டு இருந்தது. இவர் ரொம்ப ஆகமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சொன்னவொன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கா, என்ன ஒரு கொட்டாய் விட்டு ஆண்டிருக்கா, பத்தியா நான் உயர்ந்த செய்தி சொல்றேன், நீ கொட்டாய் விட்டுருக்குற, அதனால என்ன தெரியும் பண்ணணும், நீ ஒரு பெரிய நுழையருடைய பெண்ணா பிறந்துரு, யாரு மீன்பிடிப்பருடைய மகளா பிற அப்படின்ட்டு சாகம் போட்டார். பெருமாள் என்ன பண்ணி சொன்னார், இந்த சலசலப்பு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இருக்கு, பிள்ளைகளுக்கு என்னடா அம்மா அப்பா பேசிட்டு தான் இப்ப சத்தம் போடுறாங்க, பாடுறா உள்ள வேணாண்டா, அதை பாடுறா, யாரு இது ரெண்டும் பார்த்தா, நந்தி எங்க இருந்து, நந்தியம் பெருமாள் உள்ள வராங்கப்பா, என்ன கண்ட போடுவாரு, அவரு யாரு உங்க அப்பா வேணான்னு, எல்லாம் இங்க நடக்கிறக்காக தான் அங்கேயும் அப்படின்னு. இது ரெண்டு இவன் கருவிட்டு போகும் உள்ள போன அந்த அம்மாவும் தவிக்கிறார், பார்த்தது அப்பா ஒண்ணு கோச்சு முடியல, உங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு சொல்லணும், வேற வேலை இல்லையா, ஏமா நீ தான் கருவிட்டு இருக்கிற, பேசாம நீ வந்து சாப்பிட்டு படுத்துட வேண்டியதானே, என்ன இப்படிலாம் அறவரை சொல்லலாம், நமக்கு என்ன தெரியுது, அது தெரியல பாவம் அப்படிதான் சொல்ல தெரியல, அம்மா அப்பாவுக்கு எல்லாம் அம்மா அப்பாவுக்கு அறவரை சொல்ல முடியாத பத்தி நமக்கு எல்லாம் இருக்குது, அது எனக்கு இல்லை, இல்லை என்ன பண்றது, அதனால பார்த்தது யார ஒன்னும் கண்டிக்க முடியல. அம்மாவும் இன்னைக்கு ஒரு மீனவர் மகளா பிறக்க போறாங்க, அப்பாவும் கோச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றது, என்ன இவ்வளவுக்கு என்ன காரணம், இந்த பாழா போன ஆழங்கள் தான் காரணம், எட்றாத எடுத்து கடல்ல போட்டுவோம்னு. ஏதோ அது முடிஞ்சு எப்படி இருந்தது, ஆமாப்பா தம்பி அப்படின்னு, என்னால தூக்க முடியாது அண்ணா, உங்களால அதிகமா தூக்க முடியாது, நீங்க ரெவெண்ட் ரெவெண்ட் நீங்க ரெவெண்ட் ரெவெண்டா எடுக்க, நான் பாரி எரிஞ்சு விடுறேன், ரெண்டு சேர்ந்து போய் எல்லாம் அல்லவா கடல்ல போட்டு, எது இங்க ஆகமங்களை போட்டுதான், எல்லாம் திருவிழா பணத்துல இருந்தது அல்லவா, நிறந்த கதையெல்லாம் நமக்கு எங்க தெரிய போகுது, இருக்கு போன உடனே பார்த்தார் இவர், யார் இந்த ரெண்டு பேர் மேலே செய்யறது இந்த பையன் அப்படின்னாரு, முதல்ல இந்த ரெண்டு பையன் விட்டது யார் உள்ளேன்னாரு, அப்பதான் அதான் தகராறு தெரிய, நீங்க நினைக்கிறீங்களே தவிர அந்த போஸ்ட் ரொம்ப தகரமானது, விடாட்டியும் தகராறு விட்டாலும் தகராறு. விட்டா சில்லற வாங்கிட்டு விட்டுட்டாமா, விடல என்ன சில்லற தள்ளாக்கல தான் விட மாட்டேங்கிறான். என்ன என்ன பாடு பத்தீங்களா, எல்லா தகுதியுமே கடினமான தகுதி தான், நினைச்சதுமே தவிர அதுதான் அது கஷ்டம்தான் படுது பாவம். பார்த்தார் அவர் பிடிச்சிட்டாரு, நான் சொன்னேன் நீ போய் வந்து கடல்ல மீனா பெற அப்படின்ட்டு. யார் நந்திக்கு இந்த ரெண்டு பையன்ல என்ன பண்ணாருனாரு, ரெண்டு பையன்ல பெரிய பையன் வந்து பரமசாது வந்து ரெண்டாவது அதிகமா விஷயம் பண்ணாது, அதனால ரெண்டாவது தானியே தான் விநாயக பெருமானாக இருக்கிறான்னு ஒரு ஒரு ஐதீகம் வேற அப்படின்னு. அதை ஒண்ணும் பண்ணாம இந்த பையன் நீ வந்து மதுரையில போய் ஒரு செட்டியார் வீட்டுல இருந்து வாய் ஊனையா பெற போடா அப்படின்ட்டு. யாரு இந்த சின்ன பொருளுக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்காகத்தான், ஏன்னா கேட்ட அம்மா பிறந்து அந்த மீனவர் மகளாய் பிறந்தா அந்த நந்தி போய் அந்த கடல்ல சுறா மீனா இருந்து எல்லாத்தையும் வந்து அட்டை ஆசம் பண்ணுது இறங்க விடல. அந்த மீனவன் பார்த்தானா என்ன பண்றதுன்னா, ஒன்னு அந்த மீனை பிடி சுறா மீன் பிடிக்கல, இந்த மீனை யார் பிடிக்கிறானோ அவன் வந்து அவனுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன். பார்த்தார் நம்மா வலையெடுத்துக்கிட்டார். நம்ம என்ன பண்றோம் சொல்லு. ஆமா அந்த அம்மாவை மனுக்கிறதுக்கு தகுதி வேற யாருக்கு இருக்குது. இங்க இருந்து போனார், என்னப்பா நீ என்ன மீன் பிடிக்கிறாளானார். ஆமானார், இங்க ஒரு சுறா மீன் இருக்கு உன்னால பிடிக்க முடியுமானாரு. சுறா மீன் என்ன, அதுக்கு அப்பாற்பட்ட மீனையும் ஐயா பிடிப்பார் அப்படின்னாரு. அவ்வளவுதான் பெரிய பேசுற போய் பிடிப்பார் அப்படின்னாரு. நேரம் இதெல்லாம் ஒளிய மொழியில காட்டணும், எவன் காட்ட போறான் அவ்வளவு. அதுக்குள்ள என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுறா மீன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகமத்தவங்க எல்லாம் இந்த பிள்ளைங்க போட்டு பாருங்க, இந்த போட்டதை எல்லாம் எடுத்து வாயில அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து பத்திரமா வச்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆகமாச்சு இந்த சின்ன பிள்ளைங்க தூக்கி போட்டுதான்னு சொல்லிட்டு அது வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு. ஆனா இது என்ன, அந்த ஏடுன்னா வாயில மீன் படிச்சு அப்படி கொண்டாந்துடும், மனுஷன்னா ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் காட்டலாம், என்ன பண்றது. இவர் பார்த்தார், பார்த்தனுடைய போட்ட அப்படியே அந்த மீன் போட்ட உடனே அப்படியே எப்படா வரும்னு நினைச்சார். மீன் நந்தியம் பெருமான் நல்லவா, அதனால அப்படி வந்து உள்ள வந்து தூக்கி போட்டார். போட்டா அந்த மீன் அப்படியே தெரிஞ்சு, சரி வாமா வாமா கட்டி மேல அடிமா, என்ன நேரம் இல்லை அதனால எங்கப்பா என்ன திருமறை ஓதுவாரெல்லாம் படிக்கையா, மண்ணில் நல்ல வண்ணம் அப்படின்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் கல்யாணம் ஆயிட்டது. அவா வீட்டுல சாப்பாடு, ஐயா வீட்டுல கல்யாணம், அவா வீட்டுல சாப்பாடு. நீங்க சாப்பாடு கல்யாணம் சாப்பாடு எங்கேன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் நம்ம மூடு கல்யாணம் வெறும் மோட்டான் சாப்பிட வேண்டியதா. ஆமா கல்யாணக்காரங்க நீங்க மோட்டா தான் சாப்பிடணும் பாவம், ஏன்னா எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு குறையும் இல்லாம போகணுமேங்கிறது அவங்களுக்கு கவலை. ஆமாமா அவங்க சாப்பிட மாட்டாங்களே, நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம சாப்பிட்டோமா கிடையாது. அது மாதிரி பார்த்துட்டுதான் திருவள்ளுவர் பார்த்தார், பாவம் பல பேர் ஊருக்கெல்லாம் அறம் செய்து தான் சாப்பிட மாட்டேங்கிறான். வாடா ராஜா அறம் அறம்னா எல்லாரும் மற்றவங்களுக்கு போடுன்னு தான் சொன்னான், நீ திண்ணியான்னு கேட்டேன். ஒரு ஆள் கூட கேட்கல சாமின்னா திருவள்ளுவர், நான் கேட்கிறேன் உட்கார்றனர். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தாறு கொடுக்கணும்டா, தெய்வத்தை கொடுக்கணும், சுற்றத்தை கொடுக்கணும், நீ சாப்பிடணும்டா ராஜா நீ சாப்பிடணும் என்று சொன்ன ஒரே ஒரு பெருமை எங்கள் திருவள்ளுவர் தான். உடனே கேட்டான், ஒரு ஆள் சிரிப்பு கொடுத்தான், சும்மா இருக்க மாட்டேங்கிற அந்த சிரிப்பெல்லாம் அப்பவே வந்தது. இதெல்லாம் வாங்கி போட்டு படிச்சு எத்தனையா இல்லையா படம். அறம் என்பது பிறகு பிறருக்கு கொடுப்பதையாக தென்புலத்தார் பொருந்தும், தெய்வம் பொருந்தும், விருந்து பொருந்தும், ஒக்கல் பொருந்தும், தான் சாப்பிடுவது அறமாகுமா அப்படின்னு இந்த பிட்டு வந்தது. அந்த நேரத்தில் திருவள்ளூர் வீட்டில் படிமையில் உட்கார்ந்துருந்தார் முன்னாரு. என்னப்பா என்ன பெரிய இதுன்னாரு, நீ யாரியா எங்க திருவள்ளுவர். தர்தாப்பா என்ன உங்களுக்கு இப்போ எங்க திருவள்ளுவர் பார்க்கணும்னாரு. பெரிய கேள்வி என்னன்னாரு, தென்புலத்தாறு கொடுக்கறதாரம் தெய்வத்துக்கு சரி விருந்துக்கு சரி ஒக்கலுக்கு கொடுத்தரி, தான் சாப்பிட்றது அறமாகுமா. குரல் பாடினாருன்னு நேற்று கேள்வி, அந்த குரல் எல்லா பேப்பர்லையும் வந்தது நான் பார்த்துட்டேன், எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது, தான் சாப்பிட்றது எப்படி அறமாகும்னு கேட்க வந்திருந்தாரு. இதெல்லாம் பெரியவங்க கிட்ட கேட்கணுமா, இப்ப திருவள்ளுவரே சொல்லணுமா அடியன்னு சொல்லலாமா அப்படின்னாரு. எங்களுக்கு விஷயம் வேணும் அவ்வளவுதான். திருவள்ளுவர் பெருமானி என்று மனதில் நினைச்சுக்கிட்டு கருமையில சொன்னார், இப்ப தென்புலத்தாரையோ தெய்வத்தையோ விருந்தையோ சுத்தத்தாரையோ நல்லா சாப்பிட வைக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்னாரு. நீ எப்படி இருக்கணும்னாரு, நீ பத்து நாள் டைஃபாய்டு அல்லவா அப்பா அம்மா அப்படி இருக்குத, நீங்க நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு இருக்கும்போது நீ தம்பி தென்புலத்தார் வந்திருக்காரு. ஆமா இங்க பக்க பாட்டுல தென்புலத்தா இருக்க வைங்க. அதனால நீ சாப்பிட்டாதான்டா ராஜா வந்து மற்றவங்களை எல்லாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கெல்லாம் சாப்பிடலாம். அப்ப அந்த நான்கு அறங்கள் நிலைபெற வேண்டுமானால் இந்த அறம் நிலைபெற வேண்டும். ஆதலால் தன்னுக்கு சாப்பிடுவதும் அறமாயிற்று. இவ்வளவு சொல்வாரா பரிமேலர்? எல்லா அறங்களும் தான் உடனாயிருந்தே செய்யப்படுவதாக தன்னை ஓம்பலம் அரணாயிற்று. தமிழ் அழகான தமிழ். அதுக்காகத்தான் அந்த பாலா போன பரிமேல உரையை படிக்கணும்னு சொல்றது. என்ன பண்றது? வேண்டாம், விட்டுட. எங்களுக்கு என்ன வந்துட்டு, எங்களுக்கு என்ன வந்துட்டு நஷ்டம்? உனக்கு அறிவு நஷ்டம். எல்லா அறங்களும் தான் உடனாய் நின்றே செய்யப்படுவதாகவும் எந்த அறத்துக்கு எப்பா செவுத்து வச்சுதானப்பா சித்திரம் எழுதணும்? செவுத்தே எடுத்துட்டு சித்திரம் எழுதுறேன்னா அது எப்படி சார் முடியும்? அப்ப தண்ணியே இல்லாம மற்ற அறையும் பட செய்யறது. எல்லா அறங்களும் தான் உடனாய் நின்றே செய்யப்படுவதாகவும் தன்னை ஓம்பலும் அரணாய். என்ன அருமையான தமிழ், என்ன அருமையான வழக்கம். திருமூலர், திருமூலர் உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தே. எல்லாரும் உடம்பை சுருக்குனாரு. இல்ல சுவாமி, என் அடியேன் உடம்பை வளர்த்துதான் என் உயிரையே வளர்க்க வேண்டியிருக்கு. நீ திருவண்ணாமலையில வந்து மனோகரனோட மற்றவங்களோட போய் கிரி கிரி பிரச்சனை வரணும்னு சொன்ன, எப்படி தான் முடியும்? நேற்று ராத்திரி எட்டு எட்டு ரெண்டு ரவா தோசை தின்னு இருந்தாதான் மறுநாள் காலையில் போகலாம். அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு 25 நாள் ஆச்சு. நான் திருவண்ணாமலை கிரிபிரதட்சணம் வரலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு 25 நாள் ஆச்சுன்னா உடம்ப சேர்த்துக்க அடுத்த மாதம் கிரிபிரதட்சணம் வரலாம் அப்படின்னு. இல்லை இவனை யார் வீட்டு போறது? நம்மோட வந்து அப்ப உடம்பை வளர்த்தி கிரிபிரதட்சணம் வரணுமாடா. நீ அதுக்காக போகும்போது பட்டாணிகளை வாங்கி தின்ட்டு போகாத. 14 கிலோமீட்டர் சிவ சிவ நல்ல சிவசிந்தனையோடு போகணும். ஏற்கனவே நல்ல உடம்ப வளர்ந்தா இருந்தா தான் அந்த 14 கிலோமீட்டர் நடக்க முடியும். இதெல்லாம் பெரியவங்க முறை எழுதுனாங்க. என்ன பண்றது, படிப்போம்னு நினைச்சாங்க. எனவே இந்த மாதிரி இந்த பிள்ளைய உடனே திருமணம் ஆகி எல்லாம் முடிஞ்சுதான். எனவே வலைவீசன பள்ளம் இந்த பள்ளத்துல இந்த வரலாறு இருக்கு. இப்ப பாருங்க, அந்த வரலாறு தெரியவரும் கேவேதராகி அந்த துன்பந்தரும்படியான வேடராக திறன் தோண்டி கேடியது படுத்து. எந்த கேடியது? அந்த நந்தியம்பெருமான ஆகிய துறாமியினை தான் பிடித்து கேடியது படுத்து மாவியாகமம் வாங்கியும். அந்த நந்தி என்ன பண்ணுச்சு? அப்படியே வரும்போது வாயில் அப்படியே நிறைய வச்சிருந்தது. என்ன பண்ணார்? ஆகமம். நீங்க அருளியது இந்த சின்ன பிள்ளை தூக்கி போட்டது நான் வாயில எடுத்துட்டு வந்தேன். அருமை அருமை அப்படி என்ன இருக்கணும் நந்தி என்ன சொல்லிட்டு அந்த மாவே தாகிய ஆகமம் வாங்கியும் ஆகமத்தை மீண்டும் நிலைப்படுத்தினார் என்ற ஒரு வரலாறு. அப்போ இந்த ஆகமம் எதற்காக அப்படி நிலைப்படுத்தணும் எதற்கான்னு கேட்டா, நம்ம நாமெல்லாம் அதை கேட்டு உய்வதற்காகத்தான். அது இப்ப மணிவாசகராகிய தம்பொருத்தல்ல நம்பொருத்து என்று மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்றாயும் அங்கலால் பணித்தருளியும். அந்த ஆகமத்தை மீண்டும் ஒரு காலத்துல அந்த 5 முகங்களினாலும் பெருமான் பணித்தான். இந்த 5 முகங்களால் அந்த மாதிரி செய்தார் என்பதை விளக்குகின்ற திருமுறை 10ஆம் திருமுறை ஆகிய திருமூல திருமந்திரம் மட்டுமே மட்டுமே, வேற எந்த திருமணம் கிடையாது. அப்போ இந்த 5 முகத்திலிருந்தும் பெருமான் சொன்ன ஆகமத்தை எப்படி தோற்றுவித்தார் என்பதை சத்தியோஜாதம்ங்கிற முகத்திலிருந்து காமியம் யோகம் சிந்தியம் காரணம் அச்சிதம் என்று 5 ஆகமம். வாமதேவ முகத்திலிருந்து தீர்த்தம் சகச்சிரம் என அந்த ஆகமம் நம்ம கண்ணாலோட பார்த்தது இல்லை. 5 முன் சுப்பிரவேதம் என்று சொல்கின்றதே அந்த முகத்தில் படித்தானாம். அப்புறம் அகோர முகத்திலிருந்து விஜயம் நிச்சுவாசம் சுவாயம்புவம் ஆக்கினேயம் வீரம் வீரம் என்பது ஒரு ஆகமம் எல்லாம் அந்த மாதிரி வருகிறேன். அப்புறம் தற்புலத்திலிருந்து ரௌரவம் மகுடம் விமலம் இந்திரஞானம் முகவிந்தம் என்ற. ஈசான முகத்திலிருந்து புரோர்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோத்தமம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுளம் என்று சொல்லி இந்த முதல்ல 8 சொன்னலாம். எனவே 28 ஆகமங்கள். எனவே 28 ஆகமங்களையும் 5 முகங்களிலும் தோற்றுவித்தான். இந்த கருத்தை நாம் பெற வேண்டும் என்றால் திருமூல திருமந்திரத்தில்தான் இந்த கருத்து இருக்கு. அல்லவா, இந்த ஆகம நம்ம பெயர்லாம் அதுதான் இருக்கு. எனவே இப்படியாக அந்த ஆகமங்களை எல்லாம் தோற்றுவித்தான் பெருமான். இதெல்லாம் அந்த மணிவாகர் பொருட்டு மட்டுமல்ல, எல்லோருக்குமாக
1: நந்தம் பாலியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய மருந்தருணியும். இது விளங்கல. நந்தம்பாடி இப்பொழுது எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? கொங்கு நாட்டுல எங்க இருக்குது? ஈரோடு பக்கமா, பெருந்துறை பக்கமா, அவிநாசி பக்கமா? ஒன்னு விளங்கல அல்லவா. நான் மறையோனாய் நல்ல ஒரு அந்தனாக இருந்து அந்தமில் ஆரியனாய மருந்தருணியும். எந்த ஆன்மாவை காப்பாற்ற எதனால் அப்படி இருந்தான்? ஒன்றும் விளங்கல. சரி, வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி வேறுடை ஈசன் இப்புவனியை உய்ய கூடை மங்கையும் தானும் வந்தருளின். எத்தனையோ சமயங்களில் எத்தனையோ பெருவிப்பதற்காக பெருமான் வந்தான். தான் மட்டும் வருவதில்லை, தான் தன் தையலுமாய் வருவான், அம்மையப்பராக வருவான். அப்படியெல்லாம் வந்தும் இப்ப அடுத்த ரெண்டு பேர்லாம் விட்டுணும். ஏன்னா முன்ன வந்து நம்ம படித்தது இல்லைங்களா, அதனால இப்ப எது படிக்கணும்? வேலம் புத்தூர் விட்டேலருளி கோலப்பொழிவு காட்டிய கொள்கையும். இது வந்து என்னன்னா, இந்த வேலன் புத்தூருங்கிறதா, வேலம் புத்தூர்னு ஆகி போச்சு, வேலம் புத்தூர். அது உக்கரகுமாரனுக்காக விட்டேறு விட்டேறுனா வேல். உக்கரகுமாரனுக்கு வேற்படி கொடுத்த படலம்னு ஒரு படலம் நம்முடைய திருவிழா படத்தில் இருக்குது. அந்த வரலாற்றை குறிக்கிறது இதுங்களா. எனவே திருவாசகத்தில் காணும் திருவிளையாடற்பான கூறுகள் எவை என்று கேட்டால், இப்ப ரெண்டு மூணு பார்த்துட்டோம், இன்னும் நாளும் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் இல்லை. இப்படியாக இருக்கு இந்த வரலாறு தெரியும். அதுல பார்த்தோம் தப்பன மதனில் காந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு இந்த விளைவும் விளங்கல. சாந்தம் புத்தூர் அது வந்து சாத்தன் புத்தூர்னு இருக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அது சாந்தம் புத்தூர்னு இருக்குது. ஆனா அது எங்க இருக்குது என்னன்னு தெரியாது. ஆனாலும் அங்க என்ன செய்தார்னு கேட்டா, தற்பன மதனில் விற்பொரு வேடற்கு இந்த விளைவும். யாரோ ஒரு வேடுவர், நம்ம அர்ஜுனன் மாதிரி இருக்கலாம், அல்லது நம்முடைய கண்ணப்பர் மாதிரி இருக்கலாம். அவர் என்ன பண்ணுவாராம், தினமும் தர்ப்பணம்னா கண்ணாடி, கண்ணாடியில அந்த பெருமான் காட்சி அளிக்க அந்த காட்சியை கண்டு கொண்டிருப்பாராம். அது மாதிரி இந்த சாந்தம்புத்தூர்ல எந்த வேடருக்காக எப்படி காட்சி கொடுத்தான் என்பதெல்லாம் தெரியல. அப்படி ஒரு எனவே இந்த அமைப்பு இருந்து வெப்பொரு வேடற்கு இந்த விளைவும். இனிமே ஒரு பத்து வரி தாண்டிடுவோம். ஏன் அதெல்லாம் யாருக்காக? மணிவாசகருக்காக இல்லைங்களா. இப்ப ஐம்பதாவது வரணும். பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும். இது வழங்குது திருப்புவனம்னு அந்த ஊர் வழங்குது. இப்ப எங்க இருக்குன்னு தெரியும், பாண்டாட்டு பக்கத்துல இருக்குது, மதுரை பகுதியில் அல்லவா. அதுல பொன்னணையாள்னு ஒருத்தி, பொன்னணையாள்னு அந்த அம்மா தன்னுடைய சொத்தெல்லாம் எடுத்து அடியவர்களுக்காக உணவு கொடுத்துட்டாங்க. சும்மா ரெண்டு இந்த இரும்பு துண்டு போக்குவரத்து இப்படித்தான் நாலஞ்சு துண்டு கட்டுறது அருளும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆசை என்னன்னு கேட்டாங்க, சொக்கநாதரை நல்ல தங்க கட்டியில சொக்கநாதரை செஞ்சு பார்த்தா தேவலான ஆசை. சில்லற கையில உரணா இல்லை, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து சொக்கநாதரை அதை வைக்கணுமா, சொக்கநாதரா ஆக்கணுமா. ஆனா அடியவர் தினமும் சொக்கநாதா நான் எனக்கு வேற ஒரு ஆசை இல்லப்பா, தங்கம் எடுத்து நான் வந்து கழுத்துல மாலையா போட்டுக்கணும் ஆசை இல்லை, இந்த குடிசையை வந்து கோபுரமாக்கணும்னு நினைக்கல, முன்ன வந்து இந்த தங்கத்துல பசிச்சு அப்படியே பார்த்தா தேவலாம் அப்படின்னு பெருமான் பார்த்தானா. எல்லாம் வல்ல சித்தர் ஆன படலம்னு ஒரு படலம், 64 திருவிழா எல்லாம் வல்ல சித்தர் அப்படி வந்தாரா. என்ன பாட்டி என்ன உட்காந்துருக்க, என்னமோ ஐயா எனக்கு என்ன பாட்டி என்ன குறை உங்களுக்கு, என்ன பண்ண போற அந்த குறைய கேட்டு இல்லப்பா என்னமா சொல்லுமா இந்த மாதிரி பண்ண.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் கைமாறு கொடுத்தல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 21 பதிகம் முதல் பாடல் புவம் வழி வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்சிவபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருவிராகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

0: வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை. பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றுதலுக்குரிய சேக்கிழார் பெருந்தகை அருளிச் செய்த 12-ஆம் திருமுறையிலிருந்து இரு பாடல்கள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திரு இளம்பயம் கோட்டூர். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த தேவாரம். பண் குறிஞ்சி, ராகம் அரிகாம்போதி, தாளம் திசிர திருகுடை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருமுதுகுன்றம் நடநாட்டு தலங்கள் 22 ஒன்று திருமுதுகுன்றம், விருத்தாசலம், பழமலை, விருத்தகிரி என்பன வேறு பெயர்கள். பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின. அம்மலைகளுக்கு எல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுண்டர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம். திருமலை பூமியின் கீழ் அதி சுக்குமமாக உள்ளது. அதன் கொடிமுடி மீதே பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆண்டோர் கருதுவர். தட்சிண வாகினியாக மணிமுத்தாறு பெருமான் திருக்கோயில் வாயிலை அடுத்து ஓடுவது முதுகுன்றவாணர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போன்று உள்ளது என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார்கள். மேலும் மலைப்பண்டங்களான கொத்தார், மலர், அகில், சந்தனம், குளிர், குங்குமம் முதலியனவற்றை பாதகாணிக்கு பொருளாக சமர்ப்பித்து வழிபடுவதாக காட்டியிருக்கும் திறம் கவுனியர் பெருமானுக்கே உரியது. அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள், சுந்தரர் பெருமானுடைய திருப்பதிகம், மேலும் அணிசெய்வன மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னை இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு. இரு தலங்களிலும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் உள்ளனர். ஐம்பெருங்கோபுரங்கள், 5 கொடிக்கம்பங்கள், 5 நந்திகள், ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி கவினார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவர் பழமலைநாதர், விருத்தகிரீசர், இறைவி விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, திருத்தலமரம், வன்னி, இம்மரம் காலத்தால் மிகத் தொன்மையானது. இம்மேடையில் ரோமசர் உள்ளிட்ட திருமேனிகள் உள்ளன. தீர்த்தம் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு முதலியனவாம். யாஜ்ஞவல்கியர், சுக்கராச்சாரியார், சிகண்டி, கோசிகன், விதர்க்கண செட்டி, விபச்சித்து முனிவர், அகத்தியர், ஸ்வேத மன்னர், நாதசர்மா, அனவர்த்தனை முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பர். அருணகிரிநாதர், குமாரதேவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள ஆலத்து பிள்ளையார் கோயில் அருள் செறிந்த அற்புத ஆலயமாகும். திருத்தலத்து பிரகாரம் ஒன்றிற் கைலாச பிரகாரம் என்று பெயர் அமைந்தமை காணலாம். மேலும் பஞ்சாவரண பிரகாரம் அமைந்த பதி என்பதும் அறிய வேண்டிய ஒன்று. சிவாகமக் கோயில் தனியே உள்ளது. திரு எருக்கத்தம்புலியூரை வணங்கி பதிகம்பாடி புறப்பட்ட காளியர் மன்னர் வழி நெடுகிலும் உள்ள பல தலங்களையும் போற்றி பணிந்து திரு முதுகுன்றத்திற்கு எழுந்தருளினார். வரும் வழியிலேயே முதுகுன்று அடைவோமே என்று ஆர்வத்தோடு எழுந்தருளிய செய்தி பதிகப் பாடல்களில் பறக்க காணலாம். கண்ணுதற் பரமர்தம் கவினார்ந்த ஆலயத்தை கண்டு தொழுது கலைஞான செம்மல் கவுனியர் பெருமான் திரு இருக்கு குரல் எனும் அமைப்பில் அமைந்த திருப்பதிகம் ஓதி அருளினார். வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவசியம் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நின்று மலர் தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவியலூர், பண் நட்டவாடை, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு, தலம் திருப்புந்தராய், பண் காந்தாரப் பஞ்சமம். திருச்சி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு தூங்கானை மாடம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம். திரு தூங்கானை மாடம் எனும் திருக்கோயிலுக்குச் சென்று பெருமானை போற்றி மகிழ்ந்து தமக்கு மூவிலைச் சூலமும் இடவக்குறியும் பொறிக்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தயுள்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவீழி மிழலை
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்பனையூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் சீகாமரம், இராகம் நாதநாமக்கிரியா. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு மகளிர் இழிவு. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் மகளிர் இழிவு.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி

அது இல் பாவமே அல்கோ இன்று தொடங்கி.

தான் பட்டது ஒன்று அறியார்கொல் சார்வரே காம்புற்ற செல்லற் கைலைக்கோ பாம்புற்ற ஆரத்தான் பத்தர் அக்கரு.

மனமுற்று மையலாய் மாதரா தங்கள் கனமுற்று காமத்தே வீழ்வர் புனமுத்தின

0: காமல் எப்பொழுது சொல்லே திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் தக்கராகம் ஏழாவது கட்டளை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய குறும்பை முலை என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை பன்னிசை முறை தொடர்ச்சி. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: ஞானசம்பந்தருடைய பதிகங்களுக்கு பேர் திருக்கடை காப்புன்னு பேர். திருநாவுக்கரசர் பாடியதுக்குத்தான் தேவாரம் பேர். சுந்தரர் பாடியதுக்கு பேர் திருப்பாட்டு என்று பேர். மாணிக்கவாசர் பாடியதுக்கு திருவாட்டு. அது என்னமோ கால வெள்ளத்துல மூன்று பேரும் பாடியதே தேவாரம் என்று வந்துவிட்டது. சரி, அதனால தப்பு ஒன்றும் இல்லை அல்லவா. இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணி இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் திருநாவுக்கரசர் நாம் பாடிய பாட்டு, இதை பாடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் வரும்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த பதியத்தை படிச்சா புண்ணியம் உண்டு மாத்திரம் ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். யாரு? அப்பர். ஆனா சுந்தரரும் சம்பந்தரும் நான் பாடியது, ஆரூரன் பாடியது, திருஞான சம்பந்தன் பாடியது, இதை பாடினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் எழுதி வைத்தார்கள். இந்த அமைப்பு அதில் இருக்கிறது நிச்சயமாக. அப்பர் ஒரு இடத்துல கூட இப்படி திருநாவுக்கரசன் பாடியது, இதனை பாடினா உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த பதியத்தை படிச்சுன்னா உனக்கு என்ன புண்ணியம் உண்டுன்னு ஒரு சில இடங்கள்ல சொன்ன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போ இந்த என்ன புண்ணியம் பதிகத்தில் புண்ணியம் வருவதற்கு வழி சொன்னாரா, பாபம் வருவதற்கு இதே வழியை சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். அந்த திருப்பாடலை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

0: உரையினில் வந்த பாவம். உரை என்பது வாக்கிலிருந்து வருகிற சொல். உரையினில் வந்த பாவம், உணர் நோய்கள். உணர்வு என்பது மனத்தினால் வருவது. உணர் நோய்கள், உம்ம செயல், செயல் என்பது உடல்னால வருவது. இந்த பாவத்தை, மனத்தினால் செய்த பாவத்தையும் வாக்குனால செய்த பாவத்தையும் செயல்னால செய்த பாவத்தையும் ஒரு வரையறைக்குள்ளையாவது அந்த பாவத்தை நீ செய்தியா? இல்ல. வரையறைக்கு அப்பாற்பட்டு மலை போல் அந்த பாவத்தை செய்துவிட்டார். அது தீர்வதற்கு வழி என்ன தெரியுமா? என்ன வழி தெரியுமா? திருநாரையூர்ல இருக்கிற சிவனை கையால் தொழுது விடும். எவ்வளவு எளிமையான வழிபாடு பார்த்தீங்களா? ஒரு அண்டாப்பால கொட்டு, ஒரு லட்சார்த்தனை பண்ணிவிடு, கையினால கும்பிட்டுறதா மனிதா? வரைவிக்கு அப்பால, வரைவுக்கு அப்பாலையும் செய்து விட்டா இந்த பாவத்தை. இது போகணும்னா திருநாரையூர்ல இருக்கிற சிவனை வணங்கிவிடு. எளிமை வழிபாடு, எளிமை வழிபாடுதான் தேவாரத்தில் மிகுதியாக உணர்த்தப்படுகிறது. அதனால வேற ஒரு வழிபாடு வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை. எளிமை வழிபாடு எல்லாரும் செய்ய முடியும் என்ற கருத்துதான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். திருநாரையூர் என்பது சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருக்கும். சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டருக்கும் மேற்கே அந்த தலம் இருக்கிறது. நாரை வழிபட்ட தலம் அது. உங்களுக்கு தெரியும் கழுகு வழிபட்ட தலம். அந்த கழுகு நாம பார்த்தோம் ஒரு காலத்துல. இப்ப பார்க்க முடியுமா? முடியாது. அந்த கழுகு வந்த போதே சொன்னார்கள், பாவிகள் இங்கே இருக்காதீங்கள், போய்விடுங்கள் சொன்னாங்க. இப்போ அது வரவே இல்லைன்னு சொல்லும் போது நாமெல்லாம் அப்படித்தான் என்ன வேண்டியிருக்கிறது. அந்த கழுகு ரெண்டும் மகரிஷிகள் என்று சொல்லுவார்கள். அது அப்புறமா பார்த்து. இந்த திருநார், இந்த நாரை வழிபட்ட தலம் அது. தூர்வாச முனிவர் சிவசிந்தனையில் இருக்கும் போது ஒரு துஷ்டன் அவரை போய் ஏதோ துன்பப்படுத்திருக்க. எப்போதுமே நல்லவர்களை துன்பப்படுத்துறதுதான் துஷ்டனுடைய வேலையே இல்லையா? அவன் செய்கிற முதல் வேலை அதுதான். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, நம்ம நாட்டில் அதுதான் இப்ப வளர்ந்து போயிருக்கிறது. ஆக இந்த துஷ்டன் அந்த அவர் சிவசிந்தனையை கலைத்தானா, நீ நாரையாக பிறக்க கடவுள் போ அப்படின்னு சாபம் விட்டார் தூர்வாசம் முனிவர். அந்த சாபம் போக வேண்டித்தான் திருநாரையூரை அந்த வழிபட்டானாம் இந்த நாரை. அதனால திருநாரையூர் என்று அதற்கு பேர். அந்த ஊரிலே தான் பொல்லா பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் இருக்கிறது. அது எப்படி பொல்லாத பிள்ளையார்ன்னு? பொல்லா பிள்ளையார். பொல்லாதன்னா உளியால் செதுக்கப்படாமல் தானே தோன்றியது, சுயம்பு என்று பொருள். அது எப்படியோ பொல்லா பொல்லான்னு பாருங்களா. இப்ப நம்ம நாட்டில் பாருங்க, அவர்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு இன்னைக்கு 100க்கு 100 பேர் அதான் சொல்றாங்க இன்னைக்கு. ஆமா, வெள்ளக்கட்டிங்கிறது வெள்ளக்கட்டிங்கிறான். என்னடா நீ நமக்கு தூக்கி வாரி போடுது? இது சும்மா சாதாரணமா பேசணும்னு சொன்னா கூட பரவாயில்ல. டிவிலையும் அப்படிதான் வருது, ரேடியோலையும் அப்படித்தான் வருது. கேட்டா நமக்கு தூக்கி போடுது. இந்த கமா புல் ஸ்டாப்புக்கு எல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியல. அது போட்டோம், நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஆமா, அப்படி ஆயிடுச்சு தமிழ். ஆக பொல்லா பிள்ளையார் என்பது பொல்லா பிள்ளையார் என்றுதான் இருந்திருக்கணும். பொல்லா பிள்ளையார் என்று வந்துவிட்டது. தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்று கொல்வான் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கலையே நம்ம நாட்டில். இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்கும். அது எடுத்து முடிவு பண்ணி விடுதுன்னா அதை அவனும் மாற்ற முடியாது. அரசன் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள முடியும். அவனே செய்து தப்புன்னு கூட சொல்லிவிடுவான். அப்படித்தானே சொன்னான் சிலப்பதிகாரத்துல, நானும் அரசன்னு சொன்னான் பாத்தீங்களா இல்லையா?
1: ஆனா கடவுள் எடுத்த முடிவில் தப்ப முடியாது. அதனால அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதுதான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விட்டுவிடு. ஆக அந்த பொல்லாப்பிள்ளையாரை ஒரு சிவாச்சாரியார் பூசை பண்ணி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு காரணத்தின், இதுக்கு ஆதாரம் திருமுறை கண்ட புராணம். ஆமா, நான் சொல்ற கதைக்கு ஆதாரம் உமாபதி சிவாச்சாரியார் எழுதி வைத்த திருமுறை கண்ட புராணம் தான் இதற்கு ஆதாரம். அந்த குருக்கள் ஒரு நாள் எங்கேயோ விடிய போக வேண்டிய ஒரு வேலை. அவருடைய பையன்தான் திருமகனார் தான் நம்பியாண்டார். நம்பி பிள்ளையாருக்கு பூசை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்பியாண்டார் நம்பியை கூப்பிட்டு, அப்பா நம்பியாண்டார் நம்பி, நான் வெளியூருக்கு போறேன், நாளைக்கு அந்த பிள்ளையாரை நீ பூசை பண்ணிடு அப்படின்னு. அப்பா பூசை பண்றதுன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டான். பெரிய பெரிய பெரியவனா இருந்தா கேட்டிருக்க மாட்டான், சின்ன பையன். கோயிலுக்கு போ, கிணத்திலிருந்து தண்ணியை முள்ளு, சாமி தலையில அதை ஊத்து, இங்க துணி இருக்கும் அதை எடுத்து கட்டு, சந்தனம் இருக்கும் எடுத்து பொட்டு போடு, பக்கத்துல அருகம்புல் இருக்கும் ரெண்டு எடுத்து கிள்ளி வையி, பூ இருந்தா எடுத்து வையி, அம்மா கொழுக்கட்டை செய்து கொடுப்பா அதை எடுத்துட்டு போய் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட இந்த பையன், அப்பா இந்த கொழுக்கட்டையை நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்றியப்பா, ஏப்பா அப்படின்னு கேட்டான். தூக்கி வாரிட்டு சாமி சாப்பிடறதுக்குடா அப்படின்னு, சாமி சாப்பிடுமாப்பா அப்படின்னு கேட்டான். ஏன்னா இவர் கொடுத்த போது அந்த பிள்ளையார் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. இவர் என்ன பண்ணுவாரு, பையன் போய் கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடாதுன்னு சொல்லுவதற்கு விருப்பப்படலை, சாப்பிடுன்னு சொல்றதுக்கும் சொல்லுவதற்கு இல்லை. சாப்பிடாதுன்னு சொல்லுவதை விட சாப்பிடுன்னு சொல்றது ரைட் நினைச்சு சாப்பிடும்டா. அப்ப நான் சரிட்டான். அதனாலதான் வாரியார் சாமி அடிக்கடி மேடையில் சொல்லுவார், சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற தகராறு எல்லாம் பேசாதீங்க, அதுக்கு அந்த பச்சை குழந்தைடைய நெஞ்சில் அது ஏறக்கூடாது, வீட்டில் இருக்கிற கட்ட நட்டங்களை குழந்தைகளை வச்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சாமி. எவ்வளவோ சொன்னார் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம், நாம கேட்கல. சரி, அந்த குருக்கள் போயிட்டார். மறுநாள் பையன் போனான், அவர் சொன்னபடியே தண்ணியை ஊத்தினா, பொட்டு போட்டான், அருகம்புள்ள கிள்ளி வச்சான், அம்மா கொடுத்த இருந்தாச்சு அதுல கொழுக்கட்டை, பத்து கொழுக்கட்டை இருந்தது, அதை எடுத்து வச்சு சாப்பிடுங்க சாமி அப்படின்னா. குழந்தை உள்ளம், குழந்தை உள்ளம் இல்லையா, சாப்பிடுங்கன்னு சொன்னான். அதுக்கு சாப்பிட்டு பட்டதில்ல. இந்த குருக்களையா சாப்பிடும்படி சொன்னாரோ என்னமோ. நாம கோயில்லாம் இப்ப பாக்குறோம், திறந்து காட்டி விட்டு ஒருவேளை இந்த பிள்ளையார எடுக்கணும்னு நினைச்சாலும் இவங்க எடுக்க விடுவாங்க. நான் அப்படி சொல்றேன்னு என்று தவறா எண்ணி விடாதீர்கள். என்னுடைய குருநாதன் ஆகிய மதுரை சன்னிதானம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தமிழர் பாலை எடுத்துக்கொண்டு போய் பாதி பாலை ஒரு தமிழர்ல ஊத்தி வச்சுட்டு பாதி பாலை சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிப்பார். நைவேத்தியம் பண்ண பால்ல சுவை குறைச்சலா இருக்கும், நைவேத்தியம் பண்ணாத பால்ல சுவை மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், பாலுடைய சுவையை ஆண்டவன் உண்டு விடுகிறான் என்றுதான் அவர் மேடையில் அப்படிதான் சொல்லுவார் மதுரை சன்னிதானம். அதுபோல கொழுக்கட்டையினுடைய தன்மையை அவன் உண்டு விடுவான், அது வெளியே தெரியறதில்லை. இது குழந்தை கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடுவார்னு அப்பா சொன்னாரே, இப்ப கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடலையே, அப்ப நாம கொடுத்தது தப்போ அப்படின்னு எழுதுகிறான் இந்த பையன். வா சாப்பிடுப்பா. ஒரு தடவை சொன்னான், பத்து தடவை சொன்னான், நூறு தடவை சொன்னான், ஆயிரம் தடவை சொன்னான், விநாயக பெருமானே சாப்பிடு விநாயக பெருமானே சாப்பிடுன்னு ஆயிரத்தெட்டு தடவை சொன்னான். ஆயிரத்தெட்டு அர்ச்சனை மாதிரி ஆயிரத்தெட்டு தடவை சொன்னான் பாருங்க, அது அர்ச்சனை வாய்க்குது. இந்த பிள்ளையார் சாப்பிடுற வரைக்கும் விநாயக பெருமானே உண்ணும், விநாயக பெருமானே சாப்பிடு, விநாயக பெருமானே சாப்பிடுன்னு சொன்னாரு. ஆயிரத்தெட்டு தடவை சொன்னான் சாப்பிடல, முட்டிக்குவேன், இந்த தூள்ல முட்டிக்குவேன், சாப்பிடுறியா இல்லையா? அவங்களுக்கு இல்ல சாப்பிடு. போட்ட ஒரு முட்டு டமார்னு போட்டான் பாருங்க, சாப்பிடன்ட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தையும் சாப்பிட்டு வெறும் தமிழர் நிற்கும். இதை முன்னையே சாப்பிட்டுருக்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணும்ல, காலையில எட்டு மணிக்கு வந்தா நான் பத்து மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணுமே. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் கழிச்சு போனா வாத்தியார் அடிப்பார் அல்லவா, நீ ஏன் இவ்வளவு நாளை சாப்பிடல, எனக்கு கல்வி சொல்லி அப்படின்னு கேட்டுட்டான். ஒழுக்கத்தை சாப்பிட்டதோடு இல்லாம எனக்கு கல்வியும் சொல்லி கொடுத்துருந்தோம், வாடா நான் சொல்லித்தாரங்களா, நீ கல்வி சொல்லி கொடுத்தேன். படித்து விட்டு பன்னிரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தான். வரும்போதே இந்த டப்பாவே இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தான். அந்த அம்மா பார்த்தா பையன் கோயிலுக்கு போனா என்ன வள்ளியே, பார்த்தா அந்த பையன் அப்படி ஆட்டிக்கிட்டே வர்றான்னா அது கொழுக்கட்டை இல்ல போல் இருக்கேன்னு நினைச்சான். அந்த அம்மா கொண்டு போய் திறந்து பார்த்தா கொழுக்கட்டை இல்ல. ரெண்டா நம்பி ஆண்டார் நம்பி, இங்கடா கொழுக்கட்டை எல்லாரும் சாப்பிட்டாருமா, அவளுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆகுது, கொழுக்கட்டை செய்து கொடுத்தான்னா அது ஆடாது அசங்காது அப்படியே வீட்டுக்கு வந்துடும். சாப்பிட்டாருன்னு சொல்லுது அந்த அம்மா நம்ப முடியல. எப்படிதான் சாப்பிட்டு பாருன்னு கேட்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. மறுநாள் வீட்டுக்கார் வந்தாரு, இதை சொன்னார். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்பியாண்டார் நம்பிய கூப்பிட்டு கேட்டார், சாப்பிட்டுதுப்பா, உங்க சாப்பிட மாட்டேன்னுட்டார், முடிவாகும் விட்டார், ஆயிரங்கள் ஆயிரத்தெட்டு தடவை சொன்னப்பா, அப்புறம் முட்டிக்குவேன்னு சொன்ன, அப்புறம் தான் சாப்பிட்டார். சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரா? இத நாம கண்ணார பாக்கணுமே அப்படின்னு நினைச்சார் இந்த குருக்கள். சரிடாப்பா, நான் இன்னைக்கும் வெளியே போகணும், இன்னைக்கும் நீ பூஜை பண்ணிட்டு பிள்ளையார குழுக்கத்தை சாப்பிச்சு சரிப்பா. அதே மாதிரி குருக்கள் ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு பார்த்தார், குழுக்கட்டை கொண்டு வச்சான் பையன் சாப்பிடல. ஆயிரத்தெட்டு தடவை சொன்னா, விநாயக பெருமானே விநாயக பெருமானே விநாயக பெருமானே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னார். சாப்பிடல, நேற்று சாப்பிடல, முட்டிக்கு மறுபடியும் முதல் போய் முட்டிக்க போனா பாருங்க, சாப்பிட்ட சாப்பிட்டத குருக்கள் பார்த்து எப்படி இருந்திருக்கும். இத்தனை நாள் நாம செய்த பூசை சரியா, இவன் செய்த பூசை சரியா? சிவகோசரியார் நினைத்தார், இத்தனை ஆண்டு காலமாக நாம பூசை பண்ணமே அது செய்தது சரியா, இன்னைக்கு பன்றிக்கறியை கொண்டாந்து சாமி வாயில ஊட்டுகிறானே கண்ணப்பன் இது சரியா? சிவகோசரியாருடைய கனவுல போய் திருக்கண்ண காலத்தீசன் சொன்னானா, சிவகோசரியாரே அவன் எப்படி பூசை பண்றான் தெரியுமா கேளும் என்று சொன்னதாக பெரிய பதினோராம் திருமுறையில் இருக்கிறது. அந்த கண்ணப்பன் வாயிலே தண்ணி கொண்டு வருகிறான் தெரியுமா? ஆமா, அவன் டூத் பேஸ்ட் போட்ட பல்லு வளர்க்கணும், எதை போட்டது வளர்க்கணும், அவன் எப்ப பல்லு வளர்க்கணானோ என்னமோ யாருக்கு தெரியும். மாங்கறி தின்னதும் வாயில இருக்கும், பன்றிக்கறி தின்னதும் வாயில இருக்கும், அவன் பல்லு வளர்க்கினதே இல்லை, அந்த தண்ணியை தான் வாயில எடுத்துட்டு வந்து கூறு துப்புறான் சாமியில. அப்படி துப்புறான் அல்லவா, அவன் பல்லு இருக்கு பாரு பல்லு, அது பல்லு வைரங்கள் வைடூரியங்கள் மரகதம் தெரியுமா? ஆமா, அவனுடைய தோல் வாய் என்று நீ எண்ணிவிடாதே, பொன் கரசத்துக்கு மேல் உயர்ந்தது அவனுடைய தோல் வாய். மீச அப்படி தொங்குது, அந்த மீச அப்படி துப்புறான் பாரு, துப்பும் போது இந்த மீசையில பட்டு அந்த சாமி மேல விழுது, அது தர்பயனும் இனியதுடா என்று சொன்னானாமே காலத்து ஈசன். அவன் பன்றிக்கறியை கொண்டாந்து என் வாயில ஊட்டினான். அது தேவர்களில் எனக்கு கொடுக்காத அமுதம் இருக்குப்பார். எனக்கு கொடுக்க அவனுக்கான தின்னான்கள் இல்லையா, அந்த அமுதம் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்குத்தான் பார்த்தேன் என்று சொன்னானாம். கண்ணப்பர் மரம் என்று ஒரு நூல்ல நமது 11வது திருமுறையில் இருக்கிறது அல்லவா. இந்த குழந்தை கொடுத்த கொடுக்கட்டையை சாப்பிட்டான், கல்வியும் படித்தான். அந்த அவர் படித்துட்டு 10 நூல்கள் எழுதி இருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி.

0: அத்தி என்பது யானை, அத்தி என்பது யானை, யானை முகத்தான்னு நாம் இங்க பொருள் பண்ணோம்.
1: யானை முகத்தான் அத்தி முகத்தான் என்னை நினைந்து அடிமை கொண்டு எல்லா இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் உன்னை விரசு கமல்.

அந்த நூல் விநாயக பெருமானத்தையே படிச்சுட்டு அவர் செய்தார். அதுல ஒன்று விநாயகர் இரட்டை மடி மாலை என்று ஒரு நூல் 11 திருமுறையில் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நமக்கு 12 திருமுறை தான் நமக்கு உரியது இல்லையா. சில பேர் நினைக்கிறாங்க இவ்வளவு நூல் என்னத்துக்குடா, ஏதேனும் ஒரு நூல் இருந்தா போறாதான்னு. சென்னையில அவனுக்கு ஒரு வீடு இருந்தா 12 வீடு இருந்தா வேண்டாம்னு சொல்லிவிடுவானா? ஐயோ, என்னுடைய தாப்பனார் இன்னும் 2 வீடு வாங்கி வைக்காம போய்விட்டாரு அப்படின்னா எண்ணுவானே தவிர, பைத்தியக்காரன் என்னுடைய தகப்பன் 12 வீடு வாங்கி வச்சுட்டான் அப்படின்னா சொல்லுவான்? எவனும் சொல்ல மாட்டான். அது போலதான் நமது முன்னோர்கள் இத்தனை நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல விநாயகர் இரட்டமணி மாலை என்று ஒரு நூல், திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று ஒரு நூல், அற்புதமான நூல். ஆமா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த திருத்தொண்ட தொகைக்கு அடுத்த விளக்கம் இவர் எழுதி வைக்கிறார். அதிலிருந்து அடுத்த விளக்கம் தான் தெய்வ சேக்குதார் பெருமான் எழுதி வைத்த பெரிய புராணம் அல்லவா. அதை தொகை என்பார்கள், இதை வகை என்பார்கள், பெரிய புராணத்தை விதி என்று சொல்வார்கள். நமக்கு கிடைக்குமா? எவ்வளவு பெரிய சொத்து! ஒருத்தர் தொகையா சொல்லிவிட்டு சென்றதை இல்லையா, எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு விரி என்று, அதுக்கு அடுத்தபடி ஒரு அடுத்த ஸ்டெப், ஒரு விரி எங்க இருக்கு? நம்பியாண்டார் நம்பி செய்து வைத்த திருத்தொண்ட திரு அந்தாதியிலே இருக்கு. அதிலிருந்து விரிவுதான் பெரிய புராணத்தில் பெரியார் சம்பந்தர் புராணம். பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். 3000 சில்லற பாட்டில் 1000 பாட்டுக்கு மேல் சம்பந்தருடைய வரலாறு வருகிறது இல்லையா. ஆமா, அப்படி ஒரு அற்புதமான நூலை செய்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஆக ஆளுடை பிள்ளையார் தந்தை விருத்தம், ஆளுடை பிள்ளையார் மும்மணி கோவை, ஆளுடை பிள்ளையார் உலாமாலை, ஆளுடை பிள்ளை கலம்பகம், ஆளுடை பிள்ளை திருத்தொகை, எத்தனை நூல் செய்திருக்காரு பார்த்தீங்களா? திருஞான சம்பந்தம் இருக்கு, எவ்வளவு பெருமை! நினைத்திருந்தாரே ஆனால் இத்தனை செய்திருப்பார். நாவுக்கரசருக்கு ஒன்றே ஒன்றுதான் செய்தார். அதனால நாவுக்கரசர் குறைந்து விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி இடம் உண்டு, அது முதலிடம். அதத்தான் தவ முதல்வர் சம்பந்தர் என்று சொன்னார் தெய்வ சேக்குதார் பெருமான் கூட என்பதை நாம் எண்ணிக்கொள்ள. ஆக இப்படி விநாயகரிடமே படித்துவிட்டு இப்படி நூலை செய்துவிட்டு தினந்தோறும் இந்த பிள்ளையார் அவர் கொடுத்த அமுதத்தை உண்டு கொண்டு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டான் ராஜராஜ சோழன். தன்னுடைய மனத்து குறை தீரணும். ராஜராஜ சோழனுக்கு என்ன குறை? சொத்து இல்லையா, மணிகள் இல்லையா, ஆடைகள் இல்லையா, சோத்துக்கு இல்லையா, என்ன குறை? தேவாரம் கிடைக்கவில்லை. நாடு பூரா தண்டோரா போட்டான், கிடைக்கல. ஏதோ சில பெரியவர்கள் சொன்னதும், தமிழ் புலவர்கள் சொன்னதும், குந்தவினாச்சியார் சொன்னதும் தான் அவருக்கு தெரிந்தது. சுருங்க சொல்லப்போனா குந்தவினாச்சியார் தான் அவருக்கு தேவார திருப்பதியங்களை நன்றாக சொன்னவர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அதே ஒரு பாட்டு, குந்தவினாச்சியார் சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு பாட்டு. நான் ஏற்கனவே இந்த பாடுகள் எல்லாம் என்னுடைய கருத்துக்கு வந்ததுதான். சிலர் சொல்லி நான் கேட்கும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஒரு பாட்டு, ஆத்ம விசாரணை, நாவுக்கரசர் பாடிய ஆத்ம விசாரணை பாடல் அது. இப்ப நம்மள ஆத்ம விசாரணை செய்கிறோமா? இல்ல, தேவாரம் சொல்லுகிறது.

0: இந்த பாடலை குந்தவி நாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அந்த கர்ண பரம்பரை செய்தியிலே வருகிறது. நான் முதல் நாளே சொன்னேன், கர்ண பரம்பரை செய்தினா என்ன? கர்ணம்னா காது, காது வழியே வந்த செய்திகள். இதுக்கு ஆதாரம் கிடையாது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருச்சாய்க்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான்.

0: திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும். நம்ம உருவமெல்லாம் வெறும் ஆண் காட்டும் உருவம். ஆனா அவனது என்னன்னு கேட்டா, அவன் ஆண் தான், பெண்ணும் காட்டுவான். ஏன், அம்மா விட்டு எப்பவும் பிரியாம அம்மையோடப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். சிவஞான சித்தியார் அவன் ரெண்டு பேரும் பிரியாதிருந்து உயிர்களுக்கு ஆங்காங்கெல்லாம் அருள் செய்வான். அவை பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் தடையானும் பண் காட்டும் இசையானும். அவன் சாதாரணமாக சொன்னாலே என்று வந்தீர் அப்படின்னு கேட்டால என்று வந்தீர் அப்படின்னா அது என்னவா இருக்கும், பேந்தே காந்தாரமா இருக்கும். சரி, இருந்து போகும் அப்படின்னு சொன்னா மேகராக குறியா இருக்கும். பேசினாலே இசை. இப்ப நாம கூட அதனாலதான் சொல்றேன், ஒரு தெம்பு வைங்க, நீங்க ஒரு விதமா படிங்க, அது எப்படியாவது அந்த ஒரு இடத்துல ஒரு இசை கலக்கும். அது போதுவா முடிச்சு சொல்லுவாங்கல்ல, ஐயா உங்ககிட்ட பொதுவா சொல்றேன், கொஞ்சம் மோகனம் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்குமாங்க. நமக்கு தெரியாது மோகனம்னு, அதனால நீங்க ஏதாவது ஒண்ணு எழுத்து படிங்க, அது ஒரு ராகத்துல போய் விழுந்துடும், பயப்படாதீங்க. தெம்ப படிங்க. என்ன மூர்த்தியில் உங்ககிட்ட சார் அந்த குறிஞ்சிப்பன் அப்படி கொஞ்சம் கலந்து போகுதுங்க, அது என்னமோ தெரியல உங்க தொண்டையில், அது போதப்பா என்ன அறியாம போகுது அப்படின்னு. அதனால வாய் திறந்தாலே ஏதேனும் ஒரு இசை வரும், அதுல ஏதாவது வரும். பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லா பயிர்கள் இருக்குதே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல் அப்படின்னு. இந்த புல் இருக்கு, இது எப்படி நல்லா மழை நல்லா பெய்தாதான் சரி, விசும்பில் துடிவேணி நல்லா மற்ற அங்கே பசுமுள் தலை காண்படுது. நல்ல மழை பெய்யலன்னா பச்சை புல்லு கூட வராதுடான. அந்த பச்சை புல்லெல்லாம் கூட இன்னைக்கு வளர்கிறதுன்னு சொன்னா பெருமானுடைய அந்த வான் சிறந்த கருணை, இல்லை கருணை. அதனால பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் திருவெண்காட்டில் இருக்கின்ற பெருமான் விடை காட்டும் கொடியானி. அவனுக்கு ஊர்ந்து போவதும் விடைதான், கையில் இருக்கிற கொடியும் விடைதான். சிக்கனும் சிக்கனும் பார்த்தீங்களா. சம்மந்தி இதே பார்த்து காப்பி அடிச்சுட்டார். சம்மந்தி என்ன பண்ணது, அவர் கருடத்தை கருடனில் தான் ஏறுவார், கொடியும் கருடன் தான். எல்லாம் அப்படிலாம் எளிமையா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் நான் பாரு ஒன்னு செலவு பண்றேமே, சிக்கனம் பாருங்க, என் கொடி ஒண்ணு அல்லது வந்து விடை இது ஊறுறது ஒண்ணு வச்சு கூடாத, விடையும் கொடி விடையே ஏறி போறது. அவருக்கு கருடன் கொடி கருடனே ஏறி போறது. இளம்பிரா இளஞ்செட்டு அப்படி இருக்காது. முருகன் பாருங்க, ஏறுவது மயில் பிடிப்பது கோழி, அது வளர்ற சமுதாயம். இன்னும் உண்டு பேச்சுக்கு, நம்ம பேச்சு கேக்குதா கேட்க மாட்டேங்குது. அதுக்காக இனிமே இளைஞர் அப்படி பின்பற்றப்படாது. நம்ம எல்லாம் முருகனா, சும்மா வேடிக்கையா சொன்னேன். முருகப்பெருமானுக்கு மட்டும் என்ன, கொடி வேறு ஊர்தி வேறு, அப்பாவுக்கு ரெண்டு ஒண்ணு தான், மாமாவுக்கு ரெண்டு ஒண்ணு தான், பாத்தீங்களா. அப்படி இருக்கு குடும்பம் எல்லாம். ஆகவே விடை காட்டும் கொடியானி. இதை சவுத் ஆர்காடு மாவட்டத்துல நல்லா நம்ம டாக்டர் யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி திருவரை முற்றுவதற்கு முன்னாலே அந்த எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு முன்னாலே கொடி கட்டியிருக்கணும், விடைக்கொடி இருக்கணும். அது எல்லாரும் சேர்ந்து போய் அந்த விடைக்கொடியை ஏற்றணும், ஏற்றி வழிபாடு செய்துட்டு பிறகுதான் வந்து உள்ளே வந்து திருமறை பாராயணம் செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது இந்த விடைக்கொடி ஏற்றுகின்ற பொழுது நம்ம 14 சாத்திரத்தில் கொடிக்கவின்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் இந்த கொடியானது மாதிரி திரு சிதம்பரத்தில் ஏறுவதற்காக பாடிய பாட்டுன்னு பேர். அந்த கொடிக்கவியை பாடி அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி விளக்கி, எதை அந்த கொடியை பற்றி விளக்கி, பிறகு தான் உள்ளே வந்து செய்யறது. இப்போ நம்ம தொடங்குவோம், அதெல்லாம் அப்படி இருக்கிற மக்களுடைய ஆர்வம் நல்லா பெருக பெருக பெருக அதெல்லாம் நம்ம சேர்த்து.
2: நமக்கெல்லாம் இனிஷியல் இல்லைன்னா தகராறுன்னு அர்த்தம். ஆண்டவனுக்கு இனிஷியல் இல்லாதான் உயர்வுன்னு அர்த்தம். அதனால பாருங்க, சரி நீளமாக பெயர் வச்சாரு கிடையாது, அஞ்சே எடுத்து. பெருமானுடைய திருநாமம் என்ன, வைத்தியநாதன் அல்லது வந்து செந்திலாண்டவன் சொக்கநாதர் இப்படிலாம் பல பேர் வச்சிருக்கிறான். ஆனா அவன் பெயர் என்ன, சுருக்கமான பெயர். சிவாய நம என்பதுதான் பெயர். அதனால துளங்கும் ஈழம் பிறையாளன் திருநாமம். நீ ராஜா பல தடவை சொல்ல வேண்டாம்டா, எனக்கு ஒரு கால் தேசாயி. அருமையான தேவா. எனவே அது மாதிரி அங்க இருக்கிற கிளிகள் எல்லாம் திருவெண்காட்டையும் பாடுவான். அடுத்த பாட்டுல அந்த முக்குளங்கிற அந்த நீர்நிலையை குறிக்கிறார். முக்குளம் நன்கு உடையானும் முக்கன் உடை மறையவனி. இந்த முக்குளம் முக்குளம்ங்கிறது சிலப்பதிகாரத்திலையும் இருக்கு. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறைமூழ்கி காமவேல் கோட்டம் தொடுதார் கணவருடும் தாம் இன்புறுவர் உலகத்து தையலார் போகம் செய் பூமியினும் பொய்ப்பிறப்பர். இந்த கோவலன் தன்னை பிரிஞ்சுட்டான் கண்ணையை விட்டு. கண்ணையனுடைய தோழி போய் சொன்னலாம், அம்மா இந்த திருவெண்காட்டில் இருக்கிற இந்த மூன்று குளத்திலையும் நீரான்னா பிரிந்த கணவன் கூடுவாம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு எனக்கு வேணா பாது அப்படின்ட்டு வீடன்று. ஏன் தெய்வம் தொடால் உடனல் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. கற்பு கடைசி. அதனால இப்ப ஆண்டவனை வழிபடணுங்கிறது எல்லா திருமுறையும் சொல்லியிருக்கு. அது போல கற்புக்கரசியும் நாம் வழிபடத்தக்கவள் என்று சொன்னது ஒரே ஒரு திருமுறை தான். அது எது? ஆண்டவன் வழிபாடு செய்யணுங்கிறது எல்லா திருமுறையும் சொல்லுது. அடியவரை வழிபாடு செய்யணும்னு எல்லா திருமுறையும் சொல்லுது. அதோடு பத்தினி பெண்டிரையும் வழிபடுவதற்குரியவள் என்று சொன்னது ஒரே ஒரு திருமுறை. எனவே முக்குளம் நன்கு உடையானும் முக்கன் உடை இறையவனி என்று சொல்லிவிட்டு இனி அடுத்து இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் எட்டு ஒன்பது இதெல்லாம் போருங்க, அப்படி போயிடும். இராவனை பற்றி, திருமால் பிரம்மனை பற்றி, சமணர் சாக்கியர் பற்றி இல்லைங்களா நிறைவாக திருக்கடை காப்பு. தன் பொழில் சூழ் சண்பெயர் கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொலிவெண் பெரை சென்னி விகிருதனுரை வெண்காட்டை பண்பொலி சந்தமிழ் மாலை பாடிய பத்திவி வல்லார் மண் பொலிய வாழ்ந்தவர். நல்ல இந்த உலகத்துல சீரும் சிறப்புமா இருப்பாங்களாம். அந்த பத்து பதியத்தையும் பத்து பாடலையும் பாடினா வாழ்ந்து பிறகு அவர் போய் வான் பொலிய புகுவரி. இந்த உலகத்துல சார் யாராவது ஒருத்தர் சொன்னோம்னு சொன்னா சார் அவர் தான். இந்த உலக தமிழ்நாட்டுல இல்ல, இந்திய நாட்டுல இல்ல, இந்த ஆசியா கண்டத்திலேயே ஒரு ஆள்னா இவர் தானுங்க என்று இருப்பாராம். இதே போல வானுலகத்துக்கு போன பிறகும் அந்த வானுலகத்துல ஒரு ஆன்மாப்ப வந்திருக்கியா, இந்த ஆன்மா போல இது வரைக்கும் இருந்ததே இல்ல போ என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் சொல்லுகிறார் இந்த பதியத்தை மனனம் செய்தார். வழிபாடு செய்த நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அருமையால் புறம்போந்து வணங்கி அங்கு அமரும் நாளில் திருமுல்லை வாயில் எய்தி செந்தமிழ் மாலை சாத்தி மருவிய பதிகள் மற்றும் வணங்குவார்.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: தலம் திரு ஓமாம்புலியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மூன்றாவது பாசுரம்.

பெருமான் சாம்பலை எடுத்து மேனி முழுவதும் பூசிக்கொள்ளுது. என்னையா உங்க கடவுள் சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறா, சுடுகாட்டில் ஆடுறா, நம்பி போலாமா வேணாமான்னு தெரியலையே. அதுலேயும் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் இருக்கிறதெல்லாம் போயிடும்னு வேற கேள்விப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக அவர்கிட்ட போனால் முத்தி வேற கொடுத்துருவாராம். சிவபெருமான்கிட்ட போனால் முத்தி கொடுப்பாருன்னு சொன்னேன், பல பேர் போகிறதில்ல. அவர் ஒருத்தர் தான் முத்தி கொடுக்க முடியும், வேற

நெய் சோறு நல்ல அக்மார்க் நெய் போட்டு மூணு வேளையும் நெய்ய போட்டு நாங்க சாப்பிடுற அளவுக்கு என்னால வச்சிருக்கிறோம்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் ஒருத்தர் தான் நமக்காக பேசினவரையா, சாப்பாட்டுக்காக இவர், சாப்பாட்டுக்காக அவர்கிட்ட பேச, அவர் சாப்பாட்டுக்காக இவர்கிட்ட வர, பிச்சை எடுத்து இவர் போட, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி கொண்டவர்கள் ரெண்டு பேரும். கச்சூர் மனைதோறும் இறந்து சோறிட்டார் பெருமான்.

கோயில் அம்மானே, வெந்த சாம்பல் விரையன பூசியே, சுண்ணவன் சந்தன சாந்தும். இந்த சாந்து எப்படி மேலே பூசிக்கொள்வாரோ அது போல இந்த விரை என்று சொல்லக்கூடியதே இந்த மேனி முழுவதும் மகா சங்கார காலத்துல அத்தனையும் சாம்பலா போகும். இந்த உலகம் முழுவதும் சாம்பல், அது தங்கறதுக்கு இடம் இல்லை. இந்த சாம்பலை கொண்டு போய் எங்க கொட்டுவீங்க? அல்றதெல்லாம் கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல. இருக்கிறதுக்கே இடம் இல்லைன்னா ஒரே ஒரு இடம் பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியில போய் அத்தனையும் ஒடுங்கும். ஏன் சாம்பலா ஒடுக்குனாரு, அப்படியே வேற ஏதாவது டிஸ்போஸ் பண்ணிடலாமே அப்படின்னா மீள அதிலிருந்து தோற்றுவிக்க வேண்டும். அதுக்காக சாம்பலா கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதன் ஒரு கால அளவு வைத்திருந்து மீண்டும் புனர் உற்பவம் அந்த சாம்பலில இருந்து எல்லாம் தோன்றும் என்பதை காட்டுவது இந்த சிவத்தினுடைய தன்மை. வெந்த சாம்பல் விரையன பூசியே, தந்தையாரோடு தாயிலர் தம்மையே. அப்ப இவர் எல்லாத்தையும் ஒடுக்கினாரே, இவர் எங்கேயாவது ஒடுங்குவாரா சார் அப்படின்னு. பிளீஸ் ரெஃபர் திருவாசகம். தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. இவருக்கு தாய் இருக்கிறாரா தந்தை இருக்கிறாரா, ரெண்டு பேரும் இல்லாத ஒருவன் இந்த சிவம். காரணம் எல்லாம் அவரிடத்திலே ஒடுங்க, அவர் இன்னொரு பொருளிலே ஒடுங்காதது சிவம் என்பதை உணர்த்துவதனாலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயில் இருப்பான். எல்லாம் போய் சிவத்திரத்தில் ஒடுங்க வேண்டும். ஏதாவது பிரச்சனைனா, தேவர்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா சிவத்திரத்தில் போகணும். அப்படி எல்லோரும் சென்று சேருகின்ற இடம் இருந்தாலும் அவன் ஒடுங்குகின்ற ஒரு இடம் இல்லை. அந்தவில் ஒளி என்று சொல்லக்கூடிய ஒளியாக விளங்குவது அந்த சிவசக்தி. அந்த ஒளியிலே தான் இந்த எல்லா ஒளிகளும் சென்று அடங்கும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்தமில் ஒளியில் அனைத்து ஒளிகளும் ஒடுங்குவது போல என்று அந்த விளக்கத்தில் அதில் சொல்றார். சிந்தியா எழுவார்தம் வினை தீர்ப்பரால். அப்ப சிந்தியா எழுவார்தம் வினை தீர்ப்பரால் ஒன்று உண்டு. சிந்தியா எழுவார், ஏன் சிந்தியா எழுவார்னா இடையராது நினைச்சிட்டு இறைவனை எண்ணி எண்ணி அந்த வழிபாடுகின்ற அந்த கால அளவிலே வினை நீக்கும். இவ்வளவு நேரம் நம்ம அந்த அதில் ஒன்றி இருந்தோன்னு சொன்னா அந்த ஒன்றி இருக்கிற நேரத்தில் பெருமான் ஆய்ந்து ஆய்ந்து வினைகளை நீக்குவான். நம்ம கிட்ட ஒன்றும் இருக்காது நீக்கிறதுக்கு. இருந்தாலும் அலசி போட்டு இவன் கணக்கில் ஏதாவது எங்கேயாவது தேர்தா பார்க்கலான்னு மார்க்கை போட்டு இவனை தேத்துற மாதிரி வினை கணக்கிலேருந்து இவனை தீர்த்து இவனுடைய துன்பம் இவ்வளவு வரை இருக்கிறதே என்பதாக எண்ணி அவருக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னு. ஆனால் நாம எப்பவுமே வந்ததுக்கு அப்புறம் உணர்வுபவர்கள் நாம. சிவம் என்ன வரப்போகின்றது என்பதை என்னை நினைச்சிட்டாயா, ஒரு நாள் என்னை நினைச்சிட்டான், ஒரு தடவை நினைச்சிட்டானே என்பதாக சொல்லி அம்மா கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு ஃபைலை புரட்டி ஆய்ந்து ஆய்ந்து நம்முடைய வினைகளை நீக்குவது இந்த சிவம் என்பதாக காட்டு. அப்படிப்பட்டவர் எங்கள் பெருமான். சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால். அவர் ஒருத்தர் தாயா வினை கணக்கு இருக்கு, அவர் ஒருத்தர் தான் நீக்க முடியும். அவர் தான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனாக விளங்குபவர். வேற யார்கிட்டையும் இந்த வினை கணக்கை இந்த கணக்கை மட்டும் யார்கிட்டையும் ஒப்படைக்கல. அவர் கணக்கில் தில்லுமுள்ளு வந்துடும்ன்றதுக்காக வேற ஆள்கிட்ட கொடுத்தோன்னா ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு காசை கீசை கொடுத்து நம்ம ஆளுங்க வினை கணக்கை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி வினைக்கணக்கை மட்டும் பெருமான் வைத்து கொண்டு அதை தீர்க்கின்ற அந்த வல்லமை படைத்தவர் எங்கள் சிவம் என்பதாக காட்டுவது அபிடேகம் விரை விளக்கு அருச்சனை நிவேதனம் என்ற ஐந்து பொருள்கள் அருச்சனையிலே அபிடேக அந்த வழிபாட்டிலே முக்கியம். அதில் விரை என்று சொல்லக்கூடிய அந்த விரையை வெந்த சாம்பல் விரையன பூசியே என்ற வழிபாட்டின் அங்கமாக வைத்தும் இந்த பெருமான் எந்தையாரவர் எவ்வகையார்களோ என்பதாக அமைத்து அவர் இறைவனுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒருத்தருக்கு பாலை கொடுப்பார், ஒருத்தருக்கு சூளையை கொடுப்பார், ஒருத்தருக்கு ஓலை கொடுப்பார், ஒருத்தருக்கு காலை கொடுப்பார். ஆக யாருக்கு எதை கொடுத்து ஆட்கொள்வார் என்பது அவரிடத்திலே யாரும் கேட்க முடியாத ஒன்று. அதற்கு பிரபுத்துவம் என்று பெயர். அவர் அந்த பிரபுத்துவத்தை உடையவர். செய்ய

வேண்டியதை செய்வது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பார். யாரையும் நீங்க கேட்க முடியாது. ஏன்னா 48 நாள் விரதம் இருந்தா குபேர சம்பத்து கிடைக்கும்னு ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு சார். அப்படின்னா 48 சோமவாரம் விரதம் இருக்கிறார். யாரு? ஒருத்தர். ஏன் கிடைக்கு சோமவாரம் விரதம்னா குபேர சம்பத்து கிடைக்குமா? 48 வாரம் விரதம் இருந்ததுக்கு அப்புறம் குபேர சம்பத்து வரல. பெருமாண்ட போய் கேட்க முடியுமா யாராவது? 48 வாரம் இருந்தா குபேர சம்பத்து வரணும்னு எழுதியிருக்க, எனக்கு ஏன் வரல? அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்யாம இருப்பாரு. ஆகவே அவரிடத்துல போய் கேட்க முடியாது, நீ ஏன் செய்யல, ஏன் அவருக்கு பாலை கொடுத்த, ஏன் இவருக்கு ஓலையை கொடுத்த, திருநாவுக்கரசருக்கு போய் எதுக்கு சூளையை கொடுத்த, அவருக்கு கொஞ்சம் ஏதாவது பாலை கொடுத்துருக்கலாம். ஒரு பாலகன் அழுதா பாலை கொடுக்குற, ஒரு பாலகன் அழுதா பார்க்கடலையே கொடுக்குற. பார்க்கடலோட சேர்த்து ஒரு இனாமா திருமாலையும் சேர்த்து அமுச்சு விட்டார் வாயில. பார்க்கடலை குடிச்ச திருமாலு முழுக்க என்னவோ போயிட்டு இருந்தது வாய்க்குள்ள, மொனமொனன்னு என்னவோ துரும்பு மாதிரி ஆடிச்சு. யாரு? உபமணி முனிவர் குடிக்கும் போது. என்னடா துரும்புன்னு சொல்லி வாயில தூண் அப்படி துப்புனா இருப்பாங்க, திருமால் வந்து விழுந்தாரா வழியில. ஏன்னா பார்க்கடலை குடிச்சிட்டு இருக்கும்போது படுத்துட்டு இருக்கிற ஆளு அவரையும் சேர்த்து இவருக்கு அமுச்சு விட்டார். இப்படி பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஈந்த விரான் என்பதாகிய நிலையிலே இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் ஒருத்தருக்கு பாலை கொடுப்பார், ஒருத்தர் எந்த யாரவர் எவ்வகையார்களும் இன்ன தன்மையன் என்று அறியவனா எம்மானை யாவர்க்கும் எளிவந்த விரான். இன்ன தன்மை, இவர் இப்படித்தான் இவர் ஆட்கொள்வார், இந்த உருவத்துலதான் வருவார் பெருமான், சடாமுடியோட வருவார், கையில சூளம் வச்சிருப்பாரு, அப்படி கடுத்து கண்டத்தை கருத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத, அப்படி மட்டும் வரமாட்டார் என்பதாக காட்டுவதற்கே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றிலே 5 முறை மாறுவேடத்திலே வந்து யாம் சிவம் இப்படியும் வருவோம் என்பதாக காட்டியது எங்கள் சிவம். ஆகவே எந்த யார் அவர் எவ்வகையார்களோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறே அதற்கு சான்று என்பதாக அமைத்து நாங்கள்

முக்கியமான ஒரு அளவுகோல் சொல்லுகின்றார். என்ன அளவுகோல்னா, இறைவனை பற்றி ஆராய்ச்சியாக அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் ஒன்று நிச்சயமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ இறைவனை பற்றி ஒருவர் என்ன அவருடைய தன்மை என்பதாக கேட்கின்ற அந்த தன்மையிலேயும் அதற்கு பதிலாக நீ சொல்லுகின்ற பொழுதும் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக்கொள். அது என்ன என்பதாக சொன்னால், இறைவனுடைய அருள் சார்பை தலை கொண்டு அவர் கேட்கணும், அவனுடைய அருட்சார்பை தலையிலே நீ கொண்டு நீ பதில் சொல்லணும். அந்த அருட்சார்பு அருளினுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னா நீ சொல்றது அவனுக்கு புரியாது, அவன் சொல்றது உனக்கு புரியாது. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாத்தி அவன் கேட்க நீ சொல்ல, அவன் கேட்க நீ சொல்லன்னு போயிட்டே இருக்குமே தவிர அதற்கு முடிவே இல்லை. உழப்பில ஆதல ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை. கிழக்க வேண்டார் விவேகானந்தருக்கு துறவு போக வேண்டும் ஆசை. அப்படி துறவு போகணும்னு ஆசைப்பட்டவர் அம்மா கிட்ட கேட்கிறார். அவங்க அம்மா பொறு அப்படின்னு குழந்தைய. அப்ப அந்த அம்மா சமையலறையில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்பொழுது காய்கறி அறுக்கிறதுக்காக கத்தி கொடு அப்படின்வாங்க. விவேகானந்தர் கொண்டு வந்து கத்தியை கொடுப்பார். கொடுத்த உடனேயே சரி போயிட்டு வா அப்படின்னு உடனே அடுத்த நாள் வருவார். அம்மா துறவுக்கு விட கொடுங்க, இல்லை உனக்கு பக்குவாரில்ல. அதே மாதிரி அந்த அம்மா கத்தியை கேட்பாங்க, இவரும் கத்தியை கொடுப்பார். இப்படியே நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த கத்தியை கேட்டு அவர் கத்தியை கொடுத்த உடனேயே அந்த அம்மா பார்த்துட்டு, இன்று நீ பக்குவமுடைய ஆன்மாவாக ஆயிட்ட, இன்னிலேருந்து நீ துறவுக்கு போகலாம், உனக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் காலில் விழுந்து அம்மாகிட்ட கேட்டாராம், ஏமா இவ்வளவு நாள்கள் என்னை பக்குவம் இல்லை பக்குவம் இல்லைன்னு சொல்லி தள்ளி போட்டு இன்னைக்கு எனக்கு என்ன பக்குவம் வந்து நீ நினைச்சு நீ எனக்கு இந்த துறவு போகிறதுக்கு உத்தரவு கொடுத்தேன்னு கேட்டேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், இதனால் வரையிலும் நான் கத்தி கேட்ட உடனேயே கத்தியினுடைய ஹேண்டில் அதை பிடிக்கிற பாகத்தை நீ பிடிச்சிட்டு கூர்மையான பாகத்தை எனக்கு கொடுத்த, ஆனால் இன்னைக்கு கூர்மையான பாகத்தை நீ பிடிச்சிட்டு அந்த ஹேண்டில் என்று பிடிக்கிற பாகத்தை எனக்கு மாற்றி கொடுத்த, இதுதான் துறவிற்கு உரிய இலக்கணம், இதில் இருந்து நீ துறவுக்கு செல்லலாம். ஆதி ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும். இந்த மாண்பு என்று சொல்லக்கூடிய இந்த பக்குவம் இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஒருத்தரை போல இன்னொருத்தர் இல்லையா, பயோமெட்ரிக்ல அது வந்து இவரும் அவரும் வேறு என்பதற்கு யூனிக் டிஃபரன்ஸ் என்ன என்பதாக சொன்னால் ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக இருக்கிறது என்பது அறிவியல் கண்டுபிடித்ததை ஞானசம்பந்த பெருமான் அப்பொழுதே சொன்னார். ஆதி ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை என்று அது ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கிறார். அதை கேட்கிறவனுக்கும் சொல்றவனுக்கும் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்றார். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று தாழ் நிழலில் நின்று கேட்கணும். அவர் தாழ் நிழலிலே இருந்து சொல்லணும். இப்படி சொன்னாதான் அவருடைய அருள் திறம் புரியுமே தவிர ஆராய்ச்சி செய்து கொண்டு வா நாளை வீணாக்காதே என்பதாக சொல்லி தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்க தக்கார் என்றார். தக்கார் என்ற சொல் ஞானசம்பந்த பெருமான் ஆளுகின்ற அந்த பதியத்திலே ரெண்டு மூன்று இடங்களிலே தக்கார் பதிவு செய்வார். தக்கார் என்போர் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று திருக்குறளிலே சொல்லுவார். இவன் தக்கவனா இந்த உலகத்துக்கு. இன்னொரு பொருள் தக்கார் என்பதாக சொன்னால் யார் இந்த உலகத்திற்கு வந்தாலும் தங்க மாட்டார்கள், மீண்டும் செல்லுவார்கள் என்பதனாலே நாம் எல்லோரும் தக்கார் என்பதுதான் வள்ளுவரினுடைய அந்த குரலாக அது அமைந்து விளங்குவது. அப்படி தலை நின்று இவை கேட்க தக்கார் என்பதாக சொல்லி அந்த ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணத்தை நான்காவது பாசுரத்திலே பதிவு செய்தார் என்பதாக சொல்லி ஐந்தாவது பாசுரம்.

0: இந்த திருப்பாடல் ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலேயும் சண்பை காவலர், சண்பை அரசு, முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விளக்க உரையில் நம்முடைய தெய்வச்சேக்கிழார் பெருமானுடைய விளக்க உரை முடிகின்ற பொழுது அந்த சண்பை பெருமானை வணங்கி முடிப்பார். அதையெல்லாம் தொகுத்து திருநாமக்கோவை என்பதாக திரு சி கே எஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய பதிப்பிலே திரு காழி சம்பந்தர் திருநாமக்கோவை என்ற இந்த 12 பாடல்களுடைய விளக்க உரையிலே முடிவாக வந்த அந்த நாமங்களை தொகுத்து அமைத்து இதை நாள்தோறும் போற்றுங்கள் என்பதாக கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி முக்கியமான செய்தி. இந்த இறைவனுக்கு ஏது சொல்ல முடியாது, இறைவனுக்கு என்ன ஒப்பு பொருள் இந்த உலகத்திலே என்பதாக சொன்னால் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் என்பதுதான். அந்த தனக்கு ஓமை இல்லாதது சிவம். இறைவன் என்பதனுடைய இலக்கணம் என்னன்னா அந்த ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் ஒப்புமை சொல்ல முடியாது, ரெண்டு நாயிடம். ஆகவே இறைவன் இலக்கணம் ஏது என்று சொல்லக்கூடிய ஒப்பு இல்லாத ஒரு பொருள், கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலே. இரண்டாவது எடுத்த மொழி என்று சொல்லக்கூடியது, அது உதாரணம். எடுத்துக்காட்டு என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டினாலே ஓரளவிற்கு பெருமானை அதை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அமைக்கலாமே தவிர, எடுத்த மொழியாலே மனம் வாக்கு காயத்திற்கு அப்பாற்பட்டது சிவம். பேச்சு இறந்த நிலை என்று சொல்வார் மணிவாசகப் பெருமாள். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவு. அப்படி சிவத்திற்கு ஏதும் சொல்ல முடியாது, எடுத்துக்காட்டும் சொல்ல முடியாது. அப்ப அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா விட்டுறாதீங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் எதுவா இருந்தாலும் வள்ளுவ பெருமானுடைய இந்த ஒரு டெக்னிக்கு விச் அப்ளைஸ் டு ஆல் த ஃபீல்டு. மிகினும் குறையினும் நோய் செய்யும், எதுல எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஜாஸ்தியும் போகக்கூடாது, அணுகாது அகலாது தீக்காய்தல் போல அப்படின்ற மாதிரி நீட்டலும் மழித்தலும் வேண்டாம், அதுதான் மிகினும் குறையினும் என்ற நிலை. இந்த ஒரு அற்புதமான இந்த தன்மையை எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். சோதிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம ஆள் சோம்பேறியா போயிடுவோம். ஒரு ஆள் சைவ சித்தாந்த வகுப்புக்கு வரமாட்டா, எந்த இடத்துலயும் சைவ சித்தாந்த வகுப்பு நடக்காது. கேட்டா ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டான்னு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம தர்க்கம் பேசி கொண்டிருப்பது நம்முடைய மரபாப்பு. அதனால மிக்கு என்ற ஒரு சொல் தான் இன்னைக்கு சைவ சித்தாந்தத்தை காப்பாத்திட்டு இருக்கு. திருஞான சம்பந்தரினுடைய மிக்கு என்ற ஒரு சொல், இதுக்காகவே திருஞான சம்பந்த பெருமான் சாத்திரத்திற்கும் தோத்திரத்திற்கும் ஒரே தலைவர் எங்கள் திருஞான சம்பந்த பெருமான் என்று போற்ற வேண்டும் சைவ உலகம். இன்னைக்கு திருமுறைகள் அத்தனைக்கும் முதல் நம்முடைய ஞான சம்பந்தர். அதுபோல சாத்திரங்கள் அத்துணையும் தோன்றுவதற்கு திருவெண்காட்டிலே அமைந்த கண்காட்டு நுதலானும் என்ற திருஞான சம்பந்தர் அருளே மெய்கண்டாரனுடைய அந்த அவதாரமாக அமைந்து 12 சாத்திரத்திற்கு மூலமாக அமைந்தது எங்கள் திருஞான சம்பந்த பெருமான் என்று மார்தட்டி சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சமயம். வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளல் மலர் தாடலை மேல் வைத்து உரைத்தலுமே ஒழிவில் ஒடுக்க நூல் அன்பரெல்லாம் உண்ண நேர்ந்து என்பதை ஓர்ந்து என்பதாக சொன்னார் காழிக்கண்ணுடைய வள்ளல் என்பதாக சொன்னால் அது சத்தியமான வார்த்தை. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் இரு நிலைகளுக்கும் திரு முறைக்கும் திரு நெறிக்கும் காவலாக அமைந்தவர் எங்கள் சண்பை காவலர். அவர்தான் இவ்வுலகத்திற்கு குரு, எங்களுக்கு குரு, நமக்கெல்லாம் குரு. ஞான சம்பந்த பெருமான் தான் நமக்கு குரு என்பதாக அமைத்துக் கொள்ளும். மற்றைய குருகள் எல்லாம் முன்னே தோன்றி நின்று நமக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது பக்கத்திலே இருக்க வேண்டும். ஆனால் எங்கள் ஞான சம்பந்த பெருமானை எண்ணினாலே அங்கே இருந்தே நமக்கு முத்தியை அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் எங்கள் ஞான சம்பந்த பெருமான். எங்கள் ஞான சம்பந்த பெருமான் திருவடியை எண்ணியவர்களுக்கு வீடு நிச்சயம் என்று பத்திரம் எழுதி கொடுத்தார் சிவபிரகாசர். ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு பத்திரம், தண்டை வெறித்தன் கமலமே வீடு, தண்டை வெறித்தன் கமலமே வீடு, ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி வீடு. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வாயில் ஒண்ணு வேணும் இல்லையா, அந்த வீட்டிற்கு வாயில் எனும் தொடைசாத்தும் வேந்த என்று அடுத்த பாட்டுல திருநாவுக்கரச பெருமானுடைய பாடல்கள் அத்தனையும் வீட்டுக்கு உள்ளே புகுகின்ற வாயில் திருஞான சம்பந்தரனுடைய பதியங்கள் அத்தனையும் வீடு என்பதாக பதிவு செய்தார் நம்முடைய சிவபிரகாஷ் சுவாமிகள் என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்த திருவடி அது கொள்ளைகுள்ள வீடு உதவிய திருவடி. அந்த திருவடி யார் காட்ட முடியும்? திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே தள்ளி அந்த சிவசோதியிலே கலக்க செய்த எங்கள் குரு ஞானசம்பந்த பெருமான் என்று சைவ உலகம் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீங்காதான் என்ற நிலையிலே ஞானசம்பந்தரை வைத்து போற்றுதல் வேண்டும் என்பதற்குரிய ஒரு பாசுரம் இந்த பாசுரம் என்பதாக சொல்லி
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மீட்டுங்கு வந்து வினைப்பர் வீசாரா, அப்படிப்பட்டவர்கள் மறுபடி இங்கு வர மாட்டார். சாயுச்சம் கையால இது வந்து சாரூப சாமீப சாரூப சாயுச்சம் அல்லவா, அந்த நாலு இதுல வந்தது. போற்றி என்பதனாலே சாமீபத்தை அடைகிறார்கள், புகழ்வதனாலே சாலோகத்தை அடைகிறார்கள், இருந்து என்பதனாலே சாரூபத்தை பெறுகிறார்கள், பொய்விட்டு மெய்யானார் என்பதனாலே சாயுச்சியத்தை பெறுகிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான அர்த்தம், ஆழமான அர்த்தம், நீளமான அர்த்தம். இப்படியே போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு வையாரார் என்பது சரியை இரியை யோக ஞானங்களை செய்யும். சரியினாலே சாரூபத்தையும், கிரியினாலே சாமீபத்தையும், யோகத்தினாலே சாரூபத்தையும், ஞானத்தினாலே சாயுச்சியத்தையும் பெறுகிறார். சாயுச்சியம்னா இறைவனோட இரண்டரை கலந்தரும், ஒன்றை கலந்து விடும். அப்படிப்பட்ட போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார், அப்படிப்பட்டவர்கள் மெய்யானார்கள். இப்படிப்பட்டவர்கள்னா மறுபடி இங்கு வாராரும், மறுபடி திரும்பி இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஜனனத்துக்குள்ளே புகுத மாட்டார், ஒரு பதவியும் எடுக்க மாட்டார். வீட்டுக்கு வந்து வினைப்பிரிவி சாராம, ஏன்னா அவர்கள் வினையெல்லாம் தீர்ந்து போன அப்படின்னாலே பிறக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. நம்மகிட்ட எல்லாம் இருப்பதுனால பிறக்கும். வினை பாக்கி இருந்தா பிறப்புவோம், வினை பாக்கி இருந்தா பிறப்புவோம், வினை சுத்தமா இல்லைன்னா பிறப்பு. கணக்கு நேராகி போச்சு, கணக்கு நேராகி போச்சு. வீட்டுக்கு வந்து வினைப்பிரிவி சார், பிறவி எதனால வருகிறது? வினையினால. பிறவி எதனால வருகிறது? வினையினால. வினை எதனால வருது? பிறவியினால. பிறவியினால வினவி, பிறவியினால வினை வருது. பிறந்துட்டோமா சும்மா இருக்க மாட்டோம்ல, எதையும் செய்வோம். அப்ப என்ன ஆகுது? அது வினை கணக்கு, அந்த வினைக்கு பிறப்பு உண்டு. அப்புறம் அந்த பிறப்புல வேணும், அப்புறம் அந்த பிறப்புல வேணும், அந்த வினைக்கு பிறப்பு, அந்த பிறப்புக்கு வேணும், அந்த வினைக்கு பிறப்பு. இப்படியே மாறி மாறி மாறி மாறி மாறி மரத்தால விதையும் விதையினால மரமும் வருவது போல, மரத்தால விதையும் விதையினால மரமும் வருவது போல, மாறி மாறி வினையினால பிறவியும் பிறவியினாலே நினையும். வீட்டுங்க வந்து அதனால வினைப்பிறவின்னு சொல்றார். சேர்த்து வினைப்பிறவி, வினைப்பு வினைப்போகவே ஒரு தேகம் கண்டா என்பது பட்டினத்தார் எதிர்பார்க்கல்லவா, அதனாலே வினையினாலதான் பிறவி வருது. அதனால வினை இல்லாமல் தொலைஞ்சு போ, முந்தை வினையே வராமல் போகவே, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்படி. அதனால என்ன பண்ணணும்னா, வினை ஒழியறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, அதனால மன வாக்கு காயங்களால தீயதை நினைக்கப்படாது, தீயதை செய்யப்படாது, தீயதை பேசப்படாது. நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். இந்த நல்லதை நினைக்கிறது அவன் அருளாலே நினைக்கிறேன், அவன் அருளாலே பேசுகிறேன், அவன் அருளாலே செய்கிறேன் என்று சொன்னால் வேற நமக்கு இல்லை, வேற நமக்கு. தானந்தவன் முன் ஒளித்தூடி தன்னை இழந்தவன் முன் யானந்து சென்றிடும் காசிப்பரான் என்பது குமர ஒரு பாட்டு. அதனால நான் செய்கிறேன் என்றால் வேற நமக்கு, அவன் செய்ய செய்கிறேன் என்று சொன்னால் வேற இல்லாமல். திருவாசகம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன்னா அது நல்வினையில கணக்கெடுக்கிறான், நல்வினைதான். நான் சொல்லுகிறேன் என்றால் நல்வினை, அதுக்கு பிறப்பு உண்டாயிருக்கு. திருவருளாலே சொல்லுகிறேன் அப்படின்னா பிறவி இல்லை. விளங்குதாமா, நல்லா சமைச்சு சாப்பாடு போட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சா வினை வந்துடும். கடவுள் அருளாலே சமைச்சு நல்லபடியா சமைச்சு அப்படின்னா அது வந்து கடவுள் பக்கமா போகுது. நமக்கு வினை, நான் செய்தேன் என்றால், நான் செய்தேன் என்றால் என்பது அப்பர் தேவாரம். எது செய்தாலும் நல்லது செய்யறோம், அந்த நல்லதையும் சிவன் அருளாலே செய்வோம் என்று தர்ம மன்றமா நாம் பண்ணல, சிவன் அருளால பண்ணி என்று நினைப்போம். அதனால அப்படி பண்ணா வேலை இல்லாமல் போயிடும், அதனால பிறவி இல்லாமல் போகும். வீட்டுங்க வந்து வினைப்பிறவி சாராம கள்ள புலக்குறம்ப கட்டளிக்க வல்லானே, கள்ள புலக்குறம்பை கட்டடிக்க வல்லானே. குரம்பேனா கூடு, குரம்பேனா கூடு, இதுல அஞ்சு கள்ளர்கள் இருக்கிறார்கள். அஞ்சு கள்ளர்கள், திருடர்கள், அஞ்சு திருடர்கள். கண்ணு ஒரு திருடன், மூக்கு ஒரு திருடன். காது ஊடுது, உடம்பு ஊடுது. இது இந்த அஞ்சு திருடர்களும் இந்த வீட்டுல வந்து குடியிருக்கிறாங்க. அதான் ஒரு புதிய ஆட்சி. ஒவ்வொருத்தனும் வாடகை கொடுக்கறது எல்லாம் திருட்டு போய் புரியுதா? கள்ள புல குரம்பை, குரம்பைனா கூடுப்பா, குரம்பை என்றால் கூடு. இதுல கள்ள புலன்கள் இருக்கிறார், திருட்டு தொழிலை செய்கின்ற கட்டிக்காரர்கள் அஞ்சு. ஞானிகளுக்கு இந்த கள்ளப்புலன் எப்படி இருக்குது தெரியுமா? விளக்காக ஒளியாக இருக்கும் கள்ளப்புலன் என்று காளாமணி விளக்கு. உள்ளம் வெறும் கோயில் ஊருடம்பு. ஞானிகளுக்கு இப்ப உடலை பத்தி இப்படி எல்லாம் படிச்சு சொன்னோம்ல, ஞானிகளுக்கு உள்ளம் வெறும் கோயில் ஊருடம்பு ஆலயம். வள்ளர் புறானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ளப்புலன் என்று பங்கம் ஆயிருக்கிறது, தங்கம் ஆயிருந்தது இதே உடம்பு. உள்ளம் வெறும் கோயில் உடம்பு ஆலயம், வெள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாதல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தார் தான் பரமஞானிகள். தெள்ள தெளிந்தார்க்கு கள்ளப்புலன் என்று காளாமணி விளக்கு. இப்படியாக நமக்கு எப்படி இருக்குதுன்னா, திருடர்களாக கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வந்தார். இப்படி கள்ளர்கள் வாழ்கின்ற இந்த குரம்பை இனிமேல் வராமல் அதனுடைய கட்டை அழித்து விடுகிறார். கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லாரே. நல்லிருளி நட்டம் பயின்றாடு நாதனே, நல்லிருளி நட்டம் பயின்றாடு நாதனே. இருளிலே நாட்டி ஆடமாட்டா, இவன் வெளிச்சத்திலேயே ஆடுறேன், ஆனா இருள நல்லா ஆடுறான். அது என்ன இருள்? நல்ல இருள். நல்லிருளா நடு இருள். நல் என்றால் இந்த உளாரா, உளார நல்ல இருள். அது நல்லிருள். நல்லா நடு இருள். நடு இருள் என்று சொன்னால் ஸ்மகா சங்காரகாலம். இப்ப சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, அக்னியும் இல்ல, நட்சத்திரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், யாரு? சிவன். ஒரே ஒரு ஆள் தான். இறுதியாம் காலந்தனில் உருவாரி இருவரும் தம் உறுதியை நன்றாராய் இறுதிதான் இல்லையா? பரமா இருந்தா விஷ்ணு இருந்தா உலகம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப அருமையான இடம். பரமா இருந்தாருன்னு வச்சுங்க, உலகம் இருக்கும், படைச்சுக்கிட்டு இருப்பாரு. விஷ்ணு இருந்தாருன்னு வச்சுங்க, காத்துக்கிட்டு. அப்ப மகா சங்காரங்கிறது இல்ல, மகா சங்கார காலங்கிறது உண்டு. மகா சங்கார காலத்துல பரமாவையும் சங்காரம் பண்ணி, விஷ்ணுவையும் சங்காரம் பண்ணி, அப்புறம் அவர் ரெண்டு பேரும் போறானா, அப்புறம் என்ன இருக்கும் உலகத்துல? ஒண்ணு இருக்கு. அதான் மகா சங்கார காலம். அந்த காலத்துல மறுபடியும் உலகம் உண்டாவதற்காக மறுபடியும் நட்டம் ஆடுவான். நெல்லிருளி நட்டம் பயின்று ஆடும், நன்றாக ஆடுகிறான். பயின்றுனா நன்றாக ஆடுகிறான். நெல்லிருளில் நட்டம் என்றால் நாட்டியம். அவன் என்ன பண்றான்? ஒரு சாமார்த்தி இந்த சாமி மாத்திரம் கூத்தாடியே எல்லா வேலையும், கூத்தாடியே நல்லா புரியுதா? கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். அஞ்சு வேலையும் அந்த கூத்தாடியே செய்யறான், கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். நல்லா விளங்குதா? பரமேஸ்வரிக்கு விளங்குதா? கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், ஆ கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். உலகம் தோன்றதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, உலகம் நிக்கிறதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, அழியறதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, மறுபடியும் உண்டாவதுக்கா அதுக்கு ஒரு கூத்து. கூத்து பல வகை கூத்து. உண்டாவதுக்கு ஒரு கூத்து, நிக்கிறதுக்கு ஒரு கூத்து. அதான் அளவில்லாத. அதனாலதான் அந்த ரணராஜமூர்த்தத்துடைய பெருமை அளவுபடாது. உலகதா நள்ளிருளில் நட்டம் வைந்தாலும் நாதன் என்றால் தலைவன், தில்லையுள் கூத்தனை அப்படி ஆடு நாதனே சொல்லிவிட்டு டக்குனு தில்லைக்கு வந்துட்டார். நள்ளிருளில் நட்டம் வைந்தாடு நாதனே அப்படிப்பட்ட சுவாமி தான் தில்லையிலே அடிக்கும். நீங்க கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்க, தில்லைக்கு போங்க பாக்கலாம். இல்ல என்பார் யாரடா, என் அப்ப நான் தில்லையிலேயே சென்று பாரடான்னு ஒரு தண்டவாணி தேசிகன் பாடுவார். இல்ல என்பார் யாரடா, என் அப்பனை தில்லையிலே சென்று பாரடா. அதனாலே இப்படிப்பட்ட சுவாமி சொன்னேன் அல்லவா, காண்பதற்கு பேரொழி, காண்பதற்கு அரிய பேரொழியாக இருக்கிறான். கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுள்ளவாரதங்கிறத்தின் நோக்கரிய நோக்காக இருக்கிறான், ஆதியாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான், சோதியா இருக்கிறான், துணிகளா இருக்கிறான் சொல்லல. அவன் எங்கேயோ இருக்கிற தேடிக்கிட்டே வேண்டா, கிளைக்கு போங்க. ஒன்று இருந்து நிலைமீன்கள் இந்தமக்கு குணம் இல்லை. கன்றிய காலனை காலார் கடிந்த அந்த அடியவருக்காய் சென்று தொழுமுறை தில்லை சிற்றமரத்து நட்ட என்று வந்தா என்ன எம்பெருமான் தந்து என்றார். அவர் யாரு? அரசனாக இருந்த ஆண்டார் என்பது வரலாறு. அதனால தென்பாண்டி நாட்டை அழகு உறுதிய பாண்டி நாட்டை உடையவனே அல்லல் பிறவி உருவத்தான் பிறவியே அறுக்கிறவன். பிறவின்னா அல்லல். அல்லல்னா என்ன புரியுது? துன்பம். அல்லல்னா துன்பம். அல்லல் போகும் வல்வினை போகும். அல்லல் என்றால் துன்பம். அந்த அது எதனால வருதா? பிறவியினாலதான் வருதா? அதனாலதான் அல்லர் பிறவி அறுப்பானே அப்படிப்பட்ட சுவாமி இப்படி எல்லாம் சொல்லி அவனை ஊல விட்டழைத்து உனக்கு அவை என்று சொல்லி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி, சொல்லற்கு அறியானை சொல்லி. அவனை சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். வேற என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னு விட்டுட்டு போனா அப்புறம் என்ன ஆகுறது? சொல்லித்தான் ஆகும். சொல்லற்கு அறியானை சொல்லி, சொல்லி அடங்குமா? அடங்காது. உனக்கு திருவருள் கூட்டி வைத்த வரையில, உனக்கு அறிவு எட்டிய வரையில சொல்லு. சொல்லற்கு அறியானை சொல்லி, திருவடிக்கள் சொல்லிய பாட்டு பொருளும் அப்படி சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கள் சொல்லிய பாட்டு. இந்த பாட்டு எங்க இருந்து சொல்ல தெரியுமா? திருவடிக்கு கீழே இருந்து, திருவடிக்கு கீழே இருந்து சொல்லு. பரமஞானிகளுக்கு, பரமஞானிகளுக்கு கடவுள் எப்படி இருக்கிறார்னு கேட்டா, தலைக்கு மேல நின்று ஆடிக்கொண்டு இருக்கிறான், துவாத சாந்தத்துல ஆடிக்கொண்டுறான். அப்புறம் தலையில இருக்கிறான், அப்புறம் கண்ணுல இருக்கிறான், அப்புறம் வாக்குல இருக்கிறான், அப்புறம் நெஞ்சில் இருக்கும். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கி உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டு. அதனாலே மாணிக்க வாசகர் எங்க இருந்து சொன்னார் தெரியுமா? அந்த குஞ்சித பாதத்துக்கு அடியில் இருந்து சொன்னார். குஞ்சித பாதத்துக்கு அடியில் இருந்து சொன்னார். சொல்லிய சொல்லற்கரியான சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின், திருவடிக்கு கீழே இருந்து சொல்லிய பாட்டின், இந்த பாட்டின் பொருளை உணர்வு, பொருளை பொருள் சொல்லுவார் இல்ல, பொருளை உணர்ந்து சொல்லுவார். பொருள் சொல்லுவார் நிறைய இருக்கலாம், பொருளை உணர்ந்து சொல்லுவது. அப்படி சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவது சாதாரணமான விஷயம் அல்லவல்லவா? எல்லாராலையும் முடியாது அல்லவா? அதனாலதான் திருவாசகத்தில் பலகாலம் உரையை யாரும் எழுதாம பயந்துட்டார். இவரே பயமுறுத்திவிட்டார், மாணிக்க வாசகரே பயமுறுத்தி விட்டார். சொல்லிய பாட்டு பொருளாரு, பாட்டுக்கு பொருளா இருப்பவன் யாரு? அவனை உணர்ந்து அல்லவா பொருள் சொல்லணும். அவனை உணர்ந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? சாமான்யமா இருக்கும். அவங்க உணர்ந்தவங்க வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதனாலே சொல்லிய பாட்டின் குரு உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சௌரத்தி. அப்படிப்பட்ட பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுகின்றவர்கள் எங்கே போவார்கள்? சிவபுரத்துக்கு போவார்கள். யமபுரத்துக்கு போக மாட்டார். சொல்லிய பாட்டின் குரு உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. அவர்கள் சிவனடி சிவனுடைய திருவடிக்கு கீழே குஞ்சிதபாத நிழலிலே பல்லோரும் ஏத்தப்படி. இது ஒரு அருமையான வாக்கியம். எப்படி பல்லோரும் ஏத்தப்படிந்து, எல்லாரும் அவர்களை ஏத்துவார்கள், அவர்கள் பணிந்து இருப்பார்கள். அப்போதும் அங்க போய் எப்படி இருப்பார்கள்? பணிந்து இருப்பார்கள். எல்லாரும் அவர்களை பணிந்து ஏத்துவார்கள். இப்படி எல்லாரும் ஏத்த, இப்ப சாதாரணமானவர்களுக்கு எல்லாரும் கும்பிட்டு அவ சக்தியா வச்சு கும்பிட்டு அவன் என்ன பண்ணுவா? அவருக்கு என்ன இருக்கு? பணிவு இருக்காங்க. எவ்வளவு உண்மை எத்தனை நம்மளுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சொல்லவா? பரமஞானிகளுக்கு அது இருக்கா? பரமஞானிகளுக்கு அவர்கள் பணிய இவர்களுக்கு ஆக அதற்கு மேல பல்லூரு ஏத்த பணிந்து, எல்லாரும் பரமன் முதலான தேவர்கள் எல்லாம், பல்லூர் என்பது பரமன் முதலான தேவர்கள் எல்லாம் இந்த பாட்டை சொல்லி அதன் மூலமாக திருவுருளை பெற்று சிவனடிக்கு கீழே இருக்கின்ற அந்த ஞானிகளே பரமன் முதலான தேவர்கள் எல்லாம் பணிந்து ஏத்துவார்கள். பணிந்து பணிந்து ஏத்துதல் என்றால் புகழ்வார், பணிந்து புகழ்வார். ஆகையினாலே இப்படி அல்லற்பறவி அறுப்பானத்தில் இவன் கூத்தரே தென்பாண்டி நாட்டானே அல்லற்பறவி அறுப்பானை ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் விவரத்தின் உள்ளார் செவடிக்கள் பல்லூர் ஏத்த பணிந்து என்பது இந்த சௌரான திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. இப்படி திருவருளால இந்த சிவபுராண உரை ஓரளவு நிறைவு பெற்றது. சிவ சிவ ஆண்முயில் வளாது மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு குறைவிலாது உயிரல் வாழ்க நான் முறை அறங்களோங்க மேன்மகள் செய்வர் இது விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

சுந்தர வாயுவை முரத்து சிக்கன மூடி திருத்து பிடித்துட்டே முரத்து சிக்கன மூடி திருத்து பிரிபிடித்துட்டு தக்க

வாயுவை கேட்டற்ற பந்திலஞ்சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம்

கற்பனை அற்று கனல் வழியே சென்று சிப்பனை எல்லாம் சிருஷ்டித்த பேரொளி பொற்பினை நாடு புனர்மதியோடு

0: திருவர தற்றும் சிவபதம் செரலும் மாமே வருந்தி தவம் செய்து
1: ஆதனம்.

தருந்தன் உழவம் குழலும் இயம்ப இருந்தின்பம் எதுவரே ஈசன் அருளேயே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்.

0: மரக்கழுமாமே. எல்லாம் உள்ள திருவையாறு அகலாத சம்பர் ஜோதி அருள்மிகு ஐயாரப்ப பெருமானினுடைய திருவடிகளை தலைமேற்கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருமந்திர ஞானத்தை பரிய கொண்டிருக்கின்றோம் அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினத்தில் சிவசித்தர் திருமூலர் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் அருளியுள்ள செய்திகளை வானியல், மருத்துவம், சிவயோகம் என்ற மூன்றினையும் அண்டபிண்டத்தோடு தொடர்புபடுத்தி சிறிது சிந்தித்தோம். யோகக்கலைக்கு மந்திரமும் தந்திரமும் தேவை எனப்பட்டதால் அந்த தந்திரமானது சிறிது சிந்திக்கப்பட்டது. இன்றைக்கு ஐந்தாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்று சிந்திப்போம். நம்முடைய நாடு அருளாளர்கள் அவதரித்த நாடு. சித்தர்களும் யோகிகளும் அதிகமாக அவதரித்த நாடு நம்ம நாடு. அருளாளர்கள் ஒவ்வொருவரும் தான் அடைந்த அனுபவங்களை தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஒரு கடல் கரை, ஒரு கடல் கரையில் ஒரு ஞானி நின்று பார்த்தால் அவருக்கு எந்த அளவிற்கு அது தெரியுமோ அது முழுமையாக தெரியும். வேறொரு அருளாளர் வேறொரு கடற்கரையில் நின்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு கண்ணின் கண்ணுக்கு எட்டிய தூரம் எது புலப்படுகிறதோ அது அவருக்கு புரியும். இது போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு கடற்கரையில் நின்று தான் அடைந்த அனுபவங்களை உணர்ந்த விதமாகத்தான் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அனுபவம் கிடைக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கும் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடைத்த அனுபவம் வேறு, நாவுக்கரசு பெருமானுக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அதே போன்று திருமந்திரத்தை அருளி செய்த திருமூலர் தேவருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, அருணகிரிநாதருக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அவரவர்களுடைய அனுபவத்தை தான் அந்த நூலிலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் நம் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். பொதுவாக மூன்று ஒளிகள் உண்டு, there are three lights அப்படிம்பாங்க. ஒன்று விளக்கொளி, அதாவது இந்த லைட்லேருந்து லைட் விளக்குலேருந்து கிடைக்கக்கூடிய விளக்கொளிம்பாங்க. ரெண்டாவது விண்ணொளி. விண்ணொளி என்னென்ன நட்சத்திரங்களிலிருந்து கிடைப்பவை. மூன்றாவது அறிவொளி, நமக்கு கிடைக்கக்கூடிய நாலெட்ஜ், அதுக்கு சில லைட் தான் அறிவொலின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கிடைக்கின்ற அறிவு அது பிரகாசம் அடைவதற்கு நாம் மூன்று வகையாக அதை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று நூலறிவு, அந்த நாம் படிக்கின்ற நூல்கள், அது விஞ்ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, அது நாம் அதாவது நூலளவே ஆகுமாம் தாம் பெற்ற கல்வியினர் ஔவையார். அதுபோல நம்ம நூலறிவு, இந்த நூலறிவை வைத்துக் கொண்டு வாளறிவினை அடைய முடியாது. இது இன்ஸ்ட்ருமெண்டல் நாலெட்ஜ். இரண்டாவது சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அது சிற்றறிவுன்னு சொல்றது, லிமிட்டட் நாலெட்ஜ். அது இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு. மூன்றாவது கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு உண்டு, அது குருவர்களால் கிடைக்கக்கூடிய அறிவு. அதாவது குருநாதர் உணர்த்த, ஆசானினுடைய அருளினால் அறிவு விளக்கம் பெறுதல், இது மூன்றாவது வகையான ஸ்டேஜ். இப்போ இந்த இறைவனால் அதாவது குருவால் உணர்த்தப்படுகின்ற அறிவு விளக்கத்துடன் தான் பெற்ற அந்த நூலறிவும் உயிரினுடைய இயற்கை அறிவும் அதில் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் அது ஒரு அறிவு நிலையை காட்டும், அது அறிவு ஒளின்னு சொல்லலாம். அப்ப உண்மை அறிவு ஒளி என்பது வேறு. அப்ப உண்மை அறிவு ஒளி என்பது இறைவனால் வழங்கப்பட வேண்டும். இதுதான் பதிஞானம்னு சொல்றது சைவ சித்தாந்தத்தில். இன்னைக்கு இந்த ஐந்தாம் தந்திரத்திலே வாதுல ஆகமம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசுகின்றோம். இதில் 154 பாடல்கள் இருக்கின்றன. இதில் பதிஞானம் என்ற ஒன்று உண்டு. இந்த பதிஞானம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படும் ஞானம். அந்த பதிஞானத்தை கொண்டுதான் நாம் பதியை பார்க்க வேண்டும். அது சூரியனுடைய கதிர்களை கொண்டு சூரியனை பார்ப்பது போல. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அருள் அனுபவங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய பெருமைகளை அளக்க முடியாது, இறைவனுடைய அனுபவங்களையும் நாம் பெற முடியாது. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இறைவன் அளிக்க வழங்க நாம் என்னென்ன கிடைக்க வேண்டும், நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும். ஒரு பாடல்ல திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சித்திகள் எட்டும் அப்படின்னு, சித்திகள் எட்டோடும், சித்திகள் எட்டும். அப்ப சித்திகள் என்று சொன்னாலே சித்தர்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள், எல்லகிமா மகிமா கரிமா இது போன்ற எட்டு விதமான சித்திகள். அது இறைவனால் நமக்கு கிடைக்க வேண்டும். சித்தர்கள் எல்லோருமே இறைவனை வழிபட்டவர்கள்தான். சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய சுத்தியும், சிவமாக்கிய அதாவது சீவன் சிவனாக வேண்டும். அப்ப சிவனாக வேண்டும் என்று சொன்னால் சிவத்தன்மை அடைய வேண்டும். சீவன் சிவமாகக்கூடிய சிவமாம் தன்மை அடையக்கூடிய சுத்த நிலை. அப்போ அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவழுக்கு நீங்கி ஆன்மா சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை. இவர் சுத்தின் வேர் சிவமாக்கிய சுத்தி. நம்முடைய திருவாசகத்துல சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அப்படின்னு மாணிக்க வாசகர் அருள்கின்றார். சிவம் ஆக்குதல், சிவமாக்கி என்னை ஆண்ட என்றால் இந்த சீவன் சிவமாம் தன்மையை அடையும் நிலை. அதற்கும் இறைவனுடைய கருணை வேண்டும். என் சுத்தி தூய்மை, அது என் சுத்தி தூய்மை என்று சொன்னால் ஒரு ஸ்டேஜ், ஒரு ரெண்டு வகையான ஸ்டேஜ். இப்ப இறைவன் நமக்கு ஐந்து தொழில்களை ஆற்றுகின்றான் என்று சொல்லுவோம். அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற மூன்றும் இந்த உடம்புக்காக செய்கிறான். மறைத்தலையும் அருளுதலையும் உயிருக்காக அவன் செய்கிறான். அப்ப மறைத்தல் என்பது திரோதான சக்தி என்று பெயர். நம்மை பக்குவப்படுத்துகிறான், அதுதான் மறைத்தல். உலகத்தை காட்டி சிவத்தை மறைத்தல். ஏன் நம்முடைய திருவாசகத்திலே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, பாரித்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல், வளர்த்தல், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர். அப்ப அந்த திரோதான சக்தி, அது மறைக்கும் சக்தி, நம்மை எல்லாம் பரிபக்குவப்படுத்துகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி அருட்சக்தியாக மாறுகின்ற நிலை, அதுதான் தூய்மைப்படுத்துகின்ற நிலை. அதே திரோதான சக்தி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியாக நமக்கு உள்ளே அனுபவத்தை கொடுக்கும் நிலை, இது பக்குவ நிலைன்னு பேர். அந்த பக்குவ நிலைக்கு பிறகுதான் நம்மளை இறைவன் குருநாதராக வருகின்ற நிலை. இறைவனை ஒப்பு மலபெரிய பாகம் சத்தினிய பாகம் என்று அதை நாம் சைவ சித்தாந்த சாத்திரத்திலே நாம் சொல்லுவோம். ஒரு காய் புளிக்கிறது என்று சொன்னால் அது பழத்தில் இனிக்கும். அப்ப புளிப்பு சுவையே இனிப்பு சுவையாக மாறும். வெளியில் இருந்து வருவது அல்ல. ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையாக மாறுவது போல திரோதான சக்தியே பக்குவப்பட்ட பிறகு அருட்சக்தியாக நமக்கு வழங்கும். அதுதான் நம்முடைய எண் சுத்தி தூய்மை. அப்ப இறைவனுடைய அருள் அங்கே நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப யோகத்து சக்திங்கிறார் ஒரு இடத்துல. யோகத்து சக்தி, யோகம் அப்படின்னா இறைவனோடு இணைதல். அப்ப சித்தர் நிலை யோக நிலை. அந்த நிலையில் பல்வகையான சித்திகள் நம்ம கைகூடும். என்னன் சித்தி, எட்டு எட்டு எட்டு அறுபத்தி நான்கு வகையான சித்திகளை சித்தர்கள் அடைகிறார்கள். அந்த சித்தர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் உலக மயக்கம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து அவர்கள் மாறி ஞான நிலைக்கு வர வேண்டும். அது சித்தர்களை விட ஞானிகள் ஒருபடி மேல்தான். அப்ப சித்தர்கள் உண்மை ஞானம் பெற வேண்டும். அப்பொழுது அங்கே இறைவனுடைய உதவி தேவைப்படுகிறது. மந்திர சாதக போதம், மந்திரம். மந்திரம் என்று சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை ஸ்ரீபஞ்சாட்சரம். ஸ்ரீபஞ்சாட்சரம் என்றால் திருவேந்தெழுத்து, சிவாய நம. இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உள்ளத்தில் கணித்து மனதால் எண்ணி சாதிக்க வேண்டும். அதன் வழியாக ஞானத்தினுடைய பயனை பெற வேண்டும். அதுதான் மந்திர சாதக போதமும். அப்புறம் பக்தி. பக்திங்கிறது அன்பு. அன்பும் பக்தியும் ஒரே பொருளை தரக்கூடிய இருவேறு சொற்கள். இறைவன்பால் உருகக்கூடிய அன்பு, அதுதான் அன்புன்னு. அன்பு என்று சொன்னாலே நாம் கண்ணப்பரை நினைக்க வேண்டும். ஆனா ஆறு நாளில் அவர் முக்தி அடைந்தவர் அவர் ஒருவர் தான். கண்ணப்பர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பும் சரி, கண்ணப்பர் காலத்திற்கு பின்பும் சரி, கண்ணப்பரை போல உயிர் இருக்கின்ற பொழுதே கண்களை கொடுத்தவர்கள் யார், இறைவனுக்கு கண்களை கொடுத்தவர்கள் யார், இன்று வரை யாரும் இல்லை. அதான் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின். மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய அன்பு எம்மாத்திரம் என்கின்ற சாயுச்சிய நிலை அடைந்த மாணிக்கவாசகர். உலகத்தில் ஒரு நூல் உண்டு இறைவனோடு நம்மை சேர்ப்பிப்பதற்கு, கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிடும். அந்த நூல் நமக்கு திருவாசகம். அதை அருளிய மாணிக்கவாசக கண்ணப்பருடைய அன்பை எவ்வளவு உயர்த்தி பேசுகிறார் பாருங்க. அப்ப இந்த பக்தி என்பது அது கூட இறைவனால் நமக்கு வழங்கப்பட வேண்டும். இப்ப இறைவனால் தான் இந்த மேல்நிலை ஞான நிலை பக்தி நிலை இவற்றையெல்லாம் நாம் அடைய முடியுமே அன்றி நம்முடைய சிற்றறிவினால் ஆராய்ச்சி அறிவினால் இவற்றையெல்லாம் அடைய முடியாது. இந்த சமயத்தின் கொள்கை அது சாத்திரம். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்த சாத்திரம். இந்த சாத்திரத்திலே இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. நான்கு வகையான வழிகள். ஒன்று சரியை வழி, இரண்டாவது கிரியை வழி, மூன்றாவது யோக வழி, நான்காவதாக உள்ளது ஞான வழி. இது நான் படிநிலைகள் நம்ம சொல்றது. வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஞானம்தான் நேர்வாயில். அப்படி அடைவதற்கு இந்த நான்கு படிநிலைகள் நமக்கு தேவை. அப்பொழுது சரியை என்றால் என்ன? சரியைனா சரீரத்தால் தொண்டு செய்தல், பக்தர்களுடன் நிலை. இங்க திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்துள்ளார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். பாடணுங்கிற அருணகிரிநாதர் நம்முடைய பாடலிலே அது பாடக்கூடிய பணியை கேட்கின்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்ப இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இப்ப திருமூல சொல்லுகின்றார் சிவபெருமான் என்று பாடுமின். நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு, பன்னெண்டு திருமுறைகளையும் பாடலாம். திருமந்திரம் வந்து சாத்திரமாகவும் இருக்கும், தோத்திரமாகவும் இருக்கும். சைவத்தில் பஞ்சமே இல்லை, அவ்வளோ பாடல் இருக்கின்றன. பாடி பணிமின், இறைவனை பாடுறது மட்டும் இல்லாம இறைவனை வணங்க வேண்டும். பாடி பணிதல், ஆனா தலையே நீ வணங்காய், அப்படி தலையை வணங்கணும். வணங்க தலை வைத்துங்கிறார், வணங்க தலை, தலையை வணங்கணும். அப்ப பாடிமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இப்ப யாரெல்லாம் இறைவனை பாடி மகிழ்கிறார்களோ, திருக்கோயில் சென்று பாடுகிறார்களோ, அந்த தல யாத்திரையெல்லாம் போட்டு போவாங்க, திருத்தல யாத்திரையை போட்டு அமர் கோயிலுக்கு சென்று பாடணும், பாடி பணியணும், வணங்கணும். அப்படிப்பட்ட அருள் உள்ளம் கொண்ட அடியார்களுக்கு இறைவன் அவர்களுடைய நெஞ்சத்தில், நெஞ்ச தாமரையில் விட்டிருப்பான். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே, அப்ப அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமர்வான். இது சரிகை நெறி ஆரம்ப நிலை. இது நம்முடைய தவராஜ சிங்கம் தாய்மான சாமி சொல்லுவான், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையார் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. இப்ப சர்க்குரு கிடைக்கணும், இப்ப நமக்கு தானே குரு நெறி தானே நம்ம நெறி, அப்ப குரு கிடைக்கணும் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக தொடங்க வேண்டும். அப்ப திருக்கோயில் வழிபாடு தேவை. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், இது அப்பர் சுவாமிகளுடைய அருள்வாக்கு. தேடி போங்கப்பாங்கிறார் திருஞான சம்பந்தர், திருநாகர சுவாமிகள், சுந்தரமுதி சுவாமிகள், எல்லாருமே திருத்தல யாத்திரை செய்தவர்கள். ஒவ்வொரு கோவிலும் பாடியிருக்காங்க. இந்த மூவரால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 276. மாணிக்க வாசகருடைய பாடல் பெற்ற தலங்கள் வேறு. அப்போ அப்பர் சுவாமிகள் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். நாம தேடி போனா அவர் வருவார் அப்படின்னு பெரிய புராணத்துல நிறைய பார்க்கலாம். அடியவர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, திருக்கோயில் இல்லாத ஊரும், திருக்கோயில் இல்லாத ஊர், அது திரு இல், அது திரு இல்லைங்கிறார். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும், திருவெந்நீர் அணியாத திருவில் ஊரும். அந்த ஊருன்னா கோவில் இருக்கணும், அது எல்லாரும் திருநீர் அணிஞ்சிருக்கணும், பக்தியா இருக்கணும். பருக்கோடி பக்திமயிர் பாடா ஊரும், இந்த பாடிக்கிட்டு இருக்கணும், அடியாட்டு இருக்கணும். பாங்கினோடு பலதலிகள் இல்லா ஓரும், தலினா இடம். விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஓரும், விதானமும் வெண்கொடியும் இல்லா ஓரும், அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஓரும். காலை பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும், சிவபூஜை பண்ணா சிவபூஜை பண்ணணும், இல்ல திருக்கோயில் இருந்ததுன்னா திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வந்து அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிடணும். அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஓரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேங்கிற. அப்ப இந்த கோயில்னா ஊர் இருக்கணும், ஊருன்னா பக்தர்கள் இருக்கணும், பக்தர்னா பக்த நிலையில இருக்கணும். அவர்கள் திருநீர் பூசணும், கோவிலுக்கு போகணும், பூஜை செய்யணும், அதுக்கப்புறம் அவருடைய வழக்கமான அவர்களுடைய பணியை தொடரணும். இதெல்லாம் அவருடைய முறையா சொல்றாங்க. அப்ப இந்த தான் ஊருங்கிறது. இப்ப இந்த சரியை நெறி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சரியையில சிவபெருமானுடைய உருவத்திருமேனியை மட்டும் உணர்ந்து புறத்தால் வழிபடக்கூடிய ஒரு நிலை. இது சரியை தொண்டு செய்யணும். திருக்கோயில நம்ம வந்து தொண்டு செய்யணும். தொண்டு செய்யறது கூட சொல்லுவாங்க, இந்த டூ எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தொண்டு இந்த டூ எப்படி வளையுதோ அதை மாதிரி தான் வளைந்து சிவத்தொண்டு செய்யணும். அது போல தொண்டு அங்க ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்யணும். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு சரியை தொண்டுக்காகவே ஒரு பாடலை பாடியிருக்கேன். நிலை பெறுமாறு எண்ணுதியில் நீ இந்த உலகத்தில் நிலையாக நிலைத்த புகழோடு இருக்க வேண்டுமானால் நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீ வா. என்ன செய்யணுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோவில் பூக்கு. தினசரி கோவில் வழிபாடு, இப்பெல்லாம் மாத வழிபாடு, வார வழிபாடு இப்படி இருக்கிறாங்க. அது தினசரி கோவிலுக்கு போகணுங்கிறாரு. காலை கடமைகள் அதுவும் ஒன்று. கோவிலுக்கு போறது நித்திய நித்திய கடமையில வந்துடணும். நித்தலும் எம்பிரானுடைய கோவில் பூக்கு புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு கோவில் வாசப்படி எல்லாம் அப்படியே பெருக்கணும், தண்ணி தெளிச்சு துடைக்கணும். அப்படியே புலருவதன் முன் விடியற் காலையில புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறான் இல்லே. அப்ப திருக்கோயில் வழிபாடு முக்கியம், திரு தொண்டு முக்கியம். தலையார கும்பிட்டு கூத்து மாடிங்கிறாரு பாருங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்தருடைய நிலை. அப்ப அந்த சரியை தொண்டு நாம் செய்ய வேண்டும். இது ஆரம்பம் நிலை. அடுத்த இரண்டாவது படி அது கிரியை. கிரியை என்று சொன்னால் உடலாலும் உள்ளத்தாலும் செய்யும் தொண்டு. உடலாலும் செய்யணும், உள்ளத்தாலும் செய்யணும். அது இவர் கிரியைன்னு பேரு. நந்தவனம் செல்ல வேண்டும். பூ பறித்து, பூ பறிக்கிற வரைக்கும் தான் சரியா. அந்த பூ பறித்த பூவை இறைவன் மேல் சாற்றி வழிபடுதல் கிரியை. அதுல நம்ம இறைவனுக்கு வந்து இந்த கிரியை தொண்டுல விசேஷமா சொல்லுவது என்னன்னு கேட்டா திருக்கோயில் கட்டுதல், அதுவும் கிரியை தான். நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்தல், அதுவும் கிரியில தான் வரும். அதாவது இந்த விதிப்படி விசேஷ தீட்சை பெற்று ஆத்மார்த்த பூஜை சிவ பூஜையை வீட்டில் செய்தல், அதுவும் கிரியை தான். அப்ப இரண்டாவது நிலையில பார்க்கும்போது சிவபெருமானது அரு உருவ திருமேனியாகிய சிவலிங்கத்தின் மீது சிவலிங்கத்தினுடைய பெருமையை உணர்ந்து சிறப்பினை உணர்ந்து அந்த பெருமானை மனமொழி மெய்களால் அகத்திலும் புறத்திலும் வழிபாடு செய்யக்கூடிய நிலை. இதுக்கு பேர் கிரியை. கொஞ்சம் பக்குவம் ஆகிடும். சரியை விட கிரியை கொஞ்சம் உயர்வு. அப்படி சிவபூஜை செய்பவர்களுக்கு என்ன பயன்? இது திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். தத்தும் வினை கடல் சாராது. சிவபூஜை செய்பவர்களுக்கு வினை தாக்காது. ஏன்னா சிவபூஜையில நான்கு வகையான நிலைகளும் உண்டு. சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலை என்ற நான்கு நிலைகளிலும் சிவபூஜை செய்ய முடியும். தன்னை மறந்து செய்யக்கூடிய பூஜை அது. விசேஷ தீட்சை பெற வேண்டும் குருமார்களிடம் சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய வினை பயனை கடப்பதற்கு, வினை பயன் நம்மை சாராமல் இருப்பதற்கு சிவபூஜை அவசியம். அந்த சிவபூஜையில ஒரு திருஞான சம்பந்தருடைய பாடல். திருச்சிக்கும் பக்கத்துல நெடுங்கலம் என்ற ஊர், நெடுங்கலம் நாதரிகரையனுடைய பெயர். அந்த ஊர் பதிகத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்லுகின்ற, இறைவனை வழிபட்டால் என்ன பயன் என்று. இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது பூ போட்டு வழிபடுதல், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும், தினந்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நாளும் பூவோடு நீர் சுமக்கும். அப்ப தினசரி, தினந்தோறும், நாள்தோறும் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும், பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அப்பர் பெருமான் பாடுவார், போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த போதுங்கிறது என்னன்னா மலர்ந்தும் மலராத நிலை. இந்த அரும்பு, அதுக்கப்புறம் இந்த மலர் வந்துடும், அரும்புக்கும் மலருக்கும் நடுவுல போது அப்படி விரிஞ்சுக்கிட்டே வரும், முழுசா விரியாது. அது வந்து அரும்பா இருக்கும்போது வாசனை வெளில வராது, விரிஞ்சிட்டோம்னா வாசனை வெளில போயிடும். அப்ப வாசனை உள்ள இருந்துகிட்டு இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், அதான் போதுன்னு பேரு. போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன், திருவையாற்றில் அப்பர் பெருமானுடைய பாடம். அப்ப இதெல்லாம் வந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற முறை, இதெல்லாம் கிரியையில் வரும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாடும் சம்பந்தப் பிள்ளையார் கொடிமாடச் செங்குன்றூரின் இன்றும் புறப்பட்டு பல திருத்தலங்களையும் வணங்கி மீண்டும் திருச்செங்கோடு சார்ந்தனர். அது தருணம் நளிர் சுரம் யாவரையும் வாட்டிட பிள்ளை பெருமானார் அப்பிணி யாண்டும் வாராதிருத்தற் பொருட்டு அருளியதே திருநீலகண்ட திருப்பதிகம் பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

முறைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்து அலையாவண்ணம் கொண்டு எமையாண்ட விரிசடையீர். இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவையுடையீர். சிலைத்தமை தீவினை திண்ட பெறா திருநீலகண்டும் விண்ணுலகாள்கின்ற

மலை திரண்டன்ன திண்டோளுடைய கிற்றமை ஆட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை

தம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடைந்து உன் கழலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமை ஏற்றதும் நாம் அடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே திருவிழித்தீவினை திண்டப் பெற திருநீல கண்டம் நாற்ற மலர் மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரீர் தோற்றினும் தோற்றும் தொழுதும் வணங்குதும் நாம் அடியோம் சீற்றமதாம் வினை தீண்டப் பெறா திருநீலகண்டம் சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி விடையொழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகம் பற்றும் விட்டார் பூக்கமழ்கொன்றை புரிசடையீர் அடிபோ

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த அளவிலே இந்த பொருட்களை, முப்பொருட்களை பற்றிய ஒரு சிந்தனையோடு நாம் இன்றைக்குள்ள பதிகத்தை பார்க்கலாம். வேணாட்டடிகள் அருளி செய்த பதிகம். வேணாட்டடிகள் அவருடைய பதிகத்தை முதலில் சிந்திக்கலாம். திருவிசை ஆசிரியர்கள் 9 பேர்னு நம்ம பார்த்தோம். அதுல 6வது ஆசிரியர் யாருன்னா வேணாட்டடிகள். இவரு அதாவது அந்த காலத்துல நம்ம தமிழ்நாடு வந்து 12 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. தென்பாண்டி, குட்டம், குடம், கற்காவின், பூலி, பன்றி, அருவா, அதன் வடக்கு, நன்றாய, சீதம், மலாடு, புனல் நாடு, செந்தமிழ், சேர், ஏதமிழ், பன்னிரு நாட்டு எண், அது அந்த பாடல். அதுல அந்த வேணாடு அப்படிங்கிறது சேர நாட்டுக்கும் தென்பாண்டி நாட்டுக்கும் நடுவே அதுக்கு அண்மையாக இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இவர் அந்த நாட்டுல தோன்றினதுனால அந்த நாட்டோட பெயரை வச்சு இவரை வேணாட்டு அடிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவர் அரசர் குலத்துல தோன்றி இருக்காரு. ஆனா அதெல்லாம் நிலையற்றதுன்னு புரிந்து கொண்டு துறவும் மேற்கொண்டார். சிவபெருமான் மேல அளவற்ற பக்தியுடையவர். அந்த பக்தி பெருக்கால பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி நமக்கு அவர் பாடமும் செஞ்சிருக்காரு. ஆனா அவருடைய பதிகம் நமக்கு ஒன்றுதான் கிடைத்திருக்கிறது. அது தில்லையில் இருக்கக்கூடிய நமது நடராஜ பெருமான் மீது பாடி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அவருடைய பாடல் கருத்தை நம்ம பார்க்கணும். கோயில் என்ற தலத்துக்கு பண் புறநீர்மை துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார் கச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும் கறி கொள்வார் எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானின்னு சொல்றார். நடம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே திருக்கூத்து தான். அவர் கூத்தப்பிரான் தில்லையில திருக்கூத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். இப்போ நமக்கு ஒரு அடிமை வேணும்னு யாராவது விரும்புறாங்க அப்படின்னா அந்த அடிமை வந்து இழிவான செயல்கள் செஞ்சாலும் பொறுத்துக்கிடணும். அத மாதிரி கசப்பா இருந்தாலும் வாழை பிஞ்சு, அதான் கதலி பிஞ்சையும், கதலிங்கிறது வாழை குறிக்கும், சிறு கதலின்னு வருது இல்லையா, அடுத்து வேப்பிலை, இது ரெண்டும் கசப்பா இருந்தாலும் அதை சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. எனக்கு ஒன்ன தவிர அதான் எச்சார்வும் இல்லாமை, எனக்கு எந்த சார்பும் கிடையாது, நீ ஒருத்தன் தான் எனக்கு சார்பு, அதனால நான் அப்படி இருக்கும்போது எந்த பற்றுக்கோடு இல்லை எனக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்னோட தொண்டை விரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புலப்படவில்லை என்று சொல்லுகின்றார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே, அந்த திருவாசகத்துல சொன்ன மாதிரியும் பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி கல்லாப்பிள்ளையும் கருதாப்பிள்ளையும் கசிந்துருகி நில்லாப்பிள்ளையும் நினையாப்பிள்ளையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிள்ளையும் துதியாப்பிள்ளையும் தொழாப்பிள்ளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரைன்னு சொல்றாள். அதனால பிழை செஞ்சாலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். எதனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்த தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கின்றார். அடுத்தபடியாக தம்பானை சாயப்பற்றார் என்னும் முது சொல்லும் ஒரு பழமொழி இருக்கும். பானைய சாச்சு தண்ணி பிடிக்க முடியாது, சிந்திட்டே இருக்கும், நிமித்தி வச்சாதான் தண்ணி பிடிக்க முடியும். எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன். அது என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பழமொழி பொருந்தாது போலுக்கு. ஏன்னா புதுசா வந்த தொண்டர்களுடைய அடியவர்களுடைய தொண்டையெல்லாம் நீ விரும்புற, வழி வழியாக உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை நீ விரும்பாது இருக்கின்றாயே, அப்பா எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அடுத்த பாடல்ல பொசியாதோ கீழ்கொம்பு நிறை குளம் என்றது போல, இத நமக்கு பொருள் விளங்கணும்னா நிறை குளம் கீழ்கொம்பு பொசியாதோன்னு மாற்றணும். இப்ப ஏரி நிரம்பும், மழை பெஞ்சா ஏரி நிரம்பியாச்சுன்னா அடுத்தால என்ன செய்யும், அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த அடைகரைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் பொசியும், ஏரி நிரம்பினால் அடைகரை பொசியுங்கிறதும் பழமொழி தான். இப்போ பொசிதல்னா கசிந்து ஊறுதல் அப்படின்ட்டு, ஏரி நிறைஞ்ச உடனே மதகின் பாய்ச்சலால பயிர்கள்லாம் வளரும், அந்த பயிர்கள் மட்டும் இல்லாம கரையில முளைச்சிருக்க செடிகளும் ஊற்று பெற்றது அப்படி இந்த தண்ணியில ஊற்று பெற்று அப்படி வளரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறு மரத்துக்கு அந்த நீர் கசிஞ்சு பாயாதா, அது மதகின் வழியா போனாலும் இங்கேயும் கொஞ்சம் பாயாதா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப, நீ எனக்கு அடியேனுக்கு அருள் செய்ய வாராதிருத்தல் முறையோன்னு நான் முறையிட்டு பார்த்தாச்சு, நீயும் எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற, பக்கத்துல இருக்க உமாதேவியாவது ஒரு பரிந்துரை செய்யலாம், அவளும் செய்யலையே, இதற்கு என்ன காரணம், நான் என்ன செய்வேன், நீங்க ரெண்டு பேரும் இப்படி கைவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேக்குற. சிவபெருமான் அதாவது என்றது போல திசை நோக்கி பெழ்கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் எந்திரத்தும் என்னை உடையாள் உரையாடாள் நசையானின் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானின்னு சொல்றார். அப்போ நான் என்ன பண்ணட்டும், நீங்க ரெண்டு பேரும் இப்படி என்ன அருள் செய்யாம விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வது அப்படின்னு அதுல ஒரு குறிப்பெச்சம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்து சமயங்கள், சமயங்கள் நிறைய இருக்கு உலகத்துல, ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பெண்ணை நோயோடு பிணிநெளிய இருக்கின்ற அதனாலே பேயா இத்தொழும்பனை தம்பிரான் இகழும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். அதாவது சமயங்கள் நிறைய இருக்கு, இந்த சமயங்கள்லாம் எதற்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்கள் பக்குவம் அடையும் பொருட்டு தான் இருக்கு. ஆனா அது புறச்சமயம் வகை வகையா நம்ம பிரிச்சிருக்கோம், புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் எல்லாம் பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த புறச்சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முன்னாடி நீ என்னோட மனக்கவலையும் உடற்பிடியும் நீக்கல அப்படின்னா, இவன் வழிபடுகிற கடவுளே மதிக்கல போல இவனை பேயின்னு நினைச்சு இவனுக்கு அவன் புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு என்ன எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள், அங்ஞானம் செய்யக்கூடாது என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். நமக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா எப்பப்ப என்ன கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும், யாருமே சொல்ல வேண்டாம். ஏன்னா பிறவியை கொடுத்ததே அவர், பிறவியை கொடுத்தது வினை நீக்கத்துக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அப்பா பிராரத்தத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறதே புது ஆகாமியை சேர்க்குவது நம்முடைய தவறு தான். ஆனா அவர் நம்ம எல்லா வகையிலும் ஆற்றுப்படுத்தி தான் பாக்குறாரு. பெற்ற தாய் வந்து அந்த ஒவ்வொரு பிறவியில பெற்றவங்க நம்மள அந்த உடம்ப பேண முடியும், ஆனா இவர் நமக்கு எப்போதும் உயிருக்குள்ள தாயாக இருக்கிறார், அவர் எவ்வளவு கருணையோட நம்மை பேணி கொண்டு இருக்கின்றார். அதனால இது ஏன் அப்படி சொல்றாருன்னா ஒரு ஆதங்கத்தில் நீ எனக்கு வந்து அருள் செய்யணும்னு கேக்குற மாதிரி ஒரு ஆதங்கத்துல கேக்குறாரு. அடுத்த பாடல்ல நின்று நினைத்திருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றை ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் கதறுவித்தி வரவு நல்லாய் வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகிறார். நின்ற இடத்தும் இருந்த இடத்தும் கிடந்த இடத்தும் எழுந்த இடத்தும் தொழுது கொண்டே இருக்கின்றேன்.

நான் உன்னை எப்பமாவது இந்த ஐம்புலன்களுடைய இந்த ஐம்புலன்களும் ஒற்றுமைப்பட்டு என்ன வந்து உன்கிட்ட போக விடாம தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த ஐம்புலன்களோட வசப்பட்ட நேரம் நான் உன்னை விட்டுட்டு இருந்தாலும் நீ என்ன இருக்க விட மாட்டேங்கிற, எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருது. நான் புலன் வசப்பட்டு நான் உன்னை மறந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா உடனே நீ எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருத அப்படின்னு மிக அழகாக சொல்லி, கன்றை பிரிந்த தாய் பசுவை போல கதற வைக்கிற என்ன, ஆனா என் எதிரில வந்து நிக்க மாட்டேங்கிற, இந்த செயல் உனக்கு ஏற்புடையது தானா அப்படின்ட்டு வினவுகின்றார். எந்த காலத்திலையும் மறக்காம தொழணுங்கிறது இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பாடல்ல, படுமதமும் இடவையிரும் உடைய களிருடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனுக்கோத்தன்றே இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் ஒன்றினுக்கு வையிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே அப்படின்னு சொல்றார். அதாவது நீ வச்சிருக்கிறது ரெண்டு எருதுகளை வச்சிருக்க, ஆனா ஒண்ணுக்கு புல்லு போடுற ஒண்ணுக்கு வைக்கோல் போடுற, இது நடுவு நிலைமைதானா அப்படின்னு கேட்கிறாரு. இறைவனை எப்படி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயக பெருமானை மகனாக உடைய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட திருவருளை உணர்தல் பொருட்டு அகத்திய பெருமானுக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசிக்கின்ற அது புல்லு. அந்த மேம்பட்ட நிலையை நீ கொடுத்தது புல்லு, ஆனா எனக்கு உலகியல் விஷயங்களை தான் உணர்த்தி இருக்க, அப்ப இது வைக்கோல். ரெண்டு எருதுக்கும் ஒரே மாதிரி நீ புல்ல கொடுத்துருக்கணும் இல்லையா, அல்லது ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல வைக்கலதான் நீ கொடுத்துருக்கணும், ஏன் இது மாதிரி ஒரு பேதம் என்று இறைவனிடம் வினவுவது போல கேட்கின்றார். அதற்கு காரணம் பக்குவம்தான். அதற்கு அடுத்தபடியாக, மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாதொழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் வரையிலும் மனிதர்கள் இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நீதான் யாரு பற்றுக்கோடு, கண்ணாவாய்னா நீதான் பற்றுக்கோடு. அப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி கண்ணாகாத ஒளிதல், இப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி பற்றுக்கோடு இல்லாம இருக்கிற, நீ இப்படி என்ன புறக்கணிச்சேன்னா நான் ரொம்பவும் கலங்குவேன், அதனால நான் ரொம்ப மனம் வருந்தி அழைத்தாலும் நீ என்ன நெருங்கி நிற்க மாட்டேங்கிற, இதற்கு என்ன காரணம் என்று, அந்த விழித்தல் அப்படிங்கிறது உன்னை அழைத்தேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அடுத்து, வாடா வாய் நா பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றேவல் எற்றே மற்றிது பொய்யில் கூடாமே கைவந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். தில்லையில நடனமாடக்கூடிய பெருமானே, நான் ரொம்ப வாட்டம் முற்று என்னுடைய வாயில் உள்ள நாவினால் குளறி அடைவுகேடாக பலவற்றையும் பேசி ஒன்ன விருப்புற்று நினைத்து மனகம் உருகணும். இதை தவிர வீடு வேர் அடைவதற்குன்னு வேற என்ன செய்ய முடியும்? குற்றேவல் அப்படின்னா சிறிய பணிவிடைகள், முக்கரணங்களால் இறைவனை வழிபடுவது ஒன்றுதான் நமக்கு வீடு வேர் அடைவதற்குரிய வழி. அதான் அந்த குற்றேவலை தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்கு? அதனால நீ என்னை, நான் வந்து உன்னை கூடணுங்கிற மாதிரி நீ எனக்கு திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்யும் போது நான் செய்யறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது, சிவார்ப்பணம் செஞ்சிடணும். நான் எதை பயனா அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பயண கருதி இறைவனுக்கு நம்ம எந்த, அதாவது வழிபாடாகட்டும் தொண்டாகட்டும் எதுவுமே செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள், அதன் அதற்காக மட்டும்தான் அதையும் கூட நம்ம தீர்மானிக்க கூடாது, நமக்கு பக்குவம் வந்து அவரே தருவார். உள்ள அந்த நிஷ்காமியம் அந்த பக்தி தான் இருக்கணும், காமிய பக்தி இருக்கக்கூடாது, தொண்டுலையும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தம்பிரான்ங்கிற சொல்ல பார்த்தோம், தம்பிரான் பிரான்னா தலைவன், தம்பிரான்னா தனக்கு தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்பிரான் எனக்கு தலைவன், உம்பிரான் உமக்கு தலைவன்,

0: அந்த தம்பிரான்ற சொல்லுக்கு தனக்கு தலைவனே இல்லாதவர்னு ஒரு பொருள் இருக்கு. அப்படி இவருக்கு மேலாக யார் ஒருவரும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இறைன்னு திருவருட்பயன் சொல்ற மாதிரி இவர் தான் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, வாழாமால் அயன் வீழ்ந்து காண்பறிய மாண்பிதனை தோழார கையார துணையார தொழுதாலும் ஆளோனி உடையதுவும் அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ. இந்த ஒரு மாதிரி எண்ணம் நம்ம மனசுல வரணும், அது தானா வராது. இந்த பாடலை புரிச்சு வச்சுக்கோங்க. வேணாட்டடிகள் அருளிய பதிகத்துல 9வது பாடல் வாழாமால் அப்படின்னு துவங்குது. அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ, நமக்கு தெரியாது எந்த பிறவினும் தெரியாது, ஆனா எல்லா உயிருக்கும் முக்தி நிச்சயம் தானே. அதனால இத சொல்லி சொல்லி நீ என்னை பக்குவப்படுத்திட்டேன்னா நான் வந்து உன்னை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம். அதான் அழகா சொல்ற, திருமாலும் பிரம்மனும் உன் திருமேனிய பார்க்கணும்னு சொல்லி கையெல்லாம் உச்சி மேல குவித்து உன்னை தொழுறாங்க. உன் திருவடிக்கண் அப்படியே உன்னோட திருவடி துணை வேணும்னு நினைச்சு அவங்க தொழுதாலும் நீ அடியேனே அடிமையாக உடைய செயல் உடையாயோ, என்னை என்னைக்கு உன்னோட திருவடியில சேர்த்து கொள்வாய் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறைவனை வழிபடும் போது தோளார தொழணும், கைகளை உச்சி மேல் சேர்த்து தொழணும் அப்படிங்கிறது நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. துணைன்னு அதுல வருது பாத்தீங்கன்னா, அந்த துணைங்கிறது திருவடி துணை. அந்த திருவடி தான் நமக்கு எப்போதும் துணைங்கிறத நம்ம எந்த காலத்திலையும் மறக்க கூடாது. அடுத்து மிக அழகாக, பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே, தென் திரு தில்லை கூத்தாடி நாயடியின் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே அப்படின்னு சொல்றார். சுவாமிய விழித்து, நான் உன் மேல ஒரு தமிழ் மாலையை பாடி இருக்கிறேன், பாட்டு வடிவமாக ஒரு 10 பாட்டுகளை சேர்த்து உனக்கு ஒரு மாலையா தொடுத்திருக்கேன், நீ இத எடுத்துக்கொண்டு திருவுளம் பற்றி எனக்கு இப்பமே அருள் செஞ்சா ரொம்ப நல்லது, நான் நாய் போன்ற எழிந்தவன், நீ இப்ப அருள் செய்யலைன்னா நான் சாகர நேரத்திலேயாவது உன்னை தரிசிக்க கூடிய வாய்ப்பு கிட்டுவதை உன்னால் தடுக்க முடியாது, எப்படின்னு எனக்கு கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா நான் உனக்கு மாலை பாமால சாத்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே, சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மான்ங்கிற பாடல அப்பர் சுவாமி இதே கருத்து தான் சொல்றாரு. ரொம்ப நாள் அழைத்து கொண்டே இருந்தால், இப்ப நம்ம வீட்டுல யாரோ வாசல நிக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஏதோ சத்தம் கொடுக்காங்க, நம்ம வாசல பார்த்து சரி யாரோ அது நமக்கு தேவையில்லை, அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு கொண்ட பதில் சொல்ல வேண்டாம்னு இருந்தா அவங்க மீள மீள மீள மீள கூப்பிட்டுட்டே இருந்தா, ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தா நம்ம அது தாங்க மாட்டாம வாசல்ல போய் என்னன்னு பதில் சொல்ல போறோம் இல்லையா. ஏன் ஒரு தர்மம் கேட்க வந்திருந்தா கூட நம்ம அவங்களை ரொம்ப நேரம் அனுத்துனாங்கன்னா நம்ம அவங்களை கொண்டு ஏதாவது போட்டுருவோம். அத மாதிரி நம்ம இவரை அழைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இவர் எதிர்பட்டுத்தான் ஆகும். இந்த பதிகம் படிக்கிறதெல்லாம் சுவாமி அழைக்கிறது தானே, அதனால கண்டிப்பாக அவர் எதிர்படுவார் என்று நமக்கு மிக அழகாக இந்த பதிகத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு திருவாலி அமுதனார் அவருடைய வரலாறையும் சிந்திக்கலாம். இவர் 7வது ஆசிரியர், திருவிசைப்பு ஆசிரியர்கள்ல திரு மயிலையில வைணவ அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார். சோழ நாட்டுக்கு அருகில இருக்கு, சீகாழிப்பதிக்கு அருகில இருக்கு திருவாலிங்கிற நாடு, அதோட தலைநகர் வந்து திருவாலிதான். இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலுக்கு பெயர் வந்து அமுதன் அப்படிங்கிறது. இவருடைய பெற்றோர்கள் அந்த திருவாலி அமுதனாரிடத்துல அளவிருந்த பக்தி கொண்டிருந்தனால, ஏன்னா அவர்கள் வைணவர்கள், அதனால தன்னோட மகனுக்கு திருவாலி அமுதன் அப்படின்னு பெயரிட்டு அழைத்தார்கள். இவர் வைணவ குடியில தோன்றினாலும் சிவபெருமான் மேல பேரன்பு செலுத்தி நல்ல அருளை பெற்றவர், சிவனடியாராக திகழ்ந்திருக்கிறார். தில்லை நடராஜ பெருமான தன்னோட குலதெய்வமாக நினைந்து வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார். பல தலங்கள்ல போய் திருப்பதிகம் பாடியிருக்காரு, ஆனா பெரும்பாலும் இவர் சிதம்பரத்துலதான் வசித்து வந்தார். அவர் தன்னை சொல்லும் போது மயிலையர் மன்னன் அப்படின்னும் அந்தணன் அப்படின்னும் பாடியிருக்கிறாரு. அவர் அந்த 2வது திருவிசைப்பாவோட திருக்கடை காப்புல வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல திருவாலி அப்படின்னு சொல்றாரு. மறைன்னு சொன்னதுனால அந்தன குலத்தினர் அப்படிங்கறதும் புலனாகுது. நான்காவது பதிகத்தோட திருக்கடை காப்புல அரை சென்னல் வான் கரும்பின் சூழ்ந்த மயிலை, அணியானைகள் சூழ் மயிலைன்னு சொல்றாரு. அதனால மருத வளம் நிறைந்தது அப்படின்னு சொல்லும் போது மயிலாடுதுறை அப்படின்னு இதுல முடிவு செய்து அவருடைய பதியங்கள் நான்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நாலுமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லைக்கு தான் பாடப்பட்டிருக்கு. இவருடைய காலம் எப்போ அப்படின்னு பாக்கணும்னா, மூணாவது பதிகத்துல அஞ்சாவது பாடல்ல எடுத்த பாதம் மழலை சிலம்புன்ற தொடர்கள்லாம் வருது. முதல் ராஜராஜ சோழன், அதாவது 985ல இருந்து 1014 வரைக்கும் உள்ள காலத்துல தஞ்சை பெரிய கோயில்ல கைங்கரியத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்த தளிச்சேரி பெண்கள் சிலருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அதனால் இவருடைய காலம் முதல் ராஜராஜ சோழனுடைய காலம் அப்படின்னு, அந்த காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பதிகம் அந்த முதல் பதிகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இறைவனை பாதாதி கேசமாக வருணித்திருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதுல முதல் பாடல்ல சொல்றாரு, இறைவனை வர்ணித்தி கொண்டே வந்து என்ன சொல்றாரு, மையல் மாதர் கூரன் அப்படின்னு தொடங்குற பாடல். அதுல என்ன சொல்றாரு, நீ கையில கனலையும் மழுவையும் ஏந்துகின்றாய், நிறைந்த தீயடை கூத்தாடுபவனாக உள்ள உன்னுடைய சிவந்த பாதங்கள் எங்க இருக்கு தெரியுமா, என் மனத்தினுள் இருக்கின்றது. அதனால அது தன்னோட இருப்பிடமாக என் மனதை வைத்திருக்கின்றது. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்புறம் சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ட்டு அழகா சொல்றப்போ, என் மனசுல வந்து பொருந்தி அதை இருப்பிடமாக கொண்டது எவைன்னு கேட்டா, நடராஜ பெருமானுடைய திரு சிவந்த திருவடிகள் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். இரண்டாவது பாடலை பாடும்போது என்ன சொல்றாரு, அவர் பாதத்தில் திருப்பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பு கழல் வீர கழல் கிங்கிணின்னு சொல்லக்கூடிய சதங்கை, இது எல்லாம் என்னுடைய மனத்தில் இருக்கின்றது. அப்போ முதல் பாடல் என்ன சொல்லுது, இறைவனுடைய திருவடியை நினைத்து தியானம் செய்யுங்கள். இரண்டாவது பாடல்ல நமக்கு என்ன சொல்றாரு, அவர் திருப்பாதத்தில் அணிந்திருந்த வீர கழல் சிலம்பு சதங்கையை வைத்து தியானம் செய்யுங்கள். நீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணா உங்களுக்கு தியான பொருளா இதெல்லாம் தெரியணும் அப்படி. மூணாவது பாடல்ல சொல்லும் போது, ஆடும் கூத்தன் மணிபுரை தரு திரண்ட வான் குரங்கு அப்படின்னு சொல்றாரு. வல்லினர இந்த இடத்துல குரங்குன்னு, குரங்குன்னா தொடைன்னு அர்த்தம். இப்ப சுவாமியுடைய திருத்தொடை என் சிந்தையில் இருக்கிறது, திரண்ட துடைகள் என் சிந்தையில் இருக்கிறது, என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நாலாவது பாடல்ல சுவாமி அணிஞ்சிருக்கக்கூடிய பூநூலும் கச்சும் அது என்னோட மனசுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சூழ்ந்த பாய்புலி தோல்மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினோடு தாழ்ந்த கச்சதன்றே தமியேனை தளர்வித்ததே. அத நான் நினைச்சு உன்னை நினைச்சு தியானம் பண்ணும்போது அப்படியே நான் தளர்கின்றேன், என் உள்ளம் தளர்கிறது என்று சொல்கிறார். அஞ்சாவது பாடல்ல அழகா சொல்றார், பந்தபாசம் எல்லாம் அற பசுபாசம் நீக்கிய பன் முனிவரோடு அந்தனர் வணங்கும் அணியார் தில்லை அப்பளவன் என்று இறைவனை விளிக்கின்றார். அதாவது மாயை கன்மம் இது செயற்கை, இயற்கையா உள்ளது ஆணவம், இதெல்லாம் நீங்கிய முனிவர்களோடு அந்தணர்கள் இருந்து வணங்கக்கூடிய தலம் எது, திரு தில்லை நகர். அங்க சுவாமியுடைய திருமேனி செந்தளல் புரை திரு மேனி அப்படின்னு காட்டுறாரு, திருவாசகத்துல வந்த மாதிரியே காட்டுறாரு. அந்த மேனியும் திருமேனிய சொல்லியாச்சு, அதில் திகழக்கூடிய திருவயிறு இறைவனுடைய திருவயிற்று பகுதியையும், அதில் இருக்கக்கூடிய உந்தி வான் சுழி அந்த கொப்புள் சுழியவும் என் மனசுல நான் வைத்திருக்கிறேன் தியான பொருளாக என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பாச நீக்கம் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. பசுக்கள் பாசத்தால் பிணிக்கப்பட்டுள்ளனர், அந்த பசுக்களின் பாசத்தை நீக்குபவர் பதியாகிய அந்த பசுபதி தான், அந்த பசுக்களின் பதியாகிய பசுபதி தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு, அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அப்படின்னு சொல், உதர பந்தனம் என்று மிக அழகாக அதற்கு அடுத்த பாட்டுல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பாடல்ல சொல்றாரு, உன்னுடைய திருக்கரங்கள் அப்புறம் உன்னுடைய திருத்தோள்கள் மார்பில் நீ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் வினையே நான் செஞ்ச எப்பேற்பட்ட வினையே நான், ஆனா என்னை மெலிவிக்கணும். இதெல்லாம் நான் நினைச்சு நினைச்சு நம்முடைய தலைவன் இப்படி இருக்கிறான், நான் தியானம் பண்றேன், அதனால என்னுடைய உள்ளத்தை உருக்கி என்ன மெலிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல்ல இறைவனுடைய செய்ய வாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதின் மாத்திரைகளோடுடைய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே அப்படின்னு சொல்றாரு. முறுவல் வாய் சொல்லியாச்சு, குமன் சிரிப்பு சொல்லியாச்சு, அதனால பற்களும் அதுல பெறப்படுது. ஆக அப்படி மாத்திரைங்கிறது காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அப்புறம் தோடு, இது எல்லாமே எனக்கு தியான பொருளாக இருக்கிறது என்று சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுகம், அந்த திருமுகத்துல இந்த மற்றவர்களை போல இருக்கக்கூடிய ரெண்டு கண் மட்டும் இல்லாம நெற்றியில் இருக்கக்கூடிய நாட்டம்னா கண்ணு, நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி கண் அதுவும் என் நெஞ்சில் துளைக்கின்றது அப்படின்னு அழகாக சொல்லி, அதற்கடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுடியானது முறுக்கு வார்சிகை தன்னோடு அழகா, அது எங்க இருக்குன்னா எனக்குள்ள நிறைஞ்சு நிக்குது அப்படின்னு சொல்லி, உன்னுடைய சென்னி வந்து பெரைகோள் சென்னி வந்து என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதற்கு அடுத்த நிறைவு பாடல்ல தூவி நீரோடு பூ அவை தொழுதேத்து கையினராகி மிக்கதோர் ஆவியுள் நிறுத்தி அமர்ந்து ஊறிய அன்பினராய் தேவர்தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாளி இவை சொல்லிவை மேவ வல்லார்கள் விடையான் அடி மேவுவரே அப்படின்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் அதான் நீர் அபிஷேகம் பண்ணணும், பூவை தூவணும், அதெல்லாம் செஞ்சு யாரு இறைவனை நல்ல அன்போட வழிபடுகின்றார்களோ சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் எங்க இருக்கலாம்னா விடையான்ங்கிறது சிவபெருமான் தான், அவருடைய திருவடியின் கீழ் இருக்கலாம் என்று மிக அழகாக அந்த திருவடி பேரு எப்படி கிடைக்குங்கிறது சொல்றாரு. சிவபூஜை தான் தவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபூஜை அல்லாத மற்ற தவங்கள் புவன போகங்களை தந்துட்டு அப்படியே போயிரும். சிவபூஜை ஒண்ணுதான் பிறவியவே போக்கும். அதனால தவம் முதலாகும் அந்த தவம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தில்லை புராணத்துல. அப்ப எல்லா தவத்துக்கும் மேலான தவம் வந்து சிவபூஜை, சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக அருமையாக நமக்கு இதிலே அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இதுகாரும் இந்த சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனை இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஒரு வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்தும் வாளி வாளி அருணை வாழி அருணையான கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையம் மேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியவை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருப்புகழ் காவடி சிந்து தாளம் ஆதி

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பதிகை 96 பண்பஞ்சமம்.

பாடல்

தேவியரை.

0: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம்,

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு கோழி சிலம்ப. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்த திருப்பாடல், எட்டாவது திருப்பாடலே, கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை, கேளில் வெளுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். என்னவென்றால், பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது. ஆமா, ஏழு தோழிகளே எழுப்பியாகிவிட்டது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போனோம், அப்ப பொழுது போய்கிட்டே இருக்குது. ஆகவே இப்பொழுதுதான் சேவல் கூவ தொடங்குகின்றது. கோழி சிலம்ப, கோழி என்பது இங்கு சேவலை குறிக்கும். சேவல் கூவுது. சிலம்புதல் என்பது இங்கு ஒலித்தல் என்ற பொருள்ல வருது. ஒவ்வொரு பிராணிக்கும் அது ஒலி செய்வதற்கும் ஒவ்வொரு சொல் வச்சிருக்கிறோம், வினைச்சொல் தனித்தனியா வச்சிருக்கிறோம். கோழினா கூவுதுமோ, யானைனா பிழுகிறதுமோ, சிங்கம்னா கர்ஜிக்கிறதுமோ. ஆனா ஒலிக்கிறதுன்னு சொன்னா அது பொதுவா எல்லாத்துக்குமே சொல்லலாம். இயம்புதல் என்பதும் பொது சொல், அதை பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், சிலம்பும் ஒலி செய்யும். அது எவை ஒலி செய்கின்றன? குருகு. குருகு என்பது இங்கு பறவைகளுக்கான பொது பெயர். எங்கும் குறுகு சிலம்பும், அப்படி பொருள், அப்படி வச்சுக்கணும். கோழி சிலம்ப, கோழி ஒளி எழுப்ப எங்கும் குறுகு சிலம்பும், எவ்விடங்களிலும் பறவைகள் அந்த கோழி கூவிய ஒளியை கேட்டு பறவைகள்லாம் விழித்தெழுந்து விடுகின்றன. குறுகு எங்கும் சிலம்பும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும். ஏழில் என்பது நாதசுர கருவி. நாகசுரம், நாகசுரம் என்று பண்டிதமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் நாதஸ்வரம்னு ஆடியிருக்கின்றது என்று கருதுகின்றார்கள். அந்த நாதஸ்வரமானது ஒளி எழுப்ப வெண் சங்கு எங்கும் இயம்பும், வெண்மையான சங்குகள் எங்கும் ஒளி எழுப்பும். அப்படின்னா இது கருவி கர்த்தாவா சொன்னது. நாதஸ்வரம் ஏமனா, நாதஸ்வரம் தானா ஒளி எழுப்பாது இல்லையா? அந்த வித்வான்கள் அதன் மூலம் ஒளி எழுப்பிறார்கள், நம்ம புரிஞ்சுக்கணும். கருவி, கருவியையே கர்த்தா மாதிரி சொல்லியிருக்குது. எங்கும் வெண் சங்கு இயம்பும், எல்லா இடங்களிலும் வெண் சங்கு ஒளி எழுப்பும். ஆமா, இதுக்கு பண்டிதமணியை சொல்லும்போது என்னன்னா, முதல்ல சங்குகள் தான் ஊதப்பெறுமா, அப்புறம்தான் நாதஸ்வரம் ஊதப்பெறும். திருக்கோயில்களில் நாதஸ்வரம் இசைப்பார்கள், மங்களவாத்தியம். அப்போ ஏழில் இயம்ப என்று சொன்னால் ஏழில் நாதஸ்வரம், நாதஸ்வரம் ஊதப்பெறும் பொருட்டு சங்குகள் எங்கும் ஊதப்பெறும் என்று அப்படி பொருள் கொள்கிறார்கள் பண்டிதமணி ஐயா அவர்கள். திருப்பள்ளி எழுச்சியிலையும் கூவின கோழி, கூவின பூங்குயில் கூவின கோழி, குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்று சங்கம் குறிப்பிடப்படுது. சங்கம் என்னாலும் சங்குனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இங்கு அந்த சங்குகள் முதல்ல ஊதப்பெறுகின்றன, அதை தொடர்ந்து நாதஸ்வரம் ஊதப்பெறும். எனவே நாதஸ்வரம் ஒளி செய்யும் பொருட்டு சங்குகள் ஒலிக்கின்றன என்று பொருள் சொல்வார். சரி, இப்படிப்பட்ட சூழல்ல கோழி ஒளி எழுப்புகின்றது, பறவைகள் ஒளி எழுப்புகின்றன, சங்குகள் ஊதப்பெறுகின்றன, நாதஸ்வரங்கள் இசைக்கப்படுகின்றன. இந்த இப்படிப்பட்ட அருமையான இனிமையான வைகறி பொழுதிலே நாங்கள் எல்லாம் யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? கேளில் பரஞ்சோதி. கேள் என்பது இங்கு ஒப்பு என்று பொருள்படும். கேள் இல் என்றால் ஒப்பு, இல் ஒப்பு இல்லாத, ஒப்பு இல்லைனா இல்லாத, ஒப்பு இல்லாத, ஒப்பில்லாத பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், இரண்டாம் திருப்பாடல் சொன்னா இல்லையா, பெருமானை பரஞ்சோதி, மேலான சோதி, மேலான சோதி. அப்ப அதுக்கு கீழ்பட்ட சோதி எதுனா ஆன்மா, ஆன்மா கழகை நாம இல்லையா, எளிய சிறிய சோதி பார்த்தோம். ஆன்மாவை சோதின்னு சொல்லி பெருமான அதனினும் மேலான சோதி, சோதிக்குச் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று சித்தியார் சொல்கிறது. அது ஆன்மாவும் சோதி சொல்லப்படும், சிவம்னு சோதி சொல்லப்படும் அருமையான சான்று. சோதி இச்சோதி எம்மானை சுண்ண வெந்நீர் அணிந்திட்டு ஆதி இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். சுந்தர தேவாரம் திருவாரூர் தேவாரத்திலையும் சோதி இச்சோதி என்று சொல்கின்றார். இங்கேயும் சித்தியாரிலையும் ஒரு திருப்பாடல சோதிக்கொச்சோதியாய் தோன்றிடுவன் கானே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா ஆன்மா அறிவுக்குள் அதற்கு விளக்கஞ்செய்யும் பேரறிவாக உயிர்க்குயிராக இருக்கின்றான். இப்ப ஆன்மாரி ஆன்மாவையும் சோதின்னு சொல்லி சிவத்தையும் சோதி சொல்லி பாருங்க. அதான் அது அரும்பெருஞ்சோதி என்று சொன்னதுனால அப்ப எளிய சிறிய சோதியாக ஆன்மா இருக்கிறது என்பது அங்க உய்த்துணரும்படியாக வைத்திருந்தார் முதல் பாடல பார்த்தோம். ஆகவே ஆன்மாவிய ஆன்மாவாகிய சோதியினும் இது மேலான சோதி. சோதியை ஒளிப்பொருள் கொண்டா சூரியன் சந்திரன் அக்னி இவற்றுக்கும் ஒளி தரக்கூடிய மேலான சோதி ஆகையினாலே பரஞ்சோதி என்று போற்றப்படுகின்றார். அது ஆகவே அவர் ஒப்பற்றவர், ஒப்பற்ற பரஞ்சோதி. கேளில் பரங்கருணை அவருடைய ஒப்பற்ற மேலான கருணை, கேளில் விழுப்பொருள்கள் அவருடைய ஒப்பற்ற மேலான பிற தன்மைகள், இவற்றையெல்லாம் பாடினோம் கேட்டிலையோ, இவற்றையெல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றோம் நீ கேட்கவில்லையா, கேட்காதது எவ்வளவு பெரிய இழப்பு கேட்டிலையோங்கிறது உள்ள குறிப்பை பாருங்க. ஏன்னா எழுந்து வராமல் இருக்கா இல்லையா, அதனால கேட்டிலையோ அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் நீ கேட்கலையா, கேட்டா உன்னால உறங்கி கொண்டு இருக்க முடியாது. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள், ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய சிவத்தை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய பெருங்கருணையை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய மேலான பிற அருள் தன்மைகள் பற்றியும் பாடிக்கொண்டு வந்தோ நீ கேட்கவில்லையோ. வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், நீ அவனை பாடுறதுக்காக வாய் திறக்க வேண்டாம். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்படி பெருமானை பாடுகின்ற பாடல்களை கேட்ட பிறகும் உறங்கி கிடக்கிற மாதிரி ஒரு உறக்கம் இருக்குதா உலகத்துல? அந்த உறக்கம் அது எப்படிப்பட்ட உறக்கம், அதை விளக்கி சொல்வதற்காக உன் வாய் தர, இது என்ன உறக்கமோ வாய் திறவாய், இந்த உறக்கத்தை பத்தி நீ விளக்கி சொல்ல, அதுக்காக வேண்டி வாய் தரங்கிற. ஏன்னா இப்படி ஒரு உறக்கம் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. பாடினோம் கேட்டிலையோ, நீ கேட்கவில்லையா அப்படின்னா நீ கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல இருந்து பாடுறோம், நிச்சயமா கேட்கும். என்ன நாங்க பாடுறதுக்கு முன்பே கூட உனக்கு சில ஒளிகள் கேட்டிருக்கோம். என்னன்னா அந்த கோழி ஒளி எழுப்பு இருக்கிறது, குருகுகள் ஒளி எழுப்புன்னு, ஐந்தறிவு பிராணிகள்லாம் ஒளி எழுப்ப ஆரம்பித்து விட்டன இல்லையா? அதை கேட்டு எழுந்து வித்வான்கள் எல்லாம் நாதஸ்வரம் இசைக்கின்றார்கள், ஒரு பக்கம் சங்கு முழங்குகின்றார்கள். இதெல்லாம் கொஞ்சம் எட்டக்க நடக்கின்றன. நாங்கள் வீட்டு வாசல்ல இருந்தே ஒப்பற்ற பரஞ்சோதியை பற்றியும், அவனுடைய பரங்கருணையை பற்றியும், அவனுடைய பிற பண்பு நலன்கள் பற்றியும் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை ஒளிக்கு இடையில எப்படிமா தூங்க முடியுது? எதையுமே நீ கேட்கவில்லையா, எதையுமே நீ கேட்கவில்லையா, இப்படி ஒரு உறக்கம் இருக்க சாத்தியம் இருக்குமா இல்லையா? ஆகவே அந்த உறக்கம் அது என்ன உறக்கம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, வாய் திறந்து சொல்வாயாக. வாளி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழியான் கடல் போன்றவன், அறவாளி அந்தனன் பார்த்தோம், பரங்கருணை தடங்கடல், அவன் மேல நீ அன்பு வச்சிருக்கிற முறைமை இப்படித்தானா, இப்படி தூங்கி கிடப்பது தானா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, அல்லது ஆழியான் பார்க்கடலில் அறிதுயில் இருக்கின்றான் திருமால் இல்லையா, அவன் மீது நான் அன்பு வைத்திருக்கேன் சொல்லி அவரை மாதிரி துயிலில் இருந்து காட்டுகின்றாயோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஆழியான் அன்புடமே இப்படி நீ காட்டுகின்றாயோ, பார்க்கடலில் துயில்பவனுடைய அவன் மீது அன்பு வைத்திருக்கேன், அவன் மாதிரி நீயும் அறிதுயில் இருந்து காட்டுகிறாயோ, எல்லா ஒளியும் கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி படுத்திருக்கிறாயே, அறிதுயில் தானே, ஏன்னா இத்தனை வாத்தியங்கள் ஒழிக்கின்றன, இத்தனை பேர் பாடுறோம், அப்ப எல்லாத்தையும் அறிந்து கொண்டுதான் இருக்கணும், அறிந்து கொண்டு துயில் மாதிரி படுத்திருக்கிற, அப்படி படுத்திருக்கின்ற அந்த திருமால் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பை இப்படி குறிப்பாக காட்டுகிறாய் போலும் அப்படின்னு ஒரு நயம் சொல்லுவார்கள். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு. ஆகையினாலே நீ இன்னும் இப்படி எல்லாம் படுத்து கிடக்காமல் எழுந்து வந்து யாரை பாட வேண்டும் தெரியுமா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன், ஒருவன் போன திருப்பாடல சொன்னாரே, உன்னற்கரியான் போன திருப்பாடல தான், உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான், ஒருவன் ஒப்பற்றவன் சொல்வதுக்கு ரொம்ப அருமையான இடம் எதுனா ஊழிக்காலம். அந்த ஒருவனை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஒடுங்கி இருப்பார்கள், எல்லாரும் இருப்போம், இல்லாம இல்லை, அழிஞ்சு போகல. என்ன என்னன்னா எல்லாரும் வந்து அறியாமைக்குள் அழிஞ்சு விடுகின்றோம் இல்லையா, கேவல நிலைக்கு திரும்பி விடுகின்றோம் நாமெல்லாம். சடப்பொருள்களாகிய இந்த உலகமெல்லாம் காரணம் ஆஜைக்குள் ஒடுங்கி விடுகின்றது. என்றும் அறிவு விளக்கத்தோடு எப்போதும் போல இருப்பவன் அந்த பெருமான் ஒருத்தன் தான். அதனால அவனை ஒருவன் என்று சொல்வதற்கு அந்த ஊழிக்காலம் மிகச்சிறந்த இடம், பொருத்தமான இடம். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்று, இறுதியாங்காலந்தண்ணில் ஒருவனே சித்தியார், இறுதியாங்காலத்தில் ஊழிக்காலத்தில் யார் இருக்கிறா? சிவபெருமான் ஒருவன் தான் இருக்கிறான். ஆகவே ஊழி முதல்வன் என்ற ஒருவனை ஏழை பங்காளனையே, ஏழை நீங்க சொன்னது அம்மையே இல்லையா, ஆக ஏழைங்கிறது குறைச்சி சொல்ற வார்த்தை இல்லை, அது அம்மையை சிவசக்தியை சொல்லியிருக்கு. அவளுடைய ஒரு பாகமாக உடையவன் ஏழை பங்காளனையே பாடு அப்படின்னா, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்புரர்கள் பாடினோம். கேளில் பரஞ்சோதி ஒப்பற்ற பரஞ்சோதியாக மேலான சோதியாக இருப்பவன். கேளில் பரங்கருணை, பெருமானுக்கு என் குணங்கள் தன் வயத்தனாதல், அதாவது எந்த பொருளையும் அவன் சார்ந்திருக்கல, தன் வசத்தில் இருக்கிறான். தன் வயத்தனாதல், நாம அப்படி இல்லை, உயிர்களாகி நாம உடம்ப சார்ந்திருக்கிறோம். அப்பதான் அந்த உடம்புல உள்ள பொறி கரணங்களை வச்சுதான் நமக்கு அறிவு விளங்கணும். அப்ப உடல் எதெல்லாம் சார்ந்திருக்குதோ அத்தனையும் நம்ம சார்ந்திருக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். உடல் உணவை சார்ந்திருக்கிறது, உடல் சுவாசத்தின் பொருட்டு காற்றை சார்ந்திருக்கின்றது, தன்னை தாங்கும் பொருட்டு நிலத்தை சார்ந்திருக்கின்றது, பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கு உடல். அப்ப நாமளும் பஞ்சபூதங்களை சார வேண்டிய நிலைமை இல்லையா. உணவை சார்ந்திருக்கிறது, உடையை சார்ந்திருக்கின்றது, எது உடம்பு, உடம்பு உணவை சார்ந்திருக்கின்றது, உடையை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது இல்லையா. ஆகவே நம்மளும் உணவு உடை இருப்பிடம், உடலுக்கு என்னெல்லாம் இல்லாம முடியாதோ அது எல்லாமே உயிராகி நமக்கும் இல்லாம முடியாது. என்ன நம்ம உடம்பதான் பிரதானமா சார்ந்திருக்கிறோம். இப்படி நிறைய சார்புகள் இன்னும் புது விஞ்ஞானம் வளருது வளருதுங்கிறோம். என்ன புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, அந்த கருவிகளை நம்ம சார்ந்திருக்கிறோம். அந்த கருவி இல்லாம முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம் இல்லையா. செல்போன் ஒரு கருவி இருக்கு, அதை வீட்டில் வச்சுட்டு வந்துடும் பெரிய திண்டாட்டமா இருக்கு இல்லையா. 15 வருஷத்துக்கு முந்தைய என்ன அதை நம்ம இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தோமா, கிடையாது. இன்னும் இப்படி புதிய புதிய கருவிகள் வரும், அதனால நம்முடைய சார்புகள் அவற்றை சார்ந்திருக்கோம், அவற்றை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் தான் குறைஞ்சிக்கிட்டு போகும் ஒழியே இல்லையா. சில வசதிகள் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல, தற்காலிக வசதிகள் நிறைய கிடைக்கும், ஆனா அது இல்லாம முடியாது, இது இல்லாம முடியாதுங்கிற நிலைமை தள்ளப்படுவோம். ஆனா எதுவுமே தேவையில்லைங்கிற நிலையில இருப்போம். ஒருத்தன் தான் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், ஒருவர் உணர்த்த வேண்டியதின்றி தானே உணர்தல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், முற்றும் உணர்தல், அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை. இது கடைசியாக சொல்ல வேண்டியது, ஒரு காரணத்துக்காக முந்தி சொல்றேன், வரம்பில் இன்பமுடைமை கடைசியில் 8வதா சொல்றேன், பேரருள் உடைமை, பேரருள் உடைமை. மற்ற 7 குணங்களும் பெருமானுடைய அளப்பரிய பெருமையினை பறைசாற்றுகின்றன. தன்வயத்தனாக இருக்கலா, இப்ப இது நம்மளால ஒரு கணம் கூட இருக்க முடியாதே இல்லையா. உடம்புல தங்கியிருந்தாதான் நமக்கு அறிவு, இந்த சின்ன ஏகதேச அறிவு விளக்கமே நமக்கு கிடைக்குது. உடம்பும் இல்லாட்டா நமக்கு கேவல நிலை தான். தன்வயத்தனாதெல்லாம் அது நம்மளால முடியாது. தூய உடம்புடனாதெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லையா. நம்ம ஒரு நாள் குடிச்சாட்டாலே போச்சு. அப்புறம் இயற்கை உணர்வினாதல், எங்க அவன் உணர்த்தாட்டா நாம எங்க உணர முடியும் இல்லையா. மேலும் அவனும் பொறிகள் வாயிலா உணர்த்தணும், அவன் நேரடியாக உணர்த்தி உணர்றது முத்தி நிலை, அந்த நிலைக்கு நம்ம இன்னும் போகலை. அவனும் உணர்த்தணும், பொறிகரணங்களும் வேற துணைக்கு வேணும். இந்த பொறியில் ஏதாவது ஒன்று கோளாறு பண்ணிட்டாலும் போச்சு, எங்க இயற்கை உணர்வு வாய்ப்பே இல்லையே. முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தலா, உணர வேண்டியதே இன்னும் பல விஷயங்களும் உணர முடியாமல் இருக்கிறோம். உணரக்கூடியது கொஞ்சம்தான், அதிலே கொஞ்சம் அதிலே இன்னும் உணராதது எவ்வளவோ இருக்கு. உணர்ந்து மறந்ததும் ஏராளமாக இருக்கு, அதையும் அப்பப்போ யாராவது ஞாபகப்படுத்த, அது ஞாபகப்படுத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் தேவலம் இருக்கு. என்ன நாம எங்க முற்றும் என்னைக்கு உணர, இந்த பண்பு நமக்கு கிடையாது. இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், எங்க அவனை வழிபட்டு நீங்குவோங்கிற அந்த நல்ல எண்ணமே வரலையே, அப்புறம் இயல்பா எங்க நீங்கிறது. அளவில் ஆற்றல் உடைமை, இன்னத்துக்கும் வழி இல்லை இல்லையா. இங்க இருந்து பக்கத்து டீ கடைக்கு போகிறதுக்கே 2-வீலரை தான் எடுக்க வேண்டியது இருக்கு, நடந்து போற ஆற்றல் இல்லை. என்ன வேகமா போறான் சிலரு, ஆமா சிலர் ஆரன் கொடுத்துட்டு போறதை பார்த்தா கூட்டம்லாம் கலைஞ்சு ஓடுற மாதிரி வேகமா போறான். எங்க போறான்னா அடுத்த சந்தில இருக்க டீ கடையை போய் நிறுத்திட்டு டீயை குடிச்சிட்டு போறான். இதுக்கு இன்னா போக்கு, இது ஆற்றல் நினைச்சுக்கிறான். அந்த கருவியை சார்ந்திருக்கிறது ஆற்றல் இல்லை. அதுல வேகமா வேகம் உன ஆற்றலை காட்டணும்னா நீ ஓட்ட பயந்துத்துல சரி, 100 மீட்டர் ஓடு, 1500 மீட்டர் ஓடு, உன் ஆற்றலை காட்டு. என்ன வண்டியை வண்டியை அந்த போட்டு ஆக்சிலேட்டரை லேசா கொடுத்தாலே போதும் அது பிச்சுக்கிட்டு போகும், அது ஆற்றல் இல்லை இல்லையா. அது ரொம்ப ஆபத்தான வேலை, அது எவ்வளவோ அந்த ஆபத்துகள் நடக்கத்தான் செய்து இருந்தாலும் அது ஆற்றல் நினைச்சிட்டு இருக்கோம். அளவில் ஆற்றல் உடைமை, தேவையான ஆற்றலே இல்லை. ஆற்றல் வேணுமோ அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விளம்பரங்கள் வேற. அதுக்கப்புறம் வரம்பில் இன்பம் உடைமை, நம்மகிட்ட எங்க வரம்பில் இன்பம் இருக்கு, நம்மகிட்டே இருக்கணும் இன்பம் இல்லையே இல்லையா. எனக்கு டிவி வேணும், நான் அந்த பாட்டை கேட்கணும், இந்த சினிமாவுக்கு போகணும், அந்த ஊரை சுத்தி பார்க்கணும், இப்படி வெளியே தான் இன்பம் இருக்கு இன்பம் இருக்குன்னு இல்லையா. அங்க போகணும் இங்க போகணும் இன்பத்தை தேடணும்னு நினைக்கிறோமோ ஒழிய, நம்மகிட்ட இன்பம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. இல்லையா? ஆகவே நமக்கு கொஞ்சம் இன்பம் கூட நம்மை சார்ந்து நாம பெறலாம் அப்படின்னு நினைச்சதுக்கே நமக்கு அந்த வழியே இல்லை. ஆனா பெருமான் அத்தனை இன்பங்களும் திரண்ட பேரின்ப பொருளா இருக்கிறான். அப்ப வரம்பில் இன்பம் உடமைங்கிற பண்பும் நம்மகிட்ட இல்லை. அப்ப இந்த ஏழு பண்புகள் நம்மிடம் ஒரு சிறிதும் இல்லாத இந்த ஏழு பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குது இல்லையா? இந்த ஏழு பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சு எனக்கு என்னையா பயன்? இது ஏக்க பெருமூச்சு தான் வருது. இந்த ஏழு குணத்துல ஒரு குணமாவது இருக்கக்கூடாதா? இல்ல அதுல கொஞ்சம் நெஞ்சமாவது இருக்கக்கூடாதா? ஒரு குணம் கூட சுத்தமா இல்லையா? அவர் ஏழு பெருங்குணம் வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லி நான் ஏங்கி நான் வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதானா? அப்படின்னா எட்டாவதா சொன்னனே, அதை பொதுவா எட்டாவதா சொல்றது இல்ல, நடுவில் தான் சொல்லுவாங்க. நாங்க சொன்னதன் காரணம் எட்டாவதா அந்த அடியே நீங்க குறிப்பிட்ட எட்டாவது குணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். பேர் அருள் உடைமை. இந்த ஏழு குணங்கள் மட்டும் எம்பெருமாட்ட இல்ல, எட்டாவதா ஒரு குணம் இருக்கு, அது என்னன்னா பேரருள் உடைமை. என்ன அப்படின்னா இந்த ஏழு குணங்கள் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா நமக்கும் இந்த ஏழு குணங்களின் சார்பை ஏற்படுத்தி சிவமாகிய தன்னை போல உயிர்களாகிய நாமும் விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெருங்கருணை அவனிடம் இருக்கிறது. ஆகவே இந்த பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, பேரருள் உடைமைங்கிற குணம் என் குணங்களில் தலையாய குணம். ஏன்னா மற்ற சிறப்புகள்லாம் அவனுடைய பதியாகிய தலைமைப்பாட்டினை காட்டுகின்றன. ஆனா இல்லையா, நாமும் வந்து என்ன எப்படிப்பட்ட நாம? இன்னைக்கு இருக்கிற ஆறறிவு நிலையெல்லாம் வச்சு பேசக்கூடாது. கேவல நிலையில ஒரு புழுப்பூச்சிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாமல், ஒரு தாவர பிறவி இருக்கக்கூடிய தொட்டால் அறியக்கூடிய அந்த ஓரறிவு கூட இல்லாமல், கேவல நிலையிலே முழு அறியாமையிலே மூழ்கி கிடந்த உயிர் கூட்டமாகிய நமக்கும் சிவம்

தனியா சொல்லி ஏனைய தன்மையத்தனாதல் முதல் வரம்பில் இன்பம் உடைமை வரை இருக்கக்கூடிய மற்ற ஏழு குணங்களை கேளில் விழுப்பொருள்கள், விழுப்பொருள்கள் மேலான பொருள்கள், மேலான குணங்கள் என்று அதை தொகுத்து சொன்னதாக நாம் கொள்ளலாம். ஆகவே எம்பெருமான் தன் அளவிலே பேரறிவு பொருள் கேளில் பரஞ்சோதி, ஒப்பற்ற பரஞ்சோதி, கேளில் பரங்கரனை ஒப்பற்ற பரங்கரனை உடையவன், யாருக்கும் இவ்வளவு கரணை கிடையாது. என்ன அடுத்தவனுக்கு குறைஞ்சா இவன், அடுத்தவனுக்கு கொடுத்தா இவனுடைய சிறப்பு குறைஞ்சு போயிரும் இல்லையா? கொடுக்க கொடுக்க ஒருத்தருடைய சிறப்பு குறைத்தான் செய்யும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத சிறப்பு என்னன்னா அந்த சிவமாம் தன்மை தான். அதுக்குரிய திருவுள்ளமும் இருக்கு, அவனை கூடன்னு உத்தரவு கொடுத்துக்க யாரும் கிடையாது இல்லையா? ஆனா தானாகவே அவ்வளவு செய்கிறான். அவன் பிறவியை தராவிட்டால் நமக்கு இந்த வாழ்வே கிடையாது. அவனுடைய பெருங்கருணை நம்முடைய வாழ்வெல்லாம், அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் அருளந்த சிவன் சொல்லியிருக்கிறார். அவர் திருவடியை விடாம பிடிச்சுக்கணும். சிவசக்தியினால் வந்ததுதான் இந்த வாழ்க்கை. சிவபெருமானுடைய சங்கல்பம், அவள்னு சொன்னது சிவசக்தி. அது என்னது? சிவபெருமானுடைய சங்கல்பம். இந்த உயிர்கள்லாம் இந்த பிறவிகள்ல இந்தந்த போகங்களை பெற்று சௌக்கியமா வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த நினைப்பினால வந்ததுதான் இந்த வாழ்வு என்று அருளந்த சிவன் சொல்லியிருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியர் பாருங்க, இதை நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த மாதிரியான ஒரு அதான் கேளில் பரங்கருணை, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேட்காம இருக்கிறையா வாளி? இதென்ன உறக்கமோ, இது என்ன உறக்கமோ, எவ்வளவு அருமையா பாருங்க வாளி. இதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. ஊழி முதல்வன் சொன்ன என்ன? மாப்பேர் ஊழி என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுவார் மணிவாசக பெருமான். அது திரு அண்டப்பகுதி. சிவபெருமான் ஊழிக்காலத்தை ஏற்படுத்துகின்றார், உலகத்தை படைக்கின்றார், பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்று இருக்கும்படி செய்கின்றார், அவ்வப்போது அழிவுகளை ஏற்படுத்துகின்றார். அது அவாந்தர சங்காரம், அவ்வப்போது இடைப்பட்ட அழிவுகள். அப்புறம் எல்லா உலகமும் ஒடுங்குகின்ற காலம் வரும்போது அந்த பேர் ஊழி நடத்துகின்றார் இல்லையா? அப்ப அவ்வக்காலம் சங்காரத்தை நடத்துவதற்கு காரண கடவுளர்கள் இருக்கின்றார்கள். அவரவர் தங்கள் எல்லைக்குட்பட்ட உலகங்களை படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வக்காலங்களில், இடைப்பட்ட காலங்களில். ஆனா பேரூழிக் காலமாகிய அந்த மகாசங்கார காலத்திலே அந்த காரணக்கடவுளரும் சேர்ந்து ஒடுங்கி விடுகின்றார்களாம். அதை எவ்வளவு அற்புதமா நம்ம திருவண்ட பகுதியில் சொன்னார் அப்படின்னா, ஒரு பெரிய சூறை காற்றில் ஒரு சிறு காற்று அகப்பட்டார் போல. இந்த சிறு காற்று என்ன பண்ணும்னா, இந்த பெரும் சூறை காற்று வரும் வரைக்கும் சிறு காற்று தனது ஆற்றலுக்கு உட்பட்ட பொருள்களை எல்லாம் சுழற்சி அடிக்கும் போட்டு. அது மாதிரி இந்த காரணக்கடவுளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பூனங்கள்ல அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல்லாம் செய்து கொண்டு அவர்கள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பேரோழி காலம் வரும்பொழுது இந்த சிறுகாற்று அந்த பெரிய சூறை காற்றுக்குள் அகப்படும் போது, அந்த சிறுகாற்றும் அந்த சிறுகாற்றுக்குள் அகப்பட்டுள்ள சிறு பொருள்களும் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய சூறை காற்றால் சுழற்றி அடிக்கப்படும் அல்லவா? அது போல எம்பெருமான் காரணக்கடவுளர்கள் அவர்கள் கீழ் உள்ள உலகங்கள், அந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாரையும் அந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள இல்லையா, உலக படைப்பு, உலகத்தின் உலகம் நடைபெறுதல், அவ்வப்போது ஒடுக்கம் நிகழ்தல், இது எல்லாம் மாறி மாறி நடக்கும்படியாக. அப்புறம் பெரிய பேரோழியை நடத்துதல், பேரோழிக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு, மீண்டும் படைக்கப் போகின்றார், மீண்டும் உற்பவம் நிகழ்தல். ஆக தோற்றம், இருப்பு, இடைப்பட்ட அழிவுகள், பேரோழி, மறுபடி தோற்றம், இருப்பு, இது மாறி மாறி மாறி நடக்குது. இது என்னன்னா, சிவபெருமான் வந்து அந்த பெரும் சூறை காற்று போன்றவர். காரணக்கடவுளர்கள் எல்லாம் சிறுகாற்றாக அவருடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கின்றார்கள். நாமளும் பஞ்சபூத உலகங்களும் அதில் அகப்பட்ட பொருள்கள். நம்ம மட்டுமல்ல, உலகங்கள் மட்டுமல்ல, அந்த காரணக்கடவுளர்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த தோற்றம், இருப்பு, என்ன மாப்பேர் ஊழியினால் ஒடுங்குதல், மீண்டும் தோன்றுதல் என்று சுழற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவர் என்றும் இளமை குறையாமல், வலிமை குறையாமல் குலகனாக இருக்கின்றார். அதான் மாப்பேர் ஊழியும் நீக்கமும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும். தோற்றம் படைத்தல், சிறப்பு என்பது காத்தல் கொள்ளலாம், ஈற்றோடு அந்த ஈருங்கிறது அவ்வப்போது நடக்கின்ற அழிவுகள் இல்லையா? இவற்றோடு சேர்ந்தது இவையெல்லாம், இவற்றோடு சேர்ந்தது ஒரு ஊழி காலம், மாப்பேர் ஊழி, மகாசங்கார காலம். மாப்பேர் ஊழியும் அப்புறம் பாருங்க நுணுக்கமா சொல்லியிருக்காரு பாருங்க, மாப்பேர் ஊழியும் நீக்கமும் இருக்காங்க. ஊழிக்காலத்தின் நீக்கம்னா என்ன? புனர்வுற்பவம். விளக்கம் அருமையா உரையாசிரியர் விளக்கம் சொல்றாங்க. ஊழிக்காலத்தின் நீக்கம் என்னது? ஊழிக்காலம் நீங்குதுன்னா ஒடுங்கிய ஊழிக்காலம் உலகம் எல்லாம் ஒடுங்கும். ஊழிக்காலம் முடிஞ்சு போச்சுன்னா உலகம் மறுபடி தோன்றுது. உலகம் மறுபடி தோன்றும் என்பதை ஊழியின் நீக்கம் என்று அழகுற சொல்லியிருக்கின்றார். என்ன மாப்பேர் ஊழியன்னு பயப்படுறோம், அது நிரந்தரம் இல்ல, அதுவும் நீங்கி போகும், மீண்டும்

0: அப்புறம் தோன்றும் அப்படின்னு நமக்கு தேற்றுவதற்கு வசதியா சொல்றாரு பாருங்க. மாப்பெயர் ஊழியம் நீக்கம், நீக்கம் மறுபடியும் இந்த உலகம் தோன்றுதல், தோன்றிய பிறகு காலையில் நிலை பெறுதல், அதான் நீக்கமும் அப்புறம் நிலையும். நீக்கமும் நிலையும் எப்படி வருது? சூக்கமோட தூளத்து, அதாவது தோன்றுதல் தூளம், ஒடுங்குதல் சூக்கமம். சூக்கமோட தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின். சூறை மாறுதம்னா பெரிய சூறை காற்று, பெரிய சூறை காற்று, அதனால் எரியப்படும் சிறிய காற்று. பெரிய சூறை காற்றினால் எரியப்படும் சிறிய காற்று. சிறிய காற்றை சொல்லும் போது சிறிய காற்று காரண கடவுளர்களுக்கு ஓமை. அப்ப சிறிய காற்றுக்குள் சிக்குண்டு கிடக்கும் பொருள்களாக ஏனையோரையும் பஞ்சபூத உலகங்களையும் கொள்ளலாம். ஆகவே சூக்கமோட தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குலகன். கொட்க என்றால் சுழல. இதெல்லாம் மாறி மாறி நிகழும்படி உலக தோற்றமும் காத்தலும் அவ்வப்போது நடக்கும் ஒடுக்கமும் மாப்பேர் ஒளியாகிய மகாசங்காரமும் மீண்டும் புனர் தோற்றமும் மீண்டும் காத்தலும் ஒடுக்கமும் மாப்பேர் ஒளியும் இப்படி மீண்டும் மீண்டும் இது நடத்தல்தான், அதுதான் கொட்க பெயர்த்தல். அதாவது சுழன்று சுழன்று வரும்படி செய்தல், இந்த எல்லாமே சுழன்று சுழன்று வரும்படி செய்தல். இப்ப காரண கடவுளர் எல்லாரும் அவனுடைய பிடிக்குள் இருப்பதை எத்துணை அருமையா காட்டுறாங்க பாருங்க. நம்ம மணிவாசக பெருமான் ஒவ்வொரு தேவர்களை பார்த்து ஒவ்வொருவர் வியந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அந்த சூறை மாறுதத்தால சுழற்றி அடிக்கப்படுற சிறு காற்று மாதிரி இவர்கள்லாம் சுழற்றி அடிக்கப்படுகின்றார்களாம். அதனாலதான் அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மர் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அஞ்சனே, 7 கங்கை மணலெண்ணி நிந்தினர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே நாங்க. இப்ப சிவபெருமான் எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறார் பாருங்க. எத்தனை முறை புனர் உற்பவமோ மகாசங்காரம் நிகழ்த்தினாலும் இளமை குன்றாமல் வலிமை குறையாமல் அப்படியே இருக்கிறாராம் பெருமான். அதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். அந்த தொடருடைய பெருமை திருவண்ட பகுதி மூலமா பார்த்தாதான் தொடருடைய பெருமை நமக்கு தெரியுது. அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த அந்த சிறப்பு தகுதி இருக்கின்றது. அதனாலதான் அவனோட ஸ்தானத்துல வேற யாரையும் வச்சு சொல்லாதீங்க அப்படி சொல்பவர்களை கண்டால் அம்மனாம அஞ்சுமாரே என்றெல்லாம் அச்சப்பத்துல பாடுவதனுடைய நோக்கம் இப்படிதான் இல்லையா? ஆகையினாலே ஊழி முதல்வன் என்று ஒருவனை ஏழை பங்காளனை, அப்ப ஊழிக்காலத்தை சொல்லிட்டு ஒரு பாகத்துல அம்பாள் இருப்பதை குறிப்பிடுகின்றார். அம்பாள் என்பது அருள். அப்ப அந்த ஊழிய நிகழ்த்துவதும் நம் மீது வைத்த கருணைதான் என்பதற்கு ஊழின உடனே அது நமக்கு கடுமையா தோன்றுது. அதுக்கு அதுவும் கருணையின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் கதை. அதுக்கு அடுத்தபடியாகவே சொல்லிவிட்டார், ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் என்று சொல்லி அருமையாக குறிப்பிடுகின்றார். 8வது திருப்பாடலை தொடர்ந்து 9வது திருப்பாடல். ஒரே ஒரு செய்தி இந்த 8வது திருப்பாடலே சொல்லிவிட்டு 9வது திருப்பாடலுக்கு வருகின்றேன். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை என்று குறிப்பிட்டு அறிவிக்கின்றார்கள் அல்லவா? கேளில் என்பது ஒப்பில்லாத என்று பார்த்தோம். செய்யுள்ள அடையாக கொடுக்க வேண்டியதை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அது கூட ஒவ்வொன்றையும் பொருத்திக் கொள்ளலாம். கேளில்னு ஒரு தடவை சொல்லிட்டு இல்லையா, அதை வந்து பரங்கருணை கூடயும் விழுப்புணர்வு கூடயும் நம்ம பொருத்திக் கொள்ளும்படி செய்யலாம். ஆனால் அப்படி கூட அமைக்காமல் ஒவ்வொரு முறையும் கேளில் கேளில் என்று சொல்லியிருக்கின்ற வாங்கினை நம்ம இப்படி செய்யுள்ள நமக்கு கிடைக்காது. கேளில் பரஞ்சோதி, திரும்பவும் கேளில் பரங்கருணை, திரும்பவும் கேளில் விழுப்புறுகள், ஒவ்வொரு முறையும் ஒப்பில்லாத ஒப்பில்லாத. ஏன்னா அந்த சிவபரத்துவ உணர்ச்சி அடியார்கள் உள்ளத்தில் வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்ற பெருநோக்கம் தான் அதுக்கு காரணம். ஒவ்வொரு முறையும் கேளில்னு சொல்லியிருக்கிறாங்க, 3 முறையும் ஒரே அடியிலே 3 முறை கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்புறுகள். ஆகவே அதை நாம் சிந்தனையில் கொண்டு
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் பொன்னும் மெய்ப்பொருளும். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் ஒளிவளர் விளக்கே. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒளிவளர் விளக்கே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் பாலுக்கு பாலகன். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

நான்கு சக்கரம் அன்றருள் செய்தவனே மன்னிய தில்லை தமிழ் ஆலைக்கும் அந்தனர் வாழ்கின்ற

சிவா எனும் சைவம் டாட் ஆகி அன்பான நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழ் இசை. பாடல் மடையில் வாழை. பாடியவர் கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவா எனும்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கராக பண்ணிலே அமைந்த திருப்பதியங்கள் 4 நூல். முதல் திருப்பதிகம் திருத்துறையூர் திருத்தலத்திற்குரிய திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் ஆனந்தத்து அழுந்தல்.

0: இப்பதிகத்தினுடைய பண் மோகனமாகிய பண் ஆகும். திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம் ஆனந்த பரவசம். இதனுடைய ராகம் சாருகேசி என்கிற ராகம். ஆனந்தமான பரவசமடைய அடிகள் பாடிய பதிகம் இது.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அறுபத்தி மூன்று அடியோர் வரலாற்றுல அப்ப எத்தனை பேருக்கு என்ன அனுபவமும் சேக்கிறார் திருவாய்க்கினால் சொன்ன இடம் சேரமன் பெருமாள் தான். நம்முடைய இதுல இந்த சாக்கரத்திலையும் இந்த சிலம்பொடி மட்டும்தான் சொல்லுது. எங்க இதுல

அப்ப திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று அந்த மாதிரி அனுபவம் அந்த அடியோர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது சிலம்போசையோ கடல ஓசையோ அல்லது மற்ற ஒலி சொல்வது அந்த ஓசையில மங்கி இருந்துட மாட்டாங்களாம். அந்த ஓசை வழியே சென்று அவங்களுடைய ஆன்மாவை செலுத்தி என்ன பண்ணுவ, ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடன்று உந்தி வர பெருமானி வழிபாடு செய்ப்பா. அங்க வேற யார் இருப்பாங்க? வேற யார் இருக்க மாட்டாங்க. நேர்பட அங்கே நின்று உந்தி பெற நடராஜா இருப்பார், நீ இருப்ப, வேற யார் இருக்க மாட்டாங்க. அப்படிங்களா? நேர்பட அங்கே நின்று உந்தி பெற இந்த அனுபவத்தை அருமையாக நம்முடைய மணிவாசகர் பெற்ற. எனவே சேரமான் பெருமான் பெற்றதை நாம் பெரிய பிராமணத்தால் கண்டோம், மணிவாசகர் பெற்றதை திருவாசகத்தால் கண்டோம். இது அவருக்கு அவருடைய அருள் செயல். அப்படிங்களா? இனி திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும். திருப்பெருந்துறையில் இருக்கிற குருநாதர் மாதிரியே அவ்வப்பொழுது தோண்டி தோண்டி கரந்த கள்ளமும் உடனே உடனே மறைஞ்சிருவானா? அப்படி பலமுறை அவன் செய்திருக்கிறான் பெருமான், குருநாதன் செய்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார். சரிங்களா? அடுத்தது விட்டுடுங்க, மற்ற வரலாறுலாம் விட்டுடணும். விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழண்டிருந்த கொள்கையும். திருவெண்காடெல்லாம் வந்ததாகவே நமக்கு ஒன்றும் வரலாறு இல்லை, ஆனா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வருது திருவாசல. திருவெண்காடு அவங்களுக்கு மனதில் தோன்றிருக்கலாம், ஓ திருவெண்காடு, ஆமா தேயடையா பிரிவீரும் பிள்ளை நூடு உள்ள நினைவு ஆயின தேவரம் பெறுவர்.

0: ஞானசம்பந்த தேவாலயம். ஆனா திருவெண்காடுன்னு சொன்ன உடனே அந்த அந்த குளம் பெருமான் எல்லாம் வரும். அது மாதிரி இருக்கு திடீர்னு ஒரு சமயத்துல தோன்றிருக்க மாட்டேங்குது. அரே திருவெண்காடு, ஆமா ஆமா குருண்ட மரம், அரே ஆமா நம்ம திருப்பெரும்பூர்ல பார்த்த குருநாதன் அராதா.
1: பெருந்தினாய் வெண்காடனில் குருந்தின் கீழந்திருந்த கொள்கையும்
0: அப்படி ஒரு காட்சி இருக்கு. ஒரு நாள் எதிரொலித்திருக்கு. இதெல்லாம் அவருக்கு அனுபவமாக இருந்த அவை. இவையெல்லாம் பெருமானிய அடியன் பொருட்கள் செய்தன என்று நினைவு கொண்டு வருந்துகிறது. இனி அங்கிருந்து வாங்க 74-73.
1: தேனமரு சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும்.
0: திடீர்னு திருவாரூர் காட்சி. அரே திருவாரூர் பெருமான் வராரே என்று சொல்லி அங்க தனக்கு ஞானத்தை வழங்கியதாக குருநாதனாக காட்சி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு செய்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு திருவாசலிருந்து தான் தெரிகிறது இல்லைங்களா. இனி இப்படியெல்லாம் இருந்தவர் 89-88
1: கழுமல மதனில் காட்சி கொடுத்தும்
0: சீர்காழி. அங்க அவருக்கு ஒரு காட்சி.
1: கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும்
0: திருக்கழுக்குண்டத்துல அப்படியே காட்டிய வடிவம் கொஞ்சம் கூட மாறாமல் சிறிது நேரம் இருந்ததான். அப்படியெல்லாம் இருந்தும்
1: இப்படியாக இருக்கிற தன்மையெல்லாம் அடியேன் பொறுத்து செய்தன.
0: இப்ப என்ன தெரியுமா, என்னுடைய இருளை ஏறத் தொடர்ந்தது. இப்படி கேட்கலாம், என்ன எல்லாம் வருமானம். கீர்த்தி திருவுகளில் மணிவாசகர் தம்முடைய இருளை ஏறத் தொடர்ந்ததாக கூறி வர்ணிக்கின்ற இடங்கள் எவையவை என இவ்வளவு நேரம்.
1: கீர்த்தி திருவுகளில் ஏனைய அடியார் பொறுத்து செய்தனவாக சொல்லப்படுகின்ற அருளிப்பாடுகள் எவையவை
0: அப்படின்னு போனா மீண்டும் முன்ன போகணும். எங்க போகணும், வாங்க முன்னே போவோம். இப்படி எல்லாம் படிச்சாதான் படிச்சது இல்லைன்னா இல்லை. எல்லாம் ஒண்ணுமே என்ன பண்றது. இப்ப பாருங்க என்ன சொல்லிட்டார். இரண்டாவது என்னுடைய இருளை ஏற துறந்தும் எத்தனாவது வரி,
1: ஆறாவது வரி. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் தன்னுடைய இருளை எப்படி முழுமையாக ஆண்டவன் நீக்கினான் என்பது. இனி அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும்.
0: இது போன்று எத்தனையோ எண்ணிறந்த அடியவர்களுக்கு அவருடைய உள்ளத்துல குடியாக இருந்து எத்தனையோ அருளி செயலை செய்திருக்கிறாய் அப்படின்னார். அதெல்லாம் எவை, அதான் படிக்கணும் இல்லைங்களா. தொடர்ந்து வரணும் பாதில் இருந்து.
1: மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்று வித்தருளியும்
0: அப்படின்னா.
1: மண்ணு மாமலை மகேந்திர மதனில்,
0: மண்ணு மாமலை மகேந்திர மகேந்திர மலைன்னு மலை. இது பொதிய மலைக்கு தெற்கே இருந்ததாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது பொதிய மலை தான் தெற்கே இருக்கு. அதுக்கு அதுக்கு தெற்கே மலை எல்லாம் இல்லை. இந்த கன்னியாகுமரி இருக்குதே இதுக்கு அந்த பக்கம் எத்தனையோ மலைகள் எத்தனையோ ஆறுகள் இருந்து எல்லாம் அழிந்து போனதாக இறைநாள் கலவியில் ஒரு நூல் சொல்லும். ஆகவே இப்பொழுது இருக்கிற குமரி பக்கம் இது நம்முடைய தென்னிந்தியாவினுடைய பகுதி இருக்கே, இது பல பகுதிகள் கடல் கொண்டு எஞ்சிய பகுதியாக இருக்கிறது நம்முடைய கன்னியாகுமரி. சிலப்பதி ஆசிரியம் வருது எரியனார் கலவியிலையும் சொல்லப்படுது. அதனால அந்த மகேந்திர மலை தான் சொல்றாங்க.
1: மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும்.
0: ஏற்கனவே சொன்ன ஆகமத்தை மீண்டும் தோற்றுவித்தானாம் பெருமான். எப்படி, தன்னுடைய ஐந்து முகங்களினாலும். தெற்கு நோக்கிய முகம், வடக்கு நோக்கிய முகம், கிழக்கு நோக்கிய முகம், மேற்கு நோக்கிய முகம், உச்சி நோக்கிய முகம். இந்த ஐந்து முகங்களை
1: உற்றாய் முகங்களால் பனித்தருளியும்.
0: ஏனென்றால் இந்த ஆகம அறிவு மக்களுக்கு வேண்டும் என்பது கருதி அப்படி சொன்னான். எங்கள் இது வந்து மணிவாசகருக்காக அல்ல, எல்லா அடியோர்களுக்காக, எல்லா அடியோர்களுக்காக.

0: இதெல்லாம் தான் வரலாறு நமக்கு தெரியல, வரலாறு தெரியல. கல்லாரம்ங்கிற ஊர்ல அம்மையோடு இருந்து பல்வேறு அருளி செயலை செய்தானாம். என்ன அருளி செயல், யாருக்கு ஒன்று விளங்கவில்லை. அரியும் பராபரவி அல்லவா, நான் எப்புறவு எயும். அதே போல பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது ஏண்டும் இன்னருள் விளைத்தும். பஞ்சப்பள்ளி அதெல்லாம் எங்க இருக்குது, என்ன செய்தி? ஒரு முறை பொள்ளாச்சி மாதிரி பகுதி நடத்திட்டு வரும்போது நீங்க மரத்துல சொல்லிட்டு வாங்க, ஒரு 6 மாசம் நான் உங்களுக்கு ஒரு ஜீப்பு அல்லவா, ஒரு ரைட்டர் டைப்பிஸ்ட் தரேன், நல்ல கொங்கு நாட்டில் இந்த இடமெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து எழுதி தந்துருங்க அப்படின்னு. சீவே சீவே, அந்த ஓய்வுன்னு அது அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஓய்வுனால அது அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்கு, ரெண்டும் தெரிய மாட்டேங்குது. என்னானா என்னானா என்னென்னால் ஏழையேன் என்று சொல்லி எண்ணுகேனும். அது போல திரும்பட தான் அல்லவன். இந்த ஓய்வுங்கிறது நீ எங்கதான் போனப்பா, எப்படி இருக்கிற, என்ன செய்து அப்படின்னு ஒன்று தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிட்டு அது சொல்லி ஒரு 5-6 மாதம் ஆச்சு. செய்வார் என்ன உடனே, ஆனால் செய்யணும். கொங்கு நாட்டில் தான் அந்த பெரும்பாலும் தலங்கள் இருக்கணும். நம்ம திருப்பெருந்துறைக்கும் உத்தரகோசம் அங்கே தெரியுது. அந்த பகுதியில் அப்படியே போய் நல்லா பழமையா 80-85 வயசானவங்களை எல்லாம் கேட்டு, இந்த பஞ்சப்பள்ளியில இந்த வந்த பகுதியில் இருக்கா ஐயா, எங்க இருக்குது, அதுக்கு என்ன ஊர்னு பேரு, கோயில் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் சும்மா நம்ம பெரிய பிரஷர்ல போயிட்டு இருக்க முடியாது, அங்கங்கே இறங்கி பெரியவங்களை அந்தந்த பகுதியில இருந்து கேட்டு. அது போல கூட நம்ம சொன்ன பாருங்க, இந்த என்னது இந்த கொள்ளு பொய், அது என்னது மொக்கனி, இந்த மொக்கனிங்கிறது கூட கொள்ளு பொய்ங்கிறோம், ஒரு ஊர் பேரான், கோவில் தான் இருக்கான். அதனால நீங்க மொக்கணி அருளிய முழுத்தலுமே நம்ம வந்து கொள்ளு பையன் சொல்லிட்டு இருக்கிற உரையெல்லாம் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்ப நம்ம அந்த ஊரு அதுதான் என்று தெரிஞ்சு, மொக்கணி என்று தெரிஞ்சு சொன்ன நம்ம என்ன பண்ண, கொள்ளு பையன் எடுத்துட்டு இதுதான் உரையின்னு காணணும். அதனால அவ்வளவு தேசம் இல்லை, ஆனா செய்யணும், செய்தால் நல்லது. இந்த தலங்க திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்ற ஒரு ஆய்வு, திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள். மற்றதெல்லாம் தெரிப்பது கழுமலம் இந்த திருக்கடை குண்டமெல்லாம் ஏறிய திருமல்லிங்க இருக்குது, இந்த மற்ற திருமல இல்லாதது இந்த மண்ணு மாமலை மகேந்திர மதனில் இருந்து பஞ்ச பள்ளியில் பான்முடி தன்னோடும் கல்லாரத்து கலந்து நிதரு, இதெல்லாம் மற்ற திருமலில் இல்லை, திருவாசகம் மட்டும். அப்ப திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்றே ஒரு ஆய்வு எழுதலாம். இருந்தபடி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டப்படாது, வீட்டை விட்டு போறதில்லை, ஆனா ஆய்வு எழுதப்படாது. கன்னிமாரா முனையத்துக்கு போறது, அதுல என்ன எழுதியிருக்கான, நாலு முன்னுரையை படிக்கிறது, அவன் முன்னுரையை முன்னுரை 10 முன்னுரையை சேர்த்து பிஹெச்டி கிச்சடி என்று ஆகி போடும் அல்லவா. அதனால அந்த கிச்சடியை கிச்சடியா மதிக்கல, போகணும் பார், நேர போய் பார்க்கணும், பெரியவங்களை கேட்கணும், கேட்டு அதுக்காக 3 ஆண்டு 2 ஆண்டு கொடுக்குறான் பிஹெச்டிக்கு, எம்பிள்ளுக்கு 1 ஆண்டு கொடுக்குறான், இதுக்கு வந்து 3 ஆண்டு கொடுக்குறான். ஏன்னா போ, பல இடங்கள் போகணும், பல நூலகங்களை பார்க்கணும், பல பெரியவர்களை கேட்கணும். இவ இந்த ஆய்வை கொண்டு பல செய்திகள் இதுவரை தெரியாத இருக்கிற தெரியணும், அதுதான் பிஹெச்டி என்று நினைக்கிறான். அது இனிமேல் சக்தி கருது, நம்ம சக்தியில இருந்தா தானே ஆப்பேல வரும், நம்ம சக்தியில இல்லையே என்ன பண்றது, அதனால ஆப்பேல வரல. பார்ப்போம், யாராவது இளைஞர் உலகம் இருந்து திருவாசகத்தில் கண்ட திருப்பதிகள் என்று எண்ணி நாளை ஒரு ஆய்வு வரும் என்றால் அது அவருடைய திருவடியை கொண்டு போல் போட்டுரும். ஆனா போகணும், போகணும். எல்லாம் கூட சொன்னாங்க, ஏயா நீங்க போயிட்டு வந்துருக்கியா, அப்புறம் யாரையா செய்ய போறா, என்ன மரத்துல சொல்லிட்டு போறது, நம்ம இது சமயம் பண்ணிதானே. அதனால பாருங்க, பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது ஏண்டும் இன்னருள் விளைத்தும். பாருங்க, இதெல்லாம் பாரு சஹாரா பலவனமா இருக்கு நமக்கு. பஞ்சப்பள்ளிங்கிறது எங்க இருக்கு, பஞ்சப்பள்ளி இது ஈரோட்டிலிருந்து தள்ளியிலிருந்து இத்தனை இடங்கள் இருக்கிறது, இங்கு ஒரு சிறு கோயில் உண்டு, மிக பழமையான கோவில், அங்கு இறைவன் திருவேணி மட்டுமே இருக்கிறது என்று ஒரு குறிப்பிடமே, அதல்ல திரு உண்மையான பதிப்பு. அதெல்லாம் இன்னைக்கு வருமோ, எப்படி வருமோ அல்லவா தெரியல. சரி, அதனால கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும், எங்கேனே தெரியல. கிராத வேடமோடு வேட்டு வழிவோடு இருந்து கொண்டு கிஞ்சுக வாயவள், முருக்கம்பூ மாதிரி இருக்குமா நம்முடைய உமையம்மை வாய், சிக்கச்சிவேன்னு இருக்குமா, அதனால அப்படிப்பட்ட கிஞ்சுக வாயவள் வீராவு கொங்கை நற்றடம் படிந்தும், இந்த மாதிரி வேட்டு வடிவு கொண்டு உமையம்மையோடு கூட யாருக்கு அருள் செய்திருக்கிறார்? யாருக்கு? எங்கே? ஒன்னு தெரியும், ஒன்னு தெரியும்.
1: விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி களிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும்.
0: இதுதான் செய்து. இது திருவிழா பாணத்தில், திருவிழா பாணத்தில் என்ன வலைவீசன படணும்னு என்ன பண்ணியிருக்காரு பெருமான், உமையம்மைக்கு முக்கியமான சில ஆகம குறிப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சுனா, இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, பின்னால முன்னால வந்து தெருவில் ரெண்டு பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கு. யாரு யார் ரெண்டு பிள்ளைங்க விளையாடும்? மூத்த பிள்ளையும் அடுத்த பிள்ளையும் தான். ஒண்ணு அரச மரம் தெரியும், இது ஒண்ணு அகில உறவஞ்சு விட்டோம். இப்படி ரெண்டு புள்ள ரெண்டு ரெண்டு விதமா தான் இருக்குது. அதனாலதான் நமக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு விதமா இருக்குது. சரிங்களா? அங்கேயே ரெண்டு புள்ள சரியா இல்லையே, இல்ல ஒன்னு அரச மரத்திலேயே உட்காந்து இருக்கு, இன்னொன்னு அகில உலகம் சுத்திட்டு வரேன். இப்படி ஒரு பிள்ளை, அப்படி ஒரு பிள்ளை ஆண்டவனுக்கு, அந்த ரெண்டு பிள்ளையும் விளையாடிட்டு இருந்தது. இவர் ரொம்ப ஆகமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சொன்னவொன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கா, என்ன ஒரு கொட்டாய் விட்டு ஆண்டு இருக்கா. பத்தியா, நான் உயர்ந்த செய்தி சொல்றேன், நீ கொட்டாய் விட்டுருக்க. அதனால என்ன தெரியும் பண்ணணும், நீ ஒரு பெரிய நுழையருடைய பெண்ணா பிறந்துடும், யாரு மீன் பிடிப்பவருடைய மகளா பிற அப்படின்ட்டு சாகும்போது பெருமாள் என்ன பண்ணி சொன்ன, இந்த சலசலப்பா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இருக்கு. பிள்ளைகளுக்கு என்னடா அம்மா அப்பா பேசிட்டுதான் இப்ப சத்தம் போடுறாங்க, பாடுறா உள்ள வேணாண்டா, அட பாடுற. யாரு இது ரெண்டும் பார்த்தா? நந்தி எங்க இருந்து? நந்தியம் பெருமாள் உள்ள வராங்கப்பா, என்ன கண்ட போடுவாரு அவரு? யாரு? உங்க அப்பா வேணான்னு எல்லாம் இங்க நடக்கிறக்காகதான் அங்கேயும் அப்படின்னு. இது ரெண்டு இவனெல்லாம் கேட்டுக்கிட்டு போக உள்ள உள்ள போன அந்த அம்மா அவன் தவிக்கிறான். பார்த்தது அப்பா ஒண்ணு கோச்சிக்க முடியல. உங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு சொல்லணும்னு இருக்கேன், வேற வேலை இல்லையா? ஏமா நீ தான் கருவிட்டு இருக்க, பேசாம நீ வந்து சாப்பிட்டு படுத்துட வேண்டியதானே, என்ன இப்படிலாம் அறவரை சொல்லலாம், நமக்கு என்ன தெரியுது? அது உங்களுக்கு தெரியல பாவம், அப்படிலாம் சொல்ல தெரியல அம்மா அப்பாவுக்கெல்லாம். அம்மா அப்பாவுக்கு அறவரை சொல்ல முடியாத பத்தி நமக்கு எல்லாம் இருக்குது, அது எனக்கு இல்லை. இல்லை என்ன பண்றது? அதனால பார்த்தது யார ஒன்னும் கண்டிக்க முடியல. அம்மாவும் இன்னைக்கு ஒரு மீனவர் மகளா பிறக்க போறாங்க, அப்பாவும் கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றது? என்ன இவ்வளவுக்கு என்ன காரணம்? இந்த பாழா போன ஆகமங்கள் தான் காரணம். எட்றாத எடுத்து கடல்ல போட்டுவோம். ஏதோ அது முடிஞ்சு எப்படி இருந்தது? ஆமாப்பா தம்பி அப்படின்னு, என்னால தூக்க முடியாது அண்ணா, உங்களால அதிகமா தூக்க முடியாது. நீங்க ரெவெண்ட் ரெவெண்டு, நீங்க ரெவெண்ட் ரெவெண்டா எடுக்க, நான் பாரி எரிஞ்சு போடுறேன். எனக்கு ரெண்டு சேர்ந்து போய் எல்லாம் அல்லவா கடல்ல போட்டு, எது இங்க ஆகமங்களை போட்டுதான் எல்லாம் திருவிழா பணத்துல இருந்தது. நினைந்த கதையெல்லாம் எங்க தெரிய போகுது? இருக்கு. போன உடனே பார்த்தார் இவர், யார் இந்த ரெண்டு பேர் மேலே செய்யறது இந்த பையன் அப்படின்னாரு. முதல்ல இந்த ரெண்டு பையன் விட்டது யார் உள்ளேனாரு. அப்பதான் அதான் தகராறு தெரிய, நீங்க நினைக்கிறீங்களே தவிர அந்த போஸ்ட் ரொம்ப தகரமானது. விடாட்டியும் தகராறு, விட்டாலும் தகராறு. விட்டா சில்லற வாங்கிட்டு விட்டுட்டாமா, விடலைன்னா சில்லற தள்ளாக்கல தான் விட மாட்டேங்கிறான். என்ன என்ன பாடுபட்டீங்களா? எல்லா தகுதியுமே கடினமான தகுதி தான், வெளிச்சலமே தவிர அதுதான் அதுதான் கஷ்டம் தான் படுது பாவம். அனுப்பா சார் அவர் புரிஞ்சுட்டாரு, நான் சொன்னேன் நீ போய் வந்து கடல்ல மீனா பெற அப்படின்ட்டு. யார்? நந்திக்கு. இந்த ரெண்டு பையன்ல என்ன பண்ணாருனாரு, ரெண்டு பையன்ல பெரிய பையன் வந்து பரமசாது வந்து ரெண்டாவது அதிகமா விஷமம் பண்ணாது, அதனால ரெண்டாவது தானியே தான் விநாயகப் பெருமானாக இருக்கிறான்னு ஒரு ஒரு ஐதீகம் வேற அப்படின்னு. அதை ஒண்ணும் பண்ணாம இந்த பையன், நீ வந்து மதுரையில போய் ஒரு செட்டியார் வீட்டுல இருந்து வாய் ஊனையா பெற போடா அப்படின்ட்டு. யாரு இந்த சின்ன பொருக்கு? இதெல்லாம் இது கத்துக்காத்தான் என்ன, அம்மா பிறந்து அந்த மீனவர் மகளாய் பிறந்தா, பிறந்த அந்த நந்தி போய் அந்த கடல்ல சுறா மீனா இருந்து எல்லாத்தையும் வந்து அட்டகாசம் பண்ணுது இறங்க விடல. அந்த மீனவன் பார்த்தானா என்ன பண்றதுன்னு, ஒண்ணு இந்த மீனை பிடி சுறா மீன் பிடிக்கல, இந்த மீனை யார் பிடிக்கிறானோ அவன் வந்து அவனுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன். பார்த்தார் நம்ம வலையெடுத்துக்கிட்டார். ஆமா என்ன பண்ற சொல்லு. ஆமா அந்த அம்மாவை மணக்கிறதுக்கு தகுதி வேற யாருக்கு இருக்குது? இங்க இருந்து போனார். என்னப்பா நீ என்ன மீன் பிடிக்கிறாளான்? ஆமாண்ணார், இங்க ஒரு சுறா மீன் இருக்கு, உன்னால பிடிக்க முடியுமானாரு. சுறா மீன் என்ன, அதுக்கு அப்பாற்பட்ட மீனையும் ஐயா பிடிப்பார் அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய பேசுற போய் பிடிப்பார் அப்படின்னாரு. இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டு எவன் காட்ட போறான் அவளுக்கு அதுக்குள்ள என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அந்த சுறா மீன் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த ஆகமத்தை இவங்க எல்லாம் இந்த பிள்ளைங்க போட்டது பாருங்க, இந்த போட்டதை எல்லாம் எடுத்து வாயில அப்போ ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்து பத்திரமா வச்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆகம் ஆச்சு இந்த சின்ன பிள்ளைங்க தூக்கி போட்டுதான்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அது வாங்கி எல்லாம் செஞ்சிட்டு, ஆனா இது என்ன, அந்த ஏடுன்னா வாயில இன்னும் படிச்சு அப்படி கொண்டாந்துடும். மனுஷன் ஆகும், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் காட்டலாம், என்ன பண்றது. இவர் பார்த்தார், பார்த்தனுடைய போட்டபடியே அந்த மீன் போட்ட உடனே அப்படியே எப்படா வரும்னு நினைச்சார். மீண்டும் வந்தியம் பெருமான் நல்லவா, அதனால அப்படியே வந்து உள்ள வந்து அந்த மீன் தூக்கி போட்டார். போட்டா அந்த மீன் அப்படியே தெரிஞ்சு, சரி வாமா வாமா கட்டி மேலாம் அடிமா, ஏன்னா நேரம் இல்லை. அதனால எங்கப்பா என்ன திருமறை ஓடுவாரெல்லாம் படிக்கையா, மண்ணின் நல்ல வண்ணம் அப்படின்னாரு. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் கல்யாணம் ஆயிட்டது. அவா வீட்டுல சாப்பாடு, ஐயா வீட்டுல கல்யாணம், அவா வீட்டுல சாப்பாடு. நீங்க சாப்பாடு கல்யாணம் சாப்பாடு எங்கேயான்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் என்ன மூடு கல்யாணம், வெறும் மோசம் சாப்பிட வேண்டியதா. ஆமா கல்யாணக்காரங்க நீங்க மோசம் தான் சாப்பிடணும் பாவம், ஏன்னா எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு குறையும் இல்லாம போகணுமேங்கிறது அவங்களுக்கு கவலை. ஆமாமா அவங்க சாப்பிட மாட்டாங்களே, நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம சாப்பிட்டோமா கிடையாது. அது மாதிரி பார்த்துட்டுதான் திருவள்ளுவர் பார்த்தார், பாவம் பல பேர் ஊருக்கெல்லாம் அறஞ்செய்து தான் சாப்பிட மாட்டேங்கிறான். வாடா ராஜா, அறம் அறம்னா எல்லாரும் மற்றவங்களுக்கு போடுன்னு சொன்னான், நீ திண்ணியான்னு கேட்டேன். ஒரு ஆள் கூட கேட்கல சாமியார், திருவள்ளுவர் நான் கேட்கிறேன் உட்கார்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. செங்குலத்தாரு கொடுக்கணும்டா, தெய்வத்தை கொடுக்கணும், சுற்றத்தை கொடுக்கணும், நீ சாப்பிடணும் ராஜா நீ சாப்பிடணும் என்று சொன்ன ஒரே ஒரு பெருமை எங்கள் திருவள்ளுவர் தான். உடனே கேட்டான், ஒரு ஆள் சிரிப்பு கொடுத்தான், சும்மா இருக்க மாட்டேங்க. அந்த சிரிப்பெல்லாம் அப்பவே வந்தது, இதெல்லாம் வாங்கி போட்டு படிக்க தெரியனா இல்லையா படம். அறம் என்பது பிறருக்கு கொடுப்பதையாக, தென்புலத்தார் பொருந்தும், தெய்வம் பொருந்தும், விருந்து பொருந்தும், ஒக்கல் பொருந்தும், தான் சாப்பிடுவது அறமாகுமா அப்படின்னு இந்த பிட்டு வந்தது. அந்த நேரத்தில் திருவள்ளுவர் வீட்டில் படிமையில் உட்கார்ந்துருந்தார் முன்னாரே. என்னப்பா என்ன பெரிய இதுன்னாரு, நீ யாரியா எங்க திருவள்ளுவர்? சர்தாப்பா என்ன உங்களுக்கு இப்போ எங்க திருவள்ளுவர் பார்க்கணும்னாரு. பெரிய கேள்வி என்னன்னாரு, தென்புலத்தாரு கொடுக்கறதாரம் தெய்வத்துக்கு சரி விருந்துக்கு சரி ஒக்களுக்கு கொடுத்தரி, தான் சாப்பிட்றது அறமாகுமா குரல் பாடினார்னு நேற்று கேள்வி. அந்த குரல் எல்லா பேப்பர்லையும் வந்தது, நான் பார்த்துட்டேன். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது, தான் சாப்பிட்றது எப்படி அறமாகும்னு கேட்க வந்திருந்தாரு. இதெல்லாம் பெரியவங்ககிட்ட கேட்கணுமா, இப்ப திருவள்ளுவரே சொல்லணுமா அடியன்னு சொல்லலாமா அப்படின்னாரு. எங்களுக்கு விஷயம் வேணும் அவ்வளவுதான். திருவள்ளுவர் பெருமானி என்று மனதில் நினைச்சுக்கிட்டு பரிமையில் சொன்னார், இந்த தென்புலத்தாரையோ தெய்வத்தையோ விருந்தையோ சுத்தத்தாரையோ நல்லா சாப்பிட வைக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்னாரு. நீ எப்படி இருக்கணும்னாரு, நீ பத்து நாள் டைஃபாய்டு அல்லவா அப்பா அம்மா அப்படி இருக்குத, நீங்க நாலஞ்சு பாஞ்சு நாளைச்சு சாப்பிட்டு அப்படிங்கிறது. நீ தம்பி தென்புலத்தார் வந்திருக்காரு, ஆமா இங்க பக்கத்து பாட்டுல தென்புலத்தார் இருக்கிறீங்க, அதனால நீ சாப்பிட்டாதாண்டா ராஜா வந்து மற்றவங்க எல்லாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தவுக்கெல்லாம் சாப்பிடலாம் என்னது. அப்ப அந்த நான்கு அறங்கள் நிலைபெற வேண்டுமானால் இந்த அறம் நிலைபெற வேண்டும். ஆதலால் தன்னுக்கு சாப்பிடுவதும் அறமாயிற்று. இவ்வளவு சொல்வாரா பரிமையினர், எல்லா அறங்களும் தான் உடனாயிலே செய்யப்படுவதாகலின் தன்னை ஒம்பலும் அறனாயிற்று. தமிழ் அழகான தமிழ், அதுக்காகத்தான் அந்த பாலா போன பரிமையில உரையை படிக்கணும்னு சொல்றது. என்ன பண்றது, வேண்டாம் விட்டுட, எங்களுக்கு என்ன வந்துட்டு, எங்களுக்கு என்ன வந்துட்டு நஷ்டம், உனக்கு அறிவு நஷ்டம். எல்லா அறங்களும் தான் உளனாய் நின்றே செய்யப்படுவதாகவும், எந்த அறத்துக்கு எப்பா செவுத்து வச்சுதானப்பா சித்திரம் எழுதணும், செவுத்தையே எடுத்து இப்படி சித்திரம் எழுதுற என்ன, அது எப்படி சார முடியும்? அப்ப தண்ணியே இல்லாம மற்ற அறையும் பட செய்யறது. எல்லா அறங்களும் தான் உடனாய் நின்றே செய்யப்படுவதாகலின் தன்னை ஓம்பலும் அறனாய். என்ன அருமையான தமிழ், என்ன அருமையான வழக்கம். திருமூடர் திருமூடர், உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தே எல்லாரும் உடம்பை சுருக்கினாரு. இல்ல சுவாமி, என் அடியேன் உடம்பை வளர்த்துதான் என் உயிரையே வளர்க்க வேண்டியிருக்கு. நீ திருவண்ணாமலையில வந்து மனோகரனோட மற்றவங்களோட போய் கிரிபிரதட்சணம் வரும்னு சொன்ன, எப்படிதான் முடியும்? நேற்று ராத்திரி எட்டு எட்டு ரெண்டு ரவாத வசதி இருந்தா தான் மறுநாள் காலையில் போகலாம் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு. 25 நாள் ஆச்சு நான் திருவண்ணாமலை கிரிபிரதட்சணம் வரலாம்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு 25 நாள் ஆச்சுன்னா உடம்ப சேர்த்துக்க அடுத்த மாதம் கிரிப்பட வச்சு வரலாம் அப்படிங்கிறது. இல்லைன்னா இவனை யார் வீட்டு போறது நம்மோட வந்து. அப்ப உடம்பை வளர்த்தி கிரிபரட்சணை வரணுமாடா, நீ அதுக்காக போகும்போது பட்டாணிகளை வாங்கி திட்டு போவாத, 14 கிலோமீட்டர் சிவ சிவ நல்ல சிவசிந்தனையோடு போகணும். ஏற்கனவே நல்ல உடம்பை வளர்ந்தா இருந்தா தான் அந்த 14 கிலோமீட்டர் நடக்க முடியும். இதெல்லாம் பெரியவங்க ஒரு எழுதுனாங்க, என்ன பண்றது படிப்போம்னு நினைச்சாங்க. எனவே இந்த மாதிரி இந்த பிள்ளைய உடனே திருமணம் ஆகி எல்லாம் முடிஞ்சுதான். எனவே வலைவீசன படலம் இந்த பள்ளத்துல இந்த வரலாறு இருக்குது. இப்ப பாருங்க அந்த வரலாறு தெரிய வரும். கேவேடராகி அந்த துன்பம் தரும்படியான வேடராக பிறந்து தோண்டி கேடிரது படுத்து, எந்த கேடிரு அந்த நந்தியம்பெருமான் ஆகிய துறாமியினை தான் பிடித்து கேடிரது படுத்து மாவியட்டாகி ஆகமம் வாங்கியும். அந்த நந்தி என்ன பண்ணுச்சு, அப்படியே வரும்போது வாயில் அப்படியே நிறைய வச்சிருந்தது. என்ன பண்ணார், ஆகமம் நீங்க அருளியது, இந்த சின்ன பிள்ளை தூக்கி போட்டது நான் வாயில எடுத்துட்டு வந்தேன், அருமை அருமை அப்படி என்ன இருக்கு நந்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் ஆகமத்தை மீண்டும் நடைபெறுத்தினார் என்ற ஒரு வரலாறு. அப்போ இந்த ஆகமம் எதற்காக அப்படி நடைபெறுத்தணும் எதுக்கான்னு கேட்டா, நம்ம நாமெல்லாம் அதை கேட்டு உய்வதற்காக தான். அது நம்ம மணிவாசகராகிய தம்பொருத்தல்ல நம்பொருத்து என்று மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்றாயும் அங்கரால் பணித்தருளியும். அந்த ஆகமத்தை மீண்டும் ஒரு காலத்துல அந்த 5 முகங்களினாலும் பெருமான் பணித்தான். இந்த 5 முகங்களால் அந்த மாதிரி செய்தார் என்பதை விளக்குகின்ற திருமுறை 10ஆம் திருமுறை ஆகிய திருமூலர் திருமந்திரம் மட்டுமே வேற எந்த திருமந்திரங்களே. அப்போ இந்த 5 முகத்திலிருந்தும் பெருமான் சொன்ன ஆகமத்தை எப்படி தோற்றுவித்தார் என்பதை சத்தியோஜாதம் முகத்திலிருந்து காமியம் யோகம் சிந்தியம் காரணம் அச்சிதம் என்று 5 ஆகமம். வாமதேவ முகத்திலிருந்து தீர்த்தம் சகச்சிரம் என அந்த ஆகமெல்லாம் நம்ம கண்ணாலோட பார்த்தது இல்லை. என்ன 5 முன் சுப்பிரவேதம் என்று சொல்கின்றதே அந்த முகத்தில் படித்தான். அப்புறம் அகோர முகத்திலிருந்து விஜயம் நிச்சுவாசம் சுவாயம்புகம் ஆக்கினேயம் வீரம் வீரம் என்பது ஒரு ஆகமம் அந்த மாதிரி வருகிறது. அப்புறம் தற்புள்ளத்திலிருந்து ரௌரவம் மகுடம் விமலம் இந்திரஞானம் முகவிந்தம் என்ற. ஈசான முகத்திலிருந்து புரோர்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோத்தமம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுளம் என்று இந்த முகத்தில் இருந்தால் 8 சொன்னார். எனவே 28 ஆகமங்கள். எனவே 28 ஆகமங்களையும் 5 முகங்களிலும் தோற்றுவித்தான். இந்த கருத்தை நாம் பெற வேண்டும் என்றால் திருமூல திருமந்திரத்தில் தான் இந்த கருத்து இருக்குது அல்லவா. இந்த ஆகமெல்லாம் பெயரலாம் தான் இருக்கு. எனவே இப்படியாக அந்த ஆகமங்களை எல்லாம் தோற்றுவித்தான் பெருமான். இதெல்லாம் அந்த மணிவாகர் பொருட்டு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஆகியது. நந்தம் பாலியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய மருந்தருளியும். இது விளங்கல நந்தம்பாடி இப்பொழுது எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது, கொங்கு நாட்டில் எங்கே இருக்குது, ஈரோடு பக்கமா பெருந்துறை பக்கமா அவிநாசி பக்கமா ஒன்று அல்லவா. நான் மறையோனாய் நல்ல ஒரு அந்தனாக இருந்து அந்தமில் ஆரியனாய மருந்தருளியும். எந்த ஆன்மாவை காப்பாற்ற எதனால் அப்படி இருந்தான் ஒன்றும் விளங்கல. சரி, வேறு வேறுவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி வேறுடைய ஈசன் இப்புவனியை உய்ய கூடை மங்கையும் தானும் வந்தருளி. எத்தனையோ சமயங்களில் எத்தனையோ பெருவிப்பதற்காக பெருமான் வந்தான், தான் மட்டும் வருவதில்லை, தான் தன் தையலுமாய் வருவான், அம்மையப்பராக வருவான். அப்படியெல்லாம் வந்தும் இப்ப அடுத்த 2 பேர்லாம் விட்டுணும். ஏன்னா முன்ன வந்து நம்ம படித்தது அல்லீங்களா, அதனால எது படிக்கணும். வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலப்பொழிவு காட்டிய கொள்கையும். இது வந்து என்ன, இந்த வேலம் புத்தூர்ங்கிறதான் வேலம் புத்தூர்னு ஆகிப்போச்சு. வேலம் புத்தூர் அது உக்கரகுமாரனுக்காக விட்டேறு விட்டேருனா வேல், உக்கரகுமாரனுக்கு வேற்படி கொடுத்த படலம்னு ஒரு படலம் நம்முடைய திருவிழா பணத்தில் இருக்குது, அந்த வரலாற்றை குறிக்கிறது இதுங்களா. எனவே திருவாசகத்தில் காணும் திருவிளையாடற்கான கூறுகள் எவை என்று கேட்டால், இப்ப 2-3 பார்த்துட்டோம், இன்னும் 4 இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் இல்ல. இப்படியாக இருக்கிறது. இந்த வரலாறு தெரியும். அதுல பார்த்தா
1: தப்பன மதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு இந்த விளைவும் விளங்குற சாந்தம் புத்தூர்.
0: அது வந்து சாத்தன் புத்தூர்னு இருக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அது சாந்தம் புத்தூர்னு இருக்குது. ஆனா அது எங்க இருக்குது என்னன்னு தெரியாது. ஆனாலும் அங்க என்ன செய்தாருன்னு கேட்டா,
1: தர்ப்பண மதனில் விற்பொரு வேடற்கு இந்த விளைவும்.
0: யாரோ ஒரு வேடுவர், நம்ம அர்ஜுனன் மாதிரி இருக்கலாம், அல்லது நம்முடைய கண்ணப்பர் மாதிரி இருக்கலாம். அவர் என்ன பண்ணுவாராம், தினமும் தர்ப்பணம்னா கண்ணாடி, கண்ணாடியில அந்த பெருமான் காட்சி அளிக்க அந்த காட்சியை கண்டு கொண்டிருப்பாராம். அது மாதிரி இந்த சாந்தம்புத்தூர்ல எந்த வேடருக்காக எப்படி காட்சி கொடுத்தான் என்பதெல்லாம் தெரியல. அப்படி ஒரு எனவே இந்த அமைப்பு இருந்தது.
1: வெப்பொரு வேடற்கு இந்த விளைவும்.
0: இனிமே ஒரு 10 வரி தாண்டிடுவோம். ஏன் அதெல்லாம் யாருக்காக, மணிவாசகருக்காக அல்லீங்களா. இப்ப 50வது வரி வரணும்.
1: பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும்.
0: இது விளங்குது. திருப்புவனம்னு அந்த ஊர் வழங்குது. இப்ப எங்க இருக்குன்னு தெரியும், பாண்டாட்டு பக்கத்துல இருக்கு, மதுரை பக்கத்துல அல்லவா. அதுல பொன்னனையாள்னு ஒருத்தி, பொன்னனையாள்னு அந்த அம்மா தன்னுடைய சொத்தெல்லாம் எடுத்து அறிவர்களுக்காக உணவு கொடுத்துட்டாங்க. சும்மா ரெண்டு இந்த இரும்பு துண்டு போக்குவரத்து இப்படி நாலஞ்சு துண்டு கட்டுறது அருளும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆசை என்னன்னு கேட்டாங்க, சொக்கநாதரை நல்ல தங்க கட்டியில சொக்கநாதரை செஞ்சு பார்த்தா தேவலான ஆசை. சில்ற கையில உரணா இல்லை, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து சொக்கநாதரை அதை வைக்கணுமா, சொக்கநாதரா ஆக்கணுமா. ஆனா அறியவன் சொக்கநாதா, நான் எனக்கு வேற ஒரு ஆசை இல்லப்பா, தங்கம் எடுத்து நான் வந்து கழுத்துல மாலையா போட்டுக்கணும்னு ஆசை இல்லை, இந்த குடிசையை வந்து கோபுரமாக்கணும்னு நினைக்கல, முன்ன வந்து இந்த தங்கத்துல பசிச்சு அப்படியே பார்த்தா தேவலா அப்படின்னு பெருமான் பார்த்தாலும். எல்லாம் வல்ல சித்தர் ஆன படலம்னு ஒரு படலம், 64 திருவிளையாடுங்க. எல்லாம் வல்ல சித்தர் அப்படி வந்தாராம். என்ன பாட்டி என்ன உட்காந்துருக்கீங்க, என்ன என்னமோ ஐயா எனக்கு, என்ன பாட்டி என்ன குறை உங்களுக்கு, என்ன பண்ண போற அந்த குறைய கேட்டு, இல்லப்பா என்னமா சொல்லுமா இந்த மாதிரிப்பான.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 21 பதிகம் முதல் பாடல், புவம் வழி வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்சிவபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருவிராகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை திருச்சிற்றம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் திருச்சி.